மனுஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்துக்காக பாட உழைத்து ஓய்கிறது. 102.6 102.8 சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு ஓடிய நிகழ்ச்சியில் நேரம் மதிக்கலாம் 5:34 நிமிடம் ஆய்கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் அணிந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினைப்பட்டங்கள் 0.1 2 5 0.3 அதே போல 0.1 2 5 1 1 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் விலை அணிந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்-உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் அன்பன காலை பொழுதின் வணக்கங்களோடு இதில் லாசரார் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். லாசர் இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதில் கஸ்கிருந்து சூரியகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு சரோஜினி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். எட்டியந்தோட்டி ஆட்டோ விஸ்வநாதன் மற்றும் சின்ன மகாதேவனின் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. வெளிமலை செல்வராம் வந்திருக்காங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்திருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பிரசுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பென்குடாவில் இருந்து அழகுசுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு விக்னேஸ்வரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம். வியூ இருந்து மலர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் சேர்த்து பாடல் வேண்டு கேட்டுக்கிறாங்க. இதேவரை இனிமையான காலை பொழுது வழக்கங்களோடு கிருஷ்ணகுமார் வந்திருக்கிறாங்க. பகவந்தரந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கண்டி பெண்விலிருந்து ஜெயசித்ரா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு கணவர் சந்திரகுமார் மற்றும் சொந்தங்கள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவரை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு கிருஷ்ணகுமார் வந்திருக்கிறாங்க. ஹேட்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவரை இனிமையான காலை நேர வணக்கம் மக்கள். இன்றைய நல்ல பிரசுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மட்டக்களப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சன் வந்திருக்கிறாங்க. கவிஸ் குட் மார்னிங் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. பண்ணைபுரம் மணிகண்டன் வந்திருக்கிறாங்க. குமுத கிருஷ்ணசாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. இதுவரை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு விமலா தேவி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் சிவானி. நாங்களும் விடிய நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக வேலுமலை சமூக மாவட்டத்தை நசார் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சிவானி. பார்த்துரைந்த அருள்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கலந்த அரசு வந்திருக்கிறாங்க. சுபயோகா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாணிக்காவத்தை சந்திர குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவன் வந்திருக்கிறாங்க. ஹாயக்கன்பான காலை நேர வணக்கம் யாழ்ப்பாணம் ஸ்மைல் வந்திருக்கிறாங்க. மனைவி நதீரா, தம்பி இன்ஷ் ஆஃப் மகன் சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி உடைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்த முடியுமையான பாடல் வணக்கம். பாடுறது விஜய் ஆண்டனி இசையில் உத்தம புத்திரன் திரைப்படத்துக்காக நிறைய செய்யப்படுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

திரைப்படத்துக்காக டிஎஸ்பி செயல் பாடலோடு துவங்குகிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சியில் நினைக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணிக்கு இருந்து 46 நிமிடமாக மீந்த வழி பார்த்தீங்கன்னா லபுக்கள் இந்த நாகராணி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு தம்பினுடைய மகனான பிரதீஷ் தன்னுடைய 9வது அகவை தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா சுந்தர் ராஜா, அம்மா ஜமுனா மற்றும் அப்பம்மா காளியம்மா மற்றும் பெரியம்மா பெரியப்பா உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லி சொந்தங்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவி தின வாழ்த்துக்களை வசந்தம் மிகவும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை பொழுதின் வழக்கங்களோடு தயாகர நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. பன்குடாவிலிருந்து இன்று தன்னுடைய அன்பு தந்தையார் அழகுசரம் வசந்தமானோருடைய அபிமான நேயர் அழகுசுந்தரம் அவர்களுடைய அகவி தினமும் அவரை வாழ்த்துவதாக மகன் தயானந்த் குடும்பம், தினேஷ் குடும்பம், வனிதா குடும்பம் மற்றும் உற்சாக உறவினர் நண்பர்கள், அதே போல மொனராகலை தனலட்சுமி மற்றும் ராஜலட்சுமி சின்ன தம்பி ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவி தின வாழ்த்துக்களை வசந்த மிகவும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்லபட சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹெட்டன் யசோத் இருக்காங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக பகவந்தலா வந்து ரேக்க வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல்

திரைப்படத்துக்காக இசை ராஜ்குமாரின் இசையில் பாடலொழித்து ஓய்கிறது. 102.6 சந்தோஷமாக நினைக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோட நிகழ்ச்சியில் நேரம் கலை 6 மணி கடந்து 6 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தின் முதல் நாளை நாம வெற்றிகரமாக தொடங்கிவிட்டோம். நீங்கள் அலுவலகத்துக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, வீட்டில் அன்றாட வேலைகளை தொடங்கியிருந்தாலும் சரி, உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை மட்டும் என்றும் தொலைத்து விடாதீர்கள். புன்னகையோடு தொடங்கும் எந்த ஒரு வேலையுமே இலகுவாக முடிந்துவிடும் என்பது நாம் எல்லோருமே அறிந்த ஒன்றுதான். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-5000-1 அதே போல 0112-5000-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் விலகிணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக இணைந்துக்கலாம். இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியில் அடுத்த ஒழுக்கம் பாடுறது அந்நியன் திரைப்பதுக்காக.

2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24 திகதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:35 வரை, ராகு காலம் காலை 7:35 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:35 12 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் செலவு, ரிஷபம் முயற்சி, மிதுனம் இன்சொல், கடகம் பொறுமை, சிம்மம் பாசம், கன்னி பெருமை, துலாம் ஓய்வு, விருச்சிகம் கீர்த்தி, தனுசு மகிழ்ச்சி, மகரம் பயம், கும்பம் நற்செயல், மீனம் சுகம். மீண்டும் வந்த

சுகம் கீர்த்தி தனுசு மகிழ்ச்சி மகரம் பயம் கும்பம் நச்சையல் மீனம் சுகம் இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

வரலாறு திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் பாடல் ஒளித்து ஓய்கிற நேரம் கலை 6 மணி. கடந்த 21 நிமிடமாக இந்த வழி மாத்திரந்திர சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிகா தன்னுடைய 16வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா சிவமூர்த்தி மற்றும் அம்மா கிருஷ்ணதேவி உற்சாக உறவினர்கள் நண்பர்கள் சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதின வாழ்த்துக்களை வசனமைப்பும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவேளை இனிமேனு காலை பொழுதின் வணக்கங்களோடு ராஜலட்சுமி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். கிரியலிருந்து உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பெண்குடாவளி அழகு சுந்தரம் அவர்களுக்கு ஆகவிதின வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை பாராயஸ்ரீ சிவகுமார் வந்திருக்கிறாங்க. இன்றின நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் எட்டியந்து விஸ்வநாத நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. வெனக்காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை பாலகார்த்திகா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மில்டன் வந்திருக்கிறாங்க. கருங்காலை சொல்லி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். இதுவேளை நிர்மலா தேவி வந்திருக்கிறாங்க. வெனக்காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வெள்ளவதிலிருந்து ராஜகோபால் பால நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாஸ்தமிழ் வணக்கங்கள் ஸ்ரீ ஷான்யா அதேபோல பிரதீக்ஷா மற்றும் ஷானிக்ஷா ஆகியோர் கவும்பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவிலேயே அன்பன காலி நேரு வணக்கம் விஜயகுமார் திபா விதுரா தேர லக்ஷன் சாத்தான் தொண்டமான்புரம் கொடக்கலை சொந்தங்கள் யாவரும் மிகச்சூழிந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு முத்திய காளி முத்தம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காளி பொழுது வணக்கங்களோடு கந்தப்படையின் ஜோன் சித்திரன் வந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காளி நேர் வணக்கம் ரிம்சான் ரிந்தாஸ் இருக்காங்க. பேருவலை தர்கனகது நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். இணைந்து கொண்டு பேருவலிருந்து ஜே எம் ரேஷ்வான் வந்திருக்கிறாங்க. வணக்காலி நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் இனிமையான பாடல்

ஒழிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இருந்த அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்ற நான் என்றென்றும் உங்கள் அன்பின் காற்றலையின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி சின்னங்களே.

நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான பல செய்திகள் வந்திருக்கின்றன. குறிப்பாக ஷிரான் பாசிக் தொடர்பான விசாரணையை மேற்கோள் காட்டி பல முக்கியமான தகவல் வெளியாயிருக்கிறது. அதோடு தொடர்புகளை பேணி வந்த டியூஷன் கிளாஸ் ஆசிரியர் ஒருவரையும் இப்போது போலீசார் தேடி வருவதான செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. அவர் குறித்தும் தகவல் இப்போது கிடைத்திருப்பதாக அந்த செய்திகள் வந்திருப்பதை காணலாம். அத்துறவில் விரிவாக பார்க்கலாம். அதேபோல் துபாயில் கைது செய்யப்பட்ட பஸ் லலித் உள்ளிட்ட பலர் தொடர்பான நடவடிக்கைகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் சிலரை இலங்கைக்கு நாடு கடத்துகின்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு கொலை கொள்ளை சம்பவங்களோடு தொடர்பட்டவராக அவர் கருதப்படும் நிலையில் அது முக்கியமான பல தகவல் வெளியாகலாம் என்பதாகவும் அவருடைய கைது அடிப்படையாக வைத்து இன்று தினம் பத்திரிகை செய்திகள் வந்திருப்பதை காரணம். அதே போல 2023ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் பாராளுமன்றத்தில் அப்போது இருந்த சபாநாயகர் உள்ளிட்ட பாராளுமன்ற அலுவலர்களுடைய பிரதான அதிகாரிகள் வரை பலர் எல்லைகளற்ற அல்லது தங்கள் வரம்புகளை மீறிய அளவுக்கு எரிபொருள் பயன்பாட்டை மேற்கொண்டிருப்பதான ஒரு தகவல் வந்திருக்கிறது கணக்காய் அறிக்கையின் ஊடாக. அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போல மேலும் பாராளுமன்றத்தினுடைய எம்பிக்கள் அதே போல அங்கிருக்கின்ற அதிகாரிகளுடைய வெளிநாட்டு பயணங்களுடைய செலவினங்களை அடிப்படையாக வைத்து இன்னும் ஒரு தகவலும் வெளிவந்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அடுத்த வாரம் வெளிநாட்டுக்கு வரவிருப்பதாக தெரியவிருக்கிறது. குறிப்பாக இந்த வளையத்தினுடைய பாதுகாப்பு விடயங்களை அடிப்படையாக வைத்து இந்தியா அதிக கரிசனை கொண்டிருக்கும் நிலையில் ஜனாதிபதி தொடர்பான விசேடமான பேச்சுவார்த்தை இடம்பெறப்போவதான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக வந்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல நாட்டின் பல பகுதிகளிலும் கடுமையான வறட்சி நிலவுகிறது. எனவே மழை கொண்ட வானிலை அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக வளிமண்டல திணைக்களம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஒருபுறம் கடுமையான வறட்சி, மறுபுறம் மழை வீழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதான தகவல் முக்கியமாக இருக்கு. பிரதான நீர்த்தேக்கங்கள் பலவற்றில் 134% நீர் கொள்ளளவு குறைவடைந்திருப்பதான தகவலும் வெளியாகியிருப்பதற்கான நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் நிலையத்தை மையப்படுத்தி அந்த செய்திகளும் வந்திருக்கிறது. அதே போல முச்சக்கர வண்டி செலுத்துகின்றவர்களின் வயதிலேயே 40 என்ற ஒரு வரையறை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு திட்டம் காணப்படுகிறது. ஒரு யோசனை இருப்பதாக அரசாங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்தொன்று இப்போது சமூக வலைதளம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதேபோல பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகளை அடிப்படையாக செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் வழங்குகின்ற செயற்பாடு குறித்தான விசேட கரிசனை கொள்ளப்பட்ட விடயங்கள் என பல முக்கியமான செய்தி வந்திருப்பதற்கான. அதே போல செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் ஜனாதிபதி தலைமையில் மாவட்ட ரீதியில் பல்வேறு விசேட கூட்டங்கள் இடம்பெறப்போவதான ஒரு தகவலும் முக்கியத்துவம் பெறுகிறது. அது குறித்தும் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல இலங்கை தமிழரசு கட்சி 22ஆவது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்பதான தங்கள் நிலைப்பாட்டை அறிவித்திருப்பதான செய்தி ஒன்று வந்திருக்கிறது. அரசாங்க தரப்பில் இருந்து நீதிமன்றம் இந்த 22ஆவது அரசுக்கு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பித்து நிச்சயமாக செல்வதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக தெரிவிக்க, மறுபுறம் வாசுதேவ நாணேக்கர் அவர்கள் மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது அன்பை கொண்டிருக்கிறார்கள், அதன் காரணமாக 22க்கு மக்களின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் என்பதாக அவர் தெரிவிக்க, இவ்வாறு பல்வேறு முக்கியமான தகவல்களும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் இன்று தினம் பிரதான தலைப்புச் செய்தியாக இன்றைய டெய்லி மிரர் மற்றும் லங்கா தீவு பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற அந்த செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. லங்கன் ட்ரக் லார்ட் questioned by FBI over Iran links before deportation என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய போதைப்பொருளின் லார்டு என்று சொல்லப்படுகின்ற அல்லது மிகப்பெரிய போதைப்பொருள் வர்த்தகராக கருதப்படுகின்ற ஷிரான் பாசிக்கிடம் FBI அமெரிக்க புலனாய்வு பிரிவு விசேடமான விசாரணைகளை துபாயில் வைத்து மேற்கொண்டிருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை தள்ளப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அவர் இலங்கைக்கு நாடு கடந்ததுக்கு முன்னர் ஈரானுக்கும் அவருக்கும் இடையே இருக்கின்ற தொடர்புகளை அடிப்படையாக வைத்து அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் தகவலை பிரதான தலைப்பாக தர இன்றைய லங்கா பத்திரிகையிலும் அதே செய்தி பிரதான தலைப்பாக இடம்பெறுகிறது. ஈரான் ஆரக்ஷக அங்ஷ வல்லட்ட ஹவுல்த்
ஷிரான் பாசிக்கின் அமெரிக்கா புத்தி அங்கய டுபாய் வலதி பிரஷ்ன கரலாம் இரானே எக்காத் ஜாபாரம் கரலாம் டியூஷன் குருவரே குகினாத் ஹெலிவை என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காலம். அதே போல இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி ஒன்று திவையின பத்திரிகையிலும் இடம்பெற்றிருப்பது காலம். ஷிரான் பாசிக்கின் உதவ்காத் டியூஷன் குரு விபாகேட்ட பெற பிரஷ்ன பாத்ராத் லீக் கரலா என்பதாக திவையின பத்திரிகையும் தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். அது குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். குறிப்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் துபாயில் கைது செய்யப்பட்ட ஷிரான் பாசிக் அங்கு பல்வேறு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக டெய்லி மிரர் சில தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறது. அதில் முக்கியமாக அவர் துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவருடைய கையடக்க தொலைபேசியை சோதனைக்கு உட்படுத்திய போது ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்பான வீடியோ காட்சிகள் இருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையாக வைத்து ஈரானுக்கும் அவருக்கும் இடையில் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற விடயங்கள் அடிப்படையாக வைத்து FBI தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறது. அங்கு துபாயில் இருக்கும்போது ஷிரான் பாசிக்கிடம் அதன்போது இவர் ஆயுத கடத்தல் தொடர்பான விவகாரங்கள் அல்லது தகவல்களை பரிமாறுகின்ற விடயங்கள் என்ன பல முக்கியமான விடயங்களில் இவருக்கும் ஈரானுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதான என்ற கோணத்தில் விசாரணை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர் ஈரானுடன் தொடர்பு கொண்டிருக்கின்ற தொடர்பு போதைப் பொருள் வர்த்தகத்தோடு தொடர்புடைய தொடர்பு என்பதாக கண்டறியப்பட்ட பின்னர் FBI அதிகாரிகள் அவர்களை விடுவித்திருப்பதாக தெரிய வருகிறது. வேறு எந்த தொடர்புகளும் அல்ல, அவருக்கு போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்பாக ஈரானோடு அவர் தொடர்புகளை பேணி வந்த விவகாரம் அந்த விசாரணை ஊடாக தெரிய வந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே அதன் அடிப்படையாக வைத்து FBI அதிகாரிகள் இந்த விசாரணையை கைவிட்டு அவரை நாடு கடத்துவதற்கான விடயத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த விடயங்களோடு தொடர்பட்டதாக இப்போது இவருடைய தொடர்பான விசாரணை தற்போது நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு அவர் பல்வேறு கோணங்களில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். அதற்கமைய இவருடைய சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்கள் இப்போது முக்கியமாக இருக்கிறது. பொர்லஸ்கோ பகுதியில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசி இருந்த கடைகள் இரண்டு கடைகள் உள்ளிட்ட பல முக்கியமான விடயங்கள், அதே போல கொழும்பு மெரின் டிரைவ் பகுதியில் இருக்கின்ற ஐந்து ஹோட்டல்களுக்கு சொந்தக்காரர் இவர் என்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது குறித்தான விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவரிடம் உதவிகளை பெற்றுக்கொண்ட மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவரும் இப்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். எனவே அவரும் பல்வேறு விடயங்களில் இவருக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை வினாத்தாள்களை கசியவிட்ட குற்றச்சாட்டும் அவர் மீது இருக்கிறது. எனவே அந்த விடயத்திலும் இவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். எனவே இப்போ ஷிரான் பாசிக்கு இப்போது கைது செய்யப்பட்டதன் பின்னர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த டியூசன் கிளாஸ் ஆசிரியர் அல்லது மேலதிக வகுப்பு ஆசிரியர் தாய்லாந்துக்கு தப்பிச் சென்றிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்பான விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணும். எனவே ஷிரான் பாசிக்கினுடைய இந்த விசாரணை தீவிரமாக இடம்பெற்று வருகிறது. அவர் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளிவந்த நிலையில் இந்த டியூஷன் ஆசிரியர் தொடர்பான தகவலும் வெளிவான நிலையில் அவர் குறித்தான விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக இன்றைய லங்கா தீப் பத்திரிகையுடைய அதே போல டெய்லி மிரர் பத்திரிகையுடைய முக்கிய வெளிப்படுத்தலாக பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் மற்றும் ஒரு தகவலும் முக்கியமாக இருப்பதை காலம். இன்றைய திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். திவைன பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது, துபாய் வல ஹெங்கிலா லங்காவே அபராத கல பஸ் லலியா ஹெட்ட குதலான் எய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். துபாயில் மறைந்திருந்து இலங்கையில் பல்வேறு குற்றச்செயல்களை முன்னெடுத்த பஸ் லலியா என்பவர் நாளைய தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட போவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹங்வெல்ல ஹோமாகம் அவிசாவெல்ல கப்பம் ஹா அபராத திப்பலா கருகின இதெல்லாம் கொண்ட ரஞ்சி அல்டோ தர்மே வனாத்தே சதுத் போலிமே என்பதாக திவைன பத்திரிகை தலைப்பெற்றது காலம். எனவே இவர் ஹங்வெல்ல ஹோமாகம் அவிசாவெல்ல போன்ற பகுதியில் கப்பம் பெறுதல் மற்றும் ஏனைய குற்றச்செயலினுடைய ஒரு மையப்புள்ளியாக அந்த பகுதியை வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இவரோடு கொண்ட ரஞ்சி அதே போல அல்டோ தர்மே வனாத்தே சத்து உள்ளிட்டோரும் இவ்வாறு நாடு கடத்தப்பட இருப்பதாக துபாயிலிருந்து அந்த செய்திகள் முக்கியமான தகவலாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய லங்கா தீப் பத்திரிகையிலும் அதுபான செய்தி முதற்பக்க செய்தியாக வருகிறது. துபாய் வலின் ஹெட்ட கென்வாய் பஸ் லலியா காத்தன ஹட்டக அபராதக்காரையே வியாபாரிக்கு ரிசாக் கெவால் துரவுலுத் ஹெரகிங் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். எனவே இவர் எட்டு கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒரு குற்றவாளி என்பதாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இன்றைய லங்கா தீப் பத்திரிகை சொல்கிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் அதுபான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக வந்திருக்கின்றன. துபாயில் தொடர்ந்து சிக்கும் இலங்கையில் தேடப்பட்டவர்கள் கொண்ட ரஞ்சி அல்டோ தர்மே பஸ் லலித் வனாத்தே சத்து கைது என்பதாக இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலும் அதுபான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். துபாயில் மறைந்திருந்த குற்றவாளிகளான கொண்ட ரஞ்சி அல்டோ தர்மே பஸ் லலித் மற்றும்
வனாதே சத்து ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் இலங்கை பாதுகாப்பு பிரிவினருக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இதற்கமைய பஸ் லலித் என்பவரை இன்று திங்கட்கிழமை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான சிறப்பு போலீஸ் குழு ஒன்றும் துபாய் சென்றிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். துபாயில் பல இலங்கை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடந்த காலங்களில் தொடர்ந்தும் தகவல்கள் வெளியாகின. அவற்றில் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் தனிப்பட்ட செயலாளரை கொலை செய்ய முயன்ற குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ள கொண்டர் அஞ்சி மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் அணித் தலைவர் தனஞ்செடி சில்வாவின் தந்தையை கொலை செய்த குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ள ஆல்டோ தர்மே ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக துபாய் பாதுகாப்பு படையினர் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். அத்துடன் பொருளை வனாத்தமுள்ள பகுதியில் கடந்த காலத்தில் பல கொலைகளை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள வனாதே சத்து என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பாதுகாப்பு படையினருக்கு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறான பின்னணியில் கடந்த ஆண்டு துபாயில் கைது செய்யப்பட்ட பஸ் லலித் என்ற குற்றவாளி எதிர்வரும் திங்கட்கிழமை இன்றைய தினம் நாட்டுக்கு அழைத்து வரவிருப்பதாக தெரிவிக்கிறது. இலங்கையின் குற்ற புலனாய்வு திணைக்களம், மத்திய குற்ற புலனாய்வு பணியகம் மற்றும் அரச புலனாய்வு சேவை ஆகியவை அந்நாட்டு பாதுகாப்பு படையினருடன் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையினாலேயே இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரியவருகிறது. போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவின் நேரடி மேற்பார்வையில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரன்மால் கொடித்துவக்குவின் வழிகாட்டலில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவன் தலைமையிலான குழுவினர் சந்தேக நபரை நாட்டுக்கு அழைத்து வருகிறார்கள். அங்குள்ள பகுதியில் கப்பம் கோரிய மற்றும் பல கொலைகள் செய்தமை தொடர்பில் இந்த பஸ் லலித் என்பவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. கடந்த காலங்களில் தேடப்பட்டு வந்த பல்வேறு குற்றக்கும்பல் உறுப்பினர்கள் இப்போது பல உலக நாடுகளுடைய போலீசாரிடம் சர்வதேச போலீசாரிடம் இணைந்து அரசாங்கம் அல்லது இலங்கை போலீசார் முன்னெடுக்கின்ற இந்த செயற்பாடுகளூடாக அவர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்படுகிறார். அதன் ஊடாக பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பான விடயங்கள் தேங்கியிருக்கின்ற வழக்குகளை நிறைவு செய்வதற்கும் அதேபோல பல முக்கியமான புள்ளிகளினுடைய தொடர்புகளை வெளிக்கொணர்வதற்குமான முக்கியமான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டு ஷிரான் பாசிக் நாட்டுக்கு வந்த பிறகு பல முக்கியமான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதன் பிறகு இப்போது பஸ் லலித் அவர்களும் இன்றைய தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்படும் நிலையில் அவருடைய விசாரணைகளும் துரிதப்படுத்தப்பட போவதான செய்திகளும் பிரதான செய்திகளாக வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இந்த செய்திகள் ஒருபுறம் இருக்க இன்றைய தினம் மற்றொரு பிரதானமான செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு இப்படி அமைகிறது. 2023 முதல் 2024 பாராளுமன்ற செலவினங்களில் பாரிய முறைகேடுகள், கணக்காய்வாளர் நாயகத்தின் விசேட கணக்காய்வு அறிக்கையில் அம்பலம், நிர்ணய அளவுகளை விஞ்சிய எரிபொருள் விநியோகம், சபாநாயகருக்கு 2023 3994 லீட்டர் பெற்ற எரிபொருள், பிரதி சபாநாயகருக்கு 21,299 லிட்டர் என்பதாகவும் இதற்கமைய 8,54,50,537 ரூபாய் விரயம் என்பதாகவும் அந்த செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 85 லட்சம் ரூபாயை தாண்டிய செலவினங்கள் இவ்வாறு பெட்ரோல் அல்லது எரிபொருளுக்காக வீண் விரயம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பாராளுமன்றத்தில் இடம்பெறும் நிதி மற்றும் செலவின நடவடிக்கைகளில் பல்வேறு முறைகேடு இடம்பெற்றிருப்பதாக கணக்காய்வாளர் நாயகத்தின் விசேட கணக்காய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் பொது நிதியை நிர்வகிக்கும் நிறுவனமான பாராளுமன்றமே நிதி வெளிப்படைத்தன்மை மற்றும் கட்டுப்பாடுகளில் இருந்து விலகி இயங்குவது தொடர்பில் இந்த விசேட கணக்காய்வு அறிக்கை முக்கிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அந்த வகையில் 8வது மற்றும் 9வது பாராளுமன்றங்களின் செயற்பாடுகளின் தொடர்பில் சபாநாயகர் மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் விடுக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த விசேட கணக்காய்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில்தான் இது தொடர்பான பல தகவல்கள் அம்பலமாக இருக்கின்றன. சுமார் 3,500 மில்லியன் ரூபாய் வருடாந்த வரவு செலவு திட்டத்தை கொண்டுள்ள பாராளுமன்றம், 1953 முதல் இயற்றப்பட்ட பாராளுமன்ற பணியாளர் சட்டம் இலக்கம் 9 கீழ் தற்போது வரை செயற்பட்டு வருவதாக குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டம் 1959 பின்னர் திருத்தப்படவில்லை. 2024 அறிமுகப்படுத்தப்பட்ட பொது நிதி முகாமைத்துவ சட்டம் இலக்கம் 44 அனைத்து வரவு செலவு திட்ட நிறுவனங்களும் பொருந்தும் வகையில் நிதி வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டிருந்த போதிலும் பாராளுமன்றத்தின் தற்போதைய சட்ட ஏற்பாடுகள் அதனோடு
முழுமையாக பொருந்தவில்லை என கணக்காய்வு அறிக்கை தெரிவிக்கிறது. 9வது பாராளுமன்ற காலப்பகுதியில் சபாநாயகர், பிரதி சபாநாயகர், குழுக்களின் பிரதித்தலைவர் மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் உள்ளிட்ட உயர் பதவிகளுக்கு வரையறையற்ற அளவில் எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் 2023 ஆண்டில் மாதம் ஒன்றுக்கு சராசரியாக 3994 லிட்டர் எரிபொருளை பயன்படுத்தியிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இது 2022 ஆண்டோடு ஒப்பிடுகையில் 66% அதிகரிப்பு எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மாதம் ஒன்றுக்கு 3994 லீட்டர் 2023 ஆண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சபாநாயகரினால். இது 2022 ஆண்டு ஒப்பிடுகையில் 166% அதிகரிப்பு என்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் 2024 ஆண்டில் இந்த அளவு மாதம் ஒன்றுக்கு சராசரியாக 6121 லிட்டராக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இது 2023 ஆண்டு 3994 லிட்டர், இது 2022 ஆண்டு ஒப்பிடுகையில் அது 66% அதிகரிப்பும், ஆனால் 2024 ஆண்டு இது மாதம் ஒன்றுக்கு 6122 லிட்டராக, அதாவது 2022 ஆண்டு ஒப்பிடுகையில் 155% அதிகரிப்பு என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த அளவு சபாநாயகர்கள் மாத்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது 2023-2024 ஆண்டு காலப்பகுதிகளில் ஒரு மாதத்திற்கு. அடுத்து பிரதி சபாநாயகருக்கு அமைச்சரவை அந்தஸ்து அல்லாத அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து வழங்குவதற்கான அனுமதி இருந்த போதிலும் அவரது பதவிக்கு வழங்கப்பட்ட எரிபொருளுக்கு வரையறை விதிக்கப்படவில்லை எனவும் கணக்காய்வில் கண்டறியப்பட்டிருக்கின்றது. 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் பிரதி சபாநாயகரின் தனிப்பட்ட வாகனத்திற்காக 21,299 லிட்டர் எரிபொருள், அதாவது 85,45,37 ரூபாய் பெறுமதியில் வழங்கப்பட்டிருப்பதாகவும், இதற்கு மேலதிகமாக 3 உத்தியோகபூர்வ வாகனங்களுக்கான எரிபொருளும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. அத்துடன் 2024 ஆண்டில் 2 உத்தியோகபூர்வ வாகனங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட 1,515 லிட்டர் எரிபொருள் மேலதிகமாக பெற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. பாராளுமன்ற செயலாளர் நாயகம் 2022 முதல் 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியில் 15,063 லிட்டர் பெட்ரோலை பயன்படுத்தியிருப்பதாகவும் கணக்காய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதன் வருடாந்த சராசரி சுமார் 5,021 லிட்டராக காணப்பட்டதாகவும், பொது சேவையில் அதிக எரிபொருள் நுகர்வு கொண்ட அமைச்சின் செயலாளர் பதவிக்கு தற்போது பொருந்தும் அளவுடன் ஒப்பிடுகையில் இது 2,300 லிட்டர் அதிகம் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. மேலும் செயலாளர் நாயகத்தின் சம்பளம் 2004 ஆண்டுக்கு பின்னர் முறையான பாராளுமன்ற அங்கீகாரத்தை பெறவில்லை என்ற விடயமும் கணக்காய்வில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற ஊழியர்களை அவர்களது வீடுகளிலிருந்தும் பாராளுமன்றத்துக்கு அழைத்து வருவதற்காக இலங்கை போக்குவரத்து சபையின் 9 பஸ்கள் 9 பிரதேசங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் இந்த சேவைக்காக எழுத்து மூல ஒப்பந்தம் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என கணக்காய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. 2016 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இந்த பஸ் சேவைகளுக்காக அரசாங்கத்தினால் பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாகவும், 2023 ஆண்டு மற்றும் 2024

7,210 ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. எனவே பாராளுமன்ற பணியாளர் ஆலோசனை குழு 1953 பாராளுமன்ற பணியாளர் சட்டத்தை உடனடியாக திருத்தவோ அல்லது நீக்கி புதிய சட்ட ஏற்பாடுகளை உருவாக்கவோ வேண்டும் என கணக்காய்வாளர் நாயகம் இவ்வாறு வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காலம் 2023 காலப்பகுதி என்பது இது முக்கியமாக இந்த பொருளாதார பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனை எரிபொருள் பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகளால் நாடு தத்தளித்த ஒரு காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் இவ்வாறு அதிகளவான வரையறையை தாண்டிய எரிபொருள் பயன்பாடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் ஏற்படுத்தியிருப்பதை காணலாம். அதேபோன்று இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் இந்த பாராளுமன்றத்தை அடிப்படையாக வைத்து இன்றைய லங்காதி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. மந்திரிலா ஆரசிய பணஸ் எக்காய் நிலதருவோ எக்கசிய பாலவாய் மெத்திசபையின் கோட்டி விசி ஹத்தக ரட்டசவாரி பிலாக் வசர அட்டக எளிதரோவாக் என்பதாக லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதற்கெல்லாம் அதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வை நடந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாகிருக்கின்ற முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய லங்காதீபத்தினுடைய முக்கியமான செய்தி, மந்திரிலா ஆரசிய பனாசிக்காய் நிலதருவோ எக்கசிய பாலவாய் மெத்திசபையின் கோட்டி விசி ஆத்தக்க ரட்டசவாரி பிலாக் வசர அட்டக எளிதரவாக் என்பதாக லங்காதீப் பத்திரிகை தலைவர்கள் காலம். கடந்த 8 வருட காலப்பகுதியில் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் வெளிநாட்டு சவாரி அல்லது வெளிநாட்டு பயணங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட பணம் தொடர்பான தொகை இப்போது வெளியாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த 8 வருடங்களில் 2004 முன்பிருந்த 8 வருடங்களில் கிட்டத்தட்ட 451 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல 115 பாராளுமன்ற அதிகாரிகள் ஆகியோர் இவ்வாறு வெளிநாட்டு சவாரிக்காக பாராளுமன்றத்தினூடாக அவர்களுக்காக செலவிடப்பட்ட தொகை 27 கோடி ரூபாவையும் தாண்டியிருப்பதாக கணக்காய்வு அறிக்கை ஒன்று மேற்கோள் காட்டி இந்த செய்தி பிரதானமாக இருப்பது காரணம். 2016 முதல் 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இந்த 451 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 115 பாராளுமன்ற அதிகாரிகளும் இவ்வாறு 27 கோடி ரூபாவுக்கும் அதிக பணத்தை செலவழித்து இவ்வாறு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருப்பதாக பாராளுமன்ற விசேட கணக்காய்வறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே அதுவும் இங்கே முக்கியமான தகவலாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த விடயத்தை இப்போது வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த குறிப்பாக இந்த 451 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2016 ஆண்டு முதல் 2024 451 என்பது அந்த 2 தவணை காலங்களில் வந்த ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெளிநாடு செல்வதற்கு இவ்வாறு 451 பேருக்கு 2016 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை காலப்பகுதியில் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்காக 21 கோடி ரூபாவுக்கும் அதிக பணம் செலவிடப்பட்டிருப்பதாக கணக்காய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேபோல பாராளுமன்ற அதிகாரிகள் 115 பேர் 2016 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை காலப்பகுதியில் அவர்கள்

மேற்கொண்ட வெளிநாட்டு பயணத்திற்காக கிட்டத்தட்ட 83 வெளிநாட்டு பயணங்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக 5,69,00,000 ரூபாவுக்கும் அதிக தொகை செலவிடப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றவை. பாராளுமன்ற தொடர்பான விசேட கணக்காய் அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் இதுகுறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரியவர்கள். கடந்த காலங்களில் பொதுமக்களின் பணம், அதேபோல் நிதி கையாளுகின்ற பாராளுமன்றத்தின் ஊடாக இந்த நிதி இவ்வாறு அதிக அளவில் வீடுமுறையும் செய்யப்பட்ட விவகாரம் அல்லது வரையறையை மீறி பயன்படுத்தப்பட்ட சம்பவங்கள் குறித்தான பல தகவல்கள் இப்போதும் கணக்காய் அறிக்கையினூடாக அம்பலப்படுத்தப்பட்டு வருகின்ற விடயங்களையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படும். தற்போது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு செலவினங்கள் பாராளுமன்றத்தில் குறைக்கப்பட்டிருக்கின்றன. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதே போல அமைச்சர்களுக்கு பயன்படுத்துகின்ற அரசாங்கம் சார்ந்த இருக்கின்ற அமைச்சர்கள் பாராளுமன்ற பயன்படுத்துகின்ற எரிபொருள் பயன்பாடு குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்களுக்கான பணியாளர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. செலவினங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்களுக்கான ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பல செலவினங்களை குறைத்துக் கொண்டு அரசலவினங்களை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கை இந்த 2024 ஜனாதிபதி பின்னரான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும். அதே வேளையில் 2024 முன்னரான காலப்பகுதியில் இவ்வாறு அதிக அளவான பணம் எரிபொருளுக்காகவும் அதே போல வெளிநாட்டு செலவினங்களுக்காகவும் ஏனைய பணிக்குழாம் சம்பளத்திற்காகவும் பல விடயங்களுக்காக அதிக அளவில் செலவிடப்பட்ட விடயங்கள் இதனூடாக அம்பலப்படுத்தப்பட்டு வருகின்றன. தொடர்ந்தும் பல நிறுவனங்களில் இவ்வாறான கணக்காய்வுகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்த இந்த தினம் மற்றொரு தகவல் இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்துகிறது. அதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் விரைவில் இலங்கைக்கு, பாதுகாப்பு விடயங்களில் புதுடெல்லி தீவிர கரிசனை, 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம், ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உட்பட தலைவர்களோடு சந்திப்பும், பல முக்கிய திட்டங்கள் குறித்தும் பேச்சு என்பதாக தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் உறவுகள், மின் இணைப்பு, கூட்டு ராணுவ பயிற்சிகள் மற்றும் பேரிடர் நிவாரணம், சம்பூர் சூரியசக்தி மின்சக்தி திட்டம், அதேபோல காங்கேசுரை துறைமுகம் நவீனமயமாக்கல் ஆகிய பல விடயங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்படவிருப்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிட்டு சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அடுத்த மாதம் தொடக்கத்தில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்தான பாதுகாப்பு ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை விரைவாகவும் முழுமையாகவும் நடைமுறைப்படுத்துவதே இந்த விஜயத்தின் நோக்கமாக இருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சராக ராஜ்நாத் சிங் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் இதுவாகும். இந்த விஜயத்தின் போது அவர் பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் ஓய்வு பெற்ற சம்பத் உயர்கொந்தா உள்ளிட்ட முக்கிய தரப்போடு சிறப்பு பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கின்றார். தனது 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது அவர் முப்படை தளபதிகளையும் சந்திக்கவிருக்கின்றார். இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியின் இலங்கை விஜயத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் இந்த விஜயம் இரு நாட்டு தலைவர்களும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கான இந்தியாவின் முயற்சியின் மற்றொரு படியாகும். இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் தகவலின்படி மின் கட்டமைப்பு இணைப்பு திட்டம், சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டம் மற்றும் திருகோணமலையை எரிசக்தி மையமாக அபிவிருத்தி செய்தல் ஆகிய திட்டங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்படவிருக்கிறது. இலங்கை தனித்துவ டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தின் டெண்டர் செயல்முறையில் விரைவுபடுத்துவது மற்றும் 61.6 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய நிதியுதவியின் கீழ் காங்கேசன் துறை துறைமுகத்தை நவீனமயமாக்கும் திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவது குறித்தும் இதன்போது விவாதிக்கப்படவிருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான கையெழுத்தான பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கூட்டு ராணுவ பயிற்சிகளை நடத்துதல், பல்வேறு துறைகளில் திறன் மேம்பாடு, மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பரிமாற்றம், கடற்படை கப்பல்களின் வருகையை அதிகரித்தல் மற்றும் பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு போன்ற பல முக்கிய விடயங்கள் அடங்கியுள்ளன. 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்தியினை சுட்டிக்காட்டியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதான தலைப்பாக இன்றைய தமிழன் பத்திரிகை இந்திய பாதுகாப்பு செயலாளர் வருகை மற்றும் அதன் பின்னர் இலங்கையில் இடம்பெறுகின்ற முக்கியமான ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தைகள் தொடர்பான செய்திகளாக அது இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அதே போல தமிழன் பத்திரிகை இன்னொரு செய்தியும் வருகிறது. ஈரான் கொடியுடைய எண்ணெய் கப்பல்கள் இலங்கை கடலில் நங்கூரமிடப்பட்டன. கப்பல்களுக்கு சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் அமெரிக்க தடைகளுக்கு உள்ளாகும் அபாய நிலை என்பதாக தமிழன் பத்திரிகை இன்னும் ஒரு தலைப்பையும் தருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். ஈரானிய கொடியை தாங்கிய 16 பாரிய எண்ணெய் கப்பல்கள் பல வாரங்களாக இலங்கையின் கடலைக்குள் அருகில் நங்கூரமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இந்த கப்பல்களுக்கும் சேவைகளை வழங்கும் இலங்கையைச் சேர்ந்த நிறுவனங்கள் அமெரிக்க தடைகளுக்கு உள்ளாகும் அபாயம் இருப்பதாக அஞ்சப்படுகிறது. காலி துறைமுகத்திலிருந்து 12 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ள இலங்கையின் பிராந்திய கடற்கரைக்கு அருகே இந்த கப்பல்கள் வரிசையை நிறுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க திரைசீர திணைக்களத்தின் வெளிநாட்டு சொத்து கட்டுப்பாட்டு அலுவலகம் விதித்துள்ள தடைகளுக்கு உட்பட்ட ஈரானின் டாக் ஃபிளீட் உடன் தொடர்புடைய இந்த கப்பல்கள் அமெரிக்காவின் சர்வதேச தடைகளை மீறிய எண்ணெயை ஏற்றிச் செல்வதாக சந்தேகிக்கப்படுகிறது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் ஜனித ரூவான் கொடித்துவுக்கு குறித்த கப்பல்கள் தற்போது இலங்கையின் பிராந்திய கடலுக்கு வெளியே இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். எனினும் இந்த எண்ணெய் கப்பல்களுக்கு உணவு மற்றும் பிற பொருட்களை வழங்கும் உள்ளூர் தனியார் நிறுவனங்கள் அல்லது அவற்றுக்கு வங்கி சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் அமெரிக்க தடைகளுக்கு உள்ளாகமாய் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்ட கப்பல் சேவை என்பதை அடையாளம் காண எங்களிடம் நேரடி வழிமுறைகள் இல்லை. தற்போது ஐக்கிய நாடுகள் சபையிடம் தடைகள் பட்டியல் மட்டுமே எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அமெரிக்க தூதரகம் வெளிவகார அமைச்சு ஊடாக உத்தியோகபூர்வமாக எங்களுக்கு தகவல் வழங்கினால் அந்த கப்பல்கள் தொடர்பில் உள்ளூர் விநியோகஸ்தர்களுக்கு எச்சரிக்கை விடுக்க முடியும் என பிரதி அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் அந்த செய்திகளும் இன்று தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து நாட்டில் கடுமையான வறட்சி நிலவுகிறது. கிட்டத்தட்ட 81,000 அதிகமான மக்கள் குடிநீர் இன்றி தட்டுப்பாட்டுக்கு மூங்கொடுத்திருப்பதான செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். இன்றைய திவைன பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. திருஷ்டிக்க ஹதக் ஹதக் வேலை அசு எக்தாக்சகம் ஜலஹிங்கியின் பீடாவட்டம் என்பதாக அந்த செய்தி தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். குறிப்பாக 7 மாவட்டங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 81,000 அதிகமான மக்கள் நீர் தட்டுப்பாடினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக இன்றைய திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். இணைய பத்திரிகை நம்ம தொடர்பான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் குறிப்பாக நாட்டில் பாரிய நீர்த்தேக குளங்கள் இப்போது வற்றி வரும் அளவுக்கு அந்த நிலைமைகள் உக்கிரமடைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக இந்த 74 பாரிய அளவிலான நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் குறைந்து வருகிறது. அதே போல குளங்கள் நீர்மட்டம் குறைந்து வருவதாகவும் அந்த செய்தி இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அது குறித்து இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் செய்தி ஒன்று வந்திருக்கிறது. வாட்டும் வறட்சி வற்றும் சேனாவெளி குளம் விவசாய நடவடிக்கைகள் கடும் பாதிப்பு என்பதாக அந்த செய்திக்கும் தலைப்பிடப்படுகிறது. இன்றைய தமிழன் பத்திரிகையில் கடும் வறட்சி மற்றும் எல்னினோ காலநிலை தாக்கத்தின் காரணமாக திருகோணமலை தம்பலகாமம் பிரதேசத்தில் உள்ள சேனாவெளி குளம் வறண்டு காணப்படுகிறது. நீர்மட்டம் நாளுக்கு நாள் குறைந்து வருவதால் குளத்தின் பெரும்பகுதி தற்போது வறண்ட நிலையில் காணப்படுவதோடும் இதனை நம்பியுள்ள விவசாய நடவடிக்கைகளும் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை காணப்படுகின்றது. எனவே குறிப்பாக குளத்தின் நீரை நம்பி விவசாயம் மேற்கொள்ளும் விவசாயிகள் எதிர்வரும் காலங்களில் நீர் பற்றாக்குறை எதிர்கொண்டு நேரிடும் என்றும் அச்சம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மழை பெய்யாத பட்சத்தில் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என்பதால் சம்பந்தப்பட்ட அதிகாரி நிலைமையை மதிப்பீடு செய்து விவசாயிகளுக்கான மாற்று நீர் வளங்கள் மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை முன்வைத்திருப்பதாகவும் அந்த செய்தி இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய தமிழன் பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது. புகைப்படம் ஒன்று வெளியாகிறது. வடமாகாணத்திலும் கடும் வறட்சியான காலநிலை காரணமாக நீர்நிலைகள் வற்றி போயுள்ளதால் தீவு பகுதிகளில் வாழும் போனி குதிரைகள் உட்பட ஏனைய வடமிலங்குகளுக்கு குடிநீர் தட்டுப்பாட்டால் பெரும் சிரமத்துக்குள்ளாகியிருக்கிறார்கள். எனவே இந்நிலையில் வடக்கு கடற்படை தளபதியின் மேற்பார்வையில் யாழ்ப்பாணம் நெடுந்தவில் உள்ள இலங்கை கடற்படை கப்பல் நிறுவனமான வசப மூலம் குடிநீர் விநியோக நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுகின்ற விடயங்களும் ஒரு புகைப்படமாக வெளியாகியிருப்பது நாங்கள் காலமிலை. பிரதான நீர்த்தேக்கங்கள் பலவற்றின் நீர்மட்டம் குறைவடைந்திருக்கிறது. குளங்களின் நீர்மட்டம் குறைவடைந்திருக்கிறது. எனவே விவசாய நிலங்கள் பாதிப்படைந்திருக்கின்றன. விவசாயிகள் நீரை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமை ஒருபுறம் இருக்க குடிநீருக்கான நீரை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமையும் இப்போது காணப்படுகிறது. சில குளங்கள் கடுமையாக வற்றி போயிருக்கின்றன. இது கந்தளாய் பகுதியில் இருக்கின்ற குளம் ஒன்று இவ்வாறு காட்சியளிக்கிறது. அதே போல ஏனைய அனுராபுரம் பகுதியில் இருக்கின்ற குளங்கள், அதே போல மட்டக்களப்பில் இருக்கின்ற பல்வேறு நீர்நிலைகள், யாழ்ப்பாணத்தில் பல பகுதியில் என்று பல இடங்களில் இப்போது இந்த கடுமையான எல்னினோ தாக்கத்தினூடாக வெப்பநிலை அதிகரித்து மழைவீழ்ச்சியின்றி அங்கு வறட்சி நிலவுவதால் மக்கள் பெரும் பாதிப்பு எதிர்கொண்ட நிலையில் இப்போது இதற்காக எல்னினோ தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழு விசேடமாக கவனம் அந்த மக்களுக்கான குடிநீரை விநியோகிப்பதற்கான செயற்திறங்கள் குறித்தும் அதிக கரிசனை காட்டி வருகின்ற விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இதே போல மழைவீழ்ச்சி அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தினம் பத்திரிகையில் வெளியாகியிருப்பதை காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. ஆகஸ்ட் 25 முதல் மழைவீழ்ச்சி அதிகரிக்கும், வடக்கு கிழக்கில் 39 முதல் 45 டிகிரி வெப்பம் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டின் தென்மேற்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஆகஸ்ட் 25 தேதி முதல் மழைவீழ்ச்சியில் அதிகரிப்பு ஏற்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை ஆய்வாளர்
சஜித் விக்ரமநாயக்க இத்தொடர்பில் தெரிவித்த விடயங்கள். குறிப்பாக மேல் மாகாணம், சபரகோமுவ மாகாணம், கண்டி, நுவரலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் ஓரளவு மழை பெய்யக்கூடும். இதனிடையே வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உடலுக்கு உணரப்படும் வெப்பநிலை 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கலாம் எனவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. பொள்ளர்வை உள்ளிட்ட பகுதிகளில் காலை 8:30 மணி அளவிலேயே வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸை தாண்டக்கூடும் நிலையை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையான காலப்பகுதி வரை இந்த வெப்பநிலை இன்னும் வெளிப்புற நடவடிக்கை எடுபடுவது ஆபத்தாக அமைவதாக சுட்டிக்காட்டப்படுது. காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுவது ஆபத்தை விளைவிக்கலாம் என்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அந்த வகையில் பகல் நேரங்களில் வெயிலில் செலவிடும் நேரத்தை மட்டுப்படுத்துவதோடு அதிக அளவு நீரை அருந்தி குளிர்ச்சியான இடங்களில் தங்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்த விடுக்கப்படுகிறது. காங்கேசத்துறை முதல் மன்னார் ஊடாக சிலாபம் வரையிலும், அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையிலும் ஆன கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மழைத்தியாலத்துக்கு 60 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதன் காரணமாக குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலத்திணைக்களம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பது நாங்கள் காணலாம். ஒருபுறம் மழை வீழ்ச்சிக்கான சாத்தியம் இருக்கிறது, மறுபுறம் தொடர்ச்சியாக வெப்பநிலை இருக்கிறது. எனவே வடகிழக்கு பகுதிகளில் உடலால் உணரக்கூடிய வெப்பநிலையானது 39 முதல் 45 பாகை செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படுவதால் பகல் வேளைகளில் வெயிலில் அதிகம் வெளியில் நடவாடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அதிக நீரை அருந்துமாறும் கோரிக்கை முன்வைக்கப்படுகின்ற செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

சுயாதீன செய்தி பார்வை இழந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகையில் வெளியாகின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல், நேற்று தினம் முதல் சமூக வலைதளங்களில் மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற ஒரு தகவல் செய்தியாக இடம்பிடிக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முச்சக்கர வண்டியை ஓட்டுவதற்கான குறைந்தபட்ச வயதை 40 உயர்த்த எதிர்பார்க்கின்றோம். பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே என்பது வீரகேசரி பத்திரிகையின் செய்தி. முச்சக்கர வண்டியை ஓட்டுவதற்கான குறைந்தபட்ச வயதை 40 உயர்த்துவதற்கு எதிர்பார்ப்பாக தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். பாடசாலை கல்வியை முடித்தவுடனேயும் இளைஞர்கள் முச்சக்கர வண்டி செலுத்துகின்ற ஓட்டுவதற்கு செல்வதை தடுப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் நாட்டின் எதிர்கால பிள்ளைகளின் கையிலேயே தங்கியிருக்கின்றது. அபிவிருத்தி அடைந்த மனித வளத்தை உருவாக்குவதன் மூலம் மட்டுமே இலங்கையை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்ற முடியும். அதற்கமைய ஒரு அரசாங்கமாக மனித வள மேம்பாட்டிற்கும் முன்னுரிமை அளித்து கல்வித்துறையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் புதிய கல்வி சீர்திருத்தங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எமது நாட்டின் எதிர்காலம் பிள்ளைகளின் கையிலேயே உள்ளது. அபிவிருத்தி மனித வளமே என்றாவது ஒரு நாள் இலங்கையை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றும் ஒரு அரசாங்கமாக நாம் மனித வள மேம்பாட்டிற்கே முன்னுரிமை அளிக்கின்றோம். அதற்காகவே கல்வி சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த கல்வியில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என நாம் நம்புகின்றோம். எதிர்காலத்தில் முச்சக்கர வண்டி செலுத்தும் வயதையும் 40 உயர்த்த எதிர்பார்க்கின்றோம். பாடசாலை சென்று முடிந்தவுடனேயே முச்சக்கர வண்டியை எடுத்துக்கொண்டு வீதிக்கு வர முடியாது என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இப்போது உழைப்பதற்கான வழி அல்லது முன்னேறதற்கான வழி என்று அநேகர் தெரிவு செய்வது முச்சக்கர வண்டி செலுத்துகின்ற விவகாரம். எனவே அந்த பாடசாலை கல்வியை முடித்துவிட்டு முச்சக்கர வண்டியை செலுத்துகின்ற அந்த முடிவெடுப்பு என்பது நாட்டின் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கை எதிர்கால பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உற்பத்தி பொருளாதாரம் என்ற ஒரு விடயத்தை தாண்டி இவர்கள் இவ்வாறு முச்சக்கர வண்டியை செலுத்திவிட்டு அந்த இளைஞர் சமூகம் அவர்களிடமிருந்து அவருடைய அறிவையும் அவருடைய ஆற்றலையும் நாட்டுக்காக பயன்படுத்தி தவிர்த்து அவர்கள் முச்சக்கர வண்டிக்குள் காலத்தில் செலவழிக்கின்ற விடயமானது நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும். எனவே மனிதவள தொடர்பான மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். அதன் காரணமாக இந்த இள வயதிலேயே முதலாவது தெரிவாக முச்சக்கர வண்டி ஓடி நாங்கள் சம்பாதிக்கலாம் என்று அந்த முடிவை எடுக்கின்ற அந்த விடயத்தை தவிர்ப்பதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்படுகிறது. ஆனால் அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்கின்ற போது அவ்வாறு வெளியில் வருகின்றவர்களுக்கான உரிய தொழிற்கல்வி தொடர்பான விடயங்களை முன்னெடுப்பதற்கான திட்டங்களையும் தற்போது வகுத்து வருகிறது. அடுத்த வருடம் அமலாகப் போகின்ற இந்த கல்வி மறுசீரமைப்பிலும் அது தொடர்பான விடயங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற விடயத்தையும் அமைச்சர் அவர்கள் பிரதி அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்த விடயத்தை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இன்றைய தினகரன் பத்திரிகை அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக கொழும்பு மாநகரிலும் புறநகரங்களிலும் மின்சார ரயில் சேவை என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. கொழும்பு நகரம் உட்பட அதனை அண்டிய புறநகர் பகுதிகளை உள்ளடக்கும் வகையில் புதிய மின்சார ரயில் திட்டத்திற்கான பணிகள் அடுத்த ஆண்டில் ஆரம்பிக்கப்படும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபை பிரதி அமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்திருக்கின்றார். மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் அதனை கூறியிருக்கிறார். திட்டத்திற்கு தேவையான ஆரம்பகட்ட திட்டங்கள் ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த மின்சார ரயில் சேவை மருதான ரயில் நிலையத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட இருப்பதாகவும் இதன் மூலம் பொதுமக்கள் மிகவும் திறன்மிக்க நவீனமயமான போக்குவரத்து பொது போக்குவரத்து சேவையை முன்னெடுக்க முடியும் என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்தை இன்றைய தினகரன் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், கட்டுநாயக்கவில் 1 பயணிகளை கையாள திட்டம், ஜப்பான் நிதியில் மேலும் பல முனையங்கள் அபிவிருத்தி என்பதாக தினகரன் பத்திரிகை கூறுகிறது. பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் பயணிகள் முனையம் எதிர்வரும் 12 1 பயணிகளை கையாளும் வகையில் மறுசீரமைக்கப்பட்டு வருவதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித் ருவான் கொடித்துவக்கும் தெரிவித்திருக்கின்றார். முதலாவது முனையத்தில் நிலவும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் பல்வேறு விரிவாக்க திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறுகின்றார். இதுபற்றி அவர் மேலும் தெரிவித்ததாக 36 பயணிகள் பதிவு கவுண்டர்கள் மற்றும் முழுமையான வசதிப்படுத்தப்பட்ட புதிய லொபி பகுதியை அமைக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். எனவே 1 பயணிகளை முகாமித்தம் செய்யக்கூடிய வகையிலாக இப்போது கட்டுநாயக்க விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்பட போகிறது. ஜப்பான் நிதியில் மேலும் பல முனையங்களை அபிவிருத்தி செய்யவும் திட்டங்கள் ஓக்கப்பட்டிருப்பதாக பிரதி அமைச்சர் ஜனித்தருவான் கொடித்துவக்கு தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், கொழும்பு துறைமுக உள்நகர்வு மேம்பாலம் அக்டோபரில் பாவனைக்கு 68,000 மில்லியனில் திட்டம், லோட்டஸ் டவர் வரை விஸ்தீரணம் என்பதாக அந்த செய்திக்கு
தலைப்பிடப்படுகிறது. கொழும்பு துறைமுக உள்நகர்வு மேம்பாலத்தை எதிர்வரும் அக்டோபர் மாதத்திற்குள் மக்கள் பாவனை கையளிக்க உள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் டி பாஸ்கர் தெரிவித்திருக்கின்றார். இப்பாலத்தின் நிர்மாணப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் அக்டோபர் மாதத்திற்குள் பணிகள் அனைத்தும் நிறைவடைய உள்ளதால் அதனை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த மேம்பாலத்தை லோட்டஸ் டவர் சுற்றுவட்டத்துடன் இணைக்கும் எஞ்சிய பகுதியை நிர்மாணிப்பதற்காக புதிய கேள்விப்பத்திரம் கோரப்பட்டுள்ளது. இதற்கான வடிவமைப்பு மற்றும் தேவையான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதோடு இந்த ஆண்டின் இறுதிக்குள் கேள்விப்பத்திர நடைமுறையை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியோடு முன்னெடுக்கப்படும் இத்திட்டமானது இலங்கையின் பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட பல விடயங்களின் காலமாக ஒத்திவைக்கப்படும் நிலையில் இப்போது அது துரிதப்படுத்தப்பட்டு இந்த திட்டமானது இப்போது நிறைவு கட்டத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்த தகவலும் குறிப்பாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய தலைவர் டி பாஸ்கரன் தெரிவித்த தகவலை மேற்கோள் காட்டி இன்றைய தினகரன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். அடுத்த இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இருப்பது காலம். தித்வாவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் தொடர்பான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தித்வா அனர்த்த நிலைமைகளுக்காக மாகாண சபைகளுக்கு 102 பில்லியன் ரூபாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். தித்வா அனர்த்த நிலைமைகளுக்காக அரசாங்கம் ஒதுக்கிய 500 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடுகளில் 102 பில்லியன் ரூபாய் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதோடு அது தொடர்பான திட்டங்களை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி அனந்த்குமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார். நேற்று தினம் தொடர்பான விடயங்கள் நாங்கள் விரிவாக பார்த்ததும் எனவே இந்த மாகாண சபைகள் நூடாகவும் அந்த திட்வா அனர்த்த நிலைமைகளுக்கான நிவாரணம் வழங்குவதற்கான திட்டங்களை முன்னெடுப்பதற்கான 102 பில்லியன் ரூபாய் வழங்கப்படுகின்ற விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் தினகரன் மற்றும் வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு முக்கியமான செய்தி ஜனாதிபதி தலைமையில் மக்கள் பேரணிகள் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிட செப்டம்பர் 5 முதல் ஜனாதிபதி தலைமையில் மாவட்ட ரீதியில் விசேட கூட்டங்கள் அமைச்சர் நளிந்த ஜாயத்திஸ் என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகின்றது. அதுகுறித்தும் நாங்கள் பார்க்கலாம். ஜனாதிபதி அனந்த்குமார் திசாநாயக்க தலைமையில் எதிர்வரும் மாதம் 5ஆம் தேதி முதல் மாவட்ட மட்டத்தில் விசேட மக்கள் கூட்டங்களை நடத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் யார் பக்கம் உள்ளார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பொருளாதார முயற்சி தொடர்பில் ஆலோசனை வழங்கும் நாமல் ராஜபக்சே தனது குடும்பம்தான் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியது என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நளிந்த ஜாயதீச தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்கள் கருத்துக்களை வெளியிட்டபோதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டது, நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று நாமல் ராஜபக்சே தற்போது முதலைக்கண்ணீர் வடிக்கின்றார். அரசியல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார். பொருளாதார பாதிப்புக்கான அடிப்படை காரணத்தை எவ்விடத்திலும் அவர் குறிப்பிடுவதில்லை. 2022ஆம் ஆண்டு ராஜபக்சே குடும்பம் பொருளாதார ரீதியில் எடுத்த தவறான தீர்மானங்களால் தான் நாடு வங்குரோத்து நிலையை அடைந்தது என்பதை உயர்நீதிமன்றம் ஏகமனதாக அறிவித்திருக்கிறது. பொருளாதார பாதிப்பிலிருந்து மீள்வதற்குதான் சர்வதேச நாணயத்தின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்பட்டது. பொருளாதார முயற்சி தொடர்பில் ஆலோசனை வழங்கும் நாமல் ராஜபக்சே தனது குடும்பம்தான் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியது என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசாங்கத்தை வீழ்த்துவோம், மக்களை ஒன்றிணைப்போம் என்றும் ஜி எல் பீரிஸ் வீட்டில் எதிர்கட்சியினர் இரவிரவாக ஒன்று கூடாமல் மக்கள் மத்தியில் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதேபோல மேலும் சில விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக இந்த தேசிய மக்கள் சக்தியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். எதிர்வரும் மாதம் 5ஆம் தேதி முதல் ஜனாதிபதி தலைமையில் மாவட்ட மட்டத்தில் மக்கள் சந்திப்புகள் இடம்பெறவிருப்பதாகவும் அமைச்சர் நளிந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு 22ஆம் திருத்தச்சட்டம் மூலத்துக்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம், இலங்கை தமிழரசு கட்சி அறிவிப்பு மக்களின் இறைமையுடன் தொடர்புபட்டதால் கட்டாயம் என்றும் தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிறது. அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தம் மக்களின் இறைமையோடு தொடர்பட்டுள்ளதால் மக்கள் அங்கீகாரத்துக்காக சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சி அறிவுறுத்தியிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதன்போது உத்தேச அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தம் குறித்தும் விசேடமாக கலந்துரையாடப்பட்டு சட்டமூலத்தை அங்கீகரிக்க சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் தொடர்பில் கட்சித் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி எம் ஏ சுமந்திரன் ஆகியோரின் கையொப்பத்தோடு ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நீதியரசரின் பதவிக்காலத்தை 2 ஆண்டுகளுக்கு அதிகரிக்கும் வகையில் அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தச்சட்டம் மூலம் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை 2 ஆண்டுகளுக்கு அதிகரிக்கும் வகையில் நீதித்துறை திருத்தச்சட்டம் மூலம் வர்த்தமான நீதிபதியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கமைய இவ்விரு சட்ட மூலங்களையும் சவால் கொடுப்பது இதுவரையில் 10க்கும் அதிகமான மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நீதியரசர்கள் மற்றும் நீதிபதியின் பதவிக்காலத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிராக
தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் கடும் எதிர்ப்புகள் வெளியாகியுள்ள நிலையில் இரண்டு சட்டமூலங்களும் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளன. தற்போது இரண்டு சட்டமூலங்களும் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இவற்றை சவாலுக்குட்படுத்தி 10 மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தொடர்பாக சட்ட வியாக்கரணத்தை உயர்நீதிமன்றம் விரைவில் பாராளுமன்ற சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கும் நிலையில் தான் இப்போதும் தமிழரசு கட்சி இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. குறிப்பாக 22 அரசியல் திருத்தமானது சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதாக அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்த இன்றைய தினகரன் பத்திரிகையில் இது தொடர்பாக இன்னொரு தகவல் வருகிறது. 22 நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு அரசாங்கம் தயார், அமைச்சர் சுசில் ரணசிங் அறிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவது நாங்கள் பார்க்கலாம். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்துக்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமென நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாக வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்திருக்கின்றார். தித்வா புயல் காரணமாக கல்நேவ பகுதியில் சேதமடைந்த மகவ ஒத்தபகுவ குளக்கட்டின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். 22வது திருத்தம் பார்லமெண்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இதற்கு எதிராக தற்போது உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த கொண்டுவரப்படவுள்ள அரசியலமைப்பு திருத்தம் அரசியலமைப்புக்கு இணங்கியதா, அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமா என்பதை உயர்நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும். நீதிமன்றம் சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமில்லை என தீர்ப்பளித்தால் அதற்கேற்ப அரசாங்கம் செயற்படும். சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்றால் தீர்ப்பளிக்கப்பட்டால் அதனை நடத்தவும் அரசாங்கம் தயாராகவே இருப்பதாகவும் பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங் அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக என்றதனும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், வாசுதேவ நாணயக்கார முன்னாள் பாராளுமன்ற அவர்கள் தெரிவித்த ஒரு தகவலும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. 22க்கு அதிக அளவில் மக்கள் ஆதரவு வாசுதேவ கூறுகிறார் என்பதாக தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கத்தின் தற்போதைய மக்கள் செல்வாக்கை விட 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அதிகமாகவே மக்கள் ஆதரவு இருக்கிறது என்றும், இதனால் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் மக்கள் அதற்கு தமது விருப்பத்தை தெரிவிப்பார்கள் என்றும் முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. ஊடக சந்திப்பு ஒன்றின் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். நீதிமன்ற அமைப்பில் நிலவும் வழக்கு தாமதங்கள் குறித்து நாட்டின் பொதுமக்கள் கடும் விரக்தியில் இருக்கிறார்கள். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை தீர்க்கும் முன்மொழிவில் மூலம் அந்த வழக்குகளை விரைவுபடுத்த வழிவகுக்குமாக இருக்கும். எனவே தற்போதைய நிலைமையில் வழக்குகளை விரைவாக முடித்துக் கொள்வதையே பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதற்கு நீதிபதிகளின் சேவை காலத்தை நீடிப்பது ஒரு தீர்வாக அமையும் என்றால் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். வெரிட்டே ஆய்வு நிறுவனம் நடத்திய ஆய்வறிக்கையில் அரசாங்கம் மற்றும் ஜனாதி மீது குறிப்பிட்ட அளவு மக்கள் செல்வாக்கு நிலவினாலும் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்தின் பொதுவான செயல்பாடு குறித்து மக்களின் ஆதரவு படிப்படியாக குறைந்து வருகிறது. இருப்பினும் 22வது திருத்தம் போன்ற அரசியலமைப்பு மாற்றங்களுக்கு மக்கள் மத்தியில் உள்ள விருப்பம் உயர்மட்டத்தில் காணப்படுகிறது. இதன்படி 22வது திருத்தம் தொடர்பில் மக்கள் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதற்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் மக்கள் நிச்சயமாக அந்த வாக்கெடுப்பில் தங்களின் விருப்பத்தை தெரிவிப்பார்கள் என்பதாகவும் முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காணும். 22க்காக சர்வஜன வாக்கெடுப்புக்கு சென்றால் நிச்சயமாக இதில் மக்கள் ஆதரவாக வாக்களிப்பார் என்பதாகவும் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் குறித்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது, குறித்து நாங்கள் பார்க்கலாம். பிரபல கோடீஸ்வரர்களின் கைப்பாவையாக அரசாங்கம், எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் சுட்டிக்காட்டு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டின் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க முடியாத தற்போது அரசாங்கம் சீரழிந்த முதலாளித்துவ கொள்கைக்கு கட்டமைக்கப்பட்டு பிரபல கோடீஸ்வரர்களின் கைப்பாவையாக மாறியுள்ளது என்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அனுராதபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட மெதவாச்சி தொகுதியின் பூனாவ பிரதேசத்தில் நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இருக்கும் நோக்கில் கட்சிப் பணிகளை ஊக்குவிக்கும் நோக்கிலும் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் மற்றொரு தகவல் வருகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாமல் சஜித்துக்கு சவால் அல்ல, ஐக்கிய மக்கள் சக்தியின் கபீர் ஹாசிம் எம்பி தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை மற்றொரு தலைப்பிடுகிறது. 2029 நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க முன்னெடுக்கப்படும் பிரசாரங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக அல்லது சவாலாக அமையாது என பாராளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று ஊடகங்களில் கருத்துக்களை முன்வைக்கும் போது இந்த விடயங்களை அவர் கூறியிருக்கின்றார். அவர்கள் மேலும் தெரிவிக்கின்ற போதும் பல விடயங்களை கூறியிருக்கின்றார். குறிப்பாக நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்த தரப்பினருக்கு மீண்டும் ஆட்சியை வழங்க மக்கள் தயாராக இல்லை என தெரிவித்த அவர், 2029 நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க முன்னெடுக்கப்படும் பிரசாரங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக அல்லது சவாலாக அமையாது என்பதாகவும் அவர் தெரிவித்த தகவலும் இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக கபீர் ஹாசிம் அவர்கள் தெரிவித்த தகவலாக வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்த தகவல், ஊழல்வாதிகள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளார்கள் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கூறுகிறார் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டை வங்குறுத்து நிலைக்கு தள்ளிய ஊழல்வாதிகள் தேசியம் பௌத்தம் ஒற்றையாட்சிக்கு பாதிப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற மக்கள் மத்தியில் செல்கிறார்கள். இவர்களின் போலியான வேடத்துக்கு மக்கள் மீண்டும் ஏமாற்றமடைய கூடாது என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். அரசாங்கம் சிறந்த முறையில் தான் செயற்படுகிறது. ஊழல் மோசடிகள் இல்லாமல் சட்டத்தின் பிரகாரம் அரசு அதிகாரிகள் செயற்படுகிறார்கள். இதனால் ஊழல்வாதிகள் அனைவரும் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். ரத்தினபுரி பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். 2022 காலப்பகுதியில் நாட்டில் ஏற்பட்ட நெருக்கடி சிறந்தது. அந்த நெருக்கடியால் தான் நாட்டை வங்குறுத்து நிலைக்கு தள்ளியவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. போராட்டத்தின் பின்னர் தான் மக்கள் அரசியல் சிந்தித்து சிறந்த அரசாங்கத்தை தெரிவு செய்தார்கள். கடந்த காலங்களில் ஊழல் மிக்க அரசியல் கட்டமைப்பை காணப்பட்டது. அரசியல்வாதிகள் பெருந்தொகையான அரசு நிதியை கொள்ளையடித்துவிட்டு அதில் மிகவும் குறைந்த நிதியை மக்களின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தியிருந்தார்கள். எனவே தேசப்பற்றார்களை போன்று இப்போது பேசுகிறார்கள். புதிய அரசியல் கலாச்சாரம் தோற்றம் பெற்றாலும் மக்கள் இன்றும் இந்த ஊழல் மிக்க பழைய அரசியல் கலாச்சாரத்தை நாடும் தன்மை காணப்படுகிறது. அரசியல் அலைக்கு அமைய வாக்களிக்கும் கலாச்சாரத்திலிருந்து மக்கள் முதலில் மாற வேண்டும். மக்கள் அரசியல் அலைக்கு பின்னால் செல்லும் போது ஊழல்வாதிகளும் படுகொலையாளிகளும் தான் பாராளுமன்றத்துக்கு செல்வார்கள். கடந்த காலங்களில் அவ்வாறு நிலைமையை காணப்பட்டது. 2024 நாட்டு மக்கள் தெரிவு செய்த சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும். நாட்டில் தற்போது எதிர்கட்சி தலைமைத்துவத்துக்கு வெற்றிடம் காணப்படுகிறது. கடந்த காலங்களில் சிதறி கிடந்த எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் சிறையில் செல்வதை தடுப்பதற்காக தற்போது ஒன்றிணைந்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் நாட்டுக்காக ஒன்றும் ஒன்றிணையவில்லை என்பதை மக்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடந்த கால ஆட்சியாளர்கள் கடன் பெற்று நாட்டை அபிவிருத்தி செய்வதாக குறிப்பிட்டார்கள். ஆனால் அந்த அபிவிருத்திகளால் மக்களுக்கு ஏதும் நடக்கவில்லை. கடன் பெற்று தமது குடும்பத்தை வளப்படுத்தினார்கள். வெளிநாடுகளை சொத்து சேகரித்தார்கள். ஆனால் நாடு வங்குறுத்து நிலை அடைந்தது. இதன் தாக்கம் நடுத்தர மக்கள் மீது முழுமையாக சுமத்தப்பட்டது. அதன் தாக்கமே இன்றளவிலும் தொடர்கின்றதாகவும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே கடந்த கால விடயங்களை சுட்டிக்காட்டி தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளையும் சுட்டிக்காட்டி அவர் இந்த கருத்தை தெரிவித்திருப்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் மற்றொரு தகவலும் இடம்பெடுத்திருக்கிறது. ராஜபக்சகளின் பிடிக்குள் சிக்குண்ட ரணிலின் ஐதேகா, பேராசிரியர் ஆசு மாரசிங்க கூறுகிறார் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். ஐக்கிய தேசிய கட்சி இன்று ராஜபக்ச மயமாகிவிட்டதோடு மொட்டுக்கட்சியின் கையாளாக மாறிக்கொண்டிருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முன்னாள் உயர்பீட உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகரான பேராசிரியர் ஆசு மாரசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட பேட்டியிலேயே அவர் இந்த விடயங்களை கூறியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஐக்கிய கட்சியில் இன்று நான் இல்லை, ஆனால் கட்சியை இல்லாதொழிக்கும் செயற்பாட்டில் நான் ஈடுபடப் போவதில்லை. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும்போது ஐக்கிய தேசிய கட்சி இப்போது உடைந்து சிதறி போயிருப்பது போல் தோன்றுகிறது. எனவே எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இதில் விருப்பம் இல்லை என்பதால் தான் நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம். அதனால் தற்போதைய சூழ்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் எங்களால் அரசியல் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை நான் நம்பவில்லை. அந்த காரணத்தினால்தான் நான் அமைதியாக இருக்கின்றேன். வேறு அரசியல் கட்சிக்குள் செல்லவும் இல்லை. ஆனால் என்ன நடக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ராஜபக்சேக்கள் அன்று ரணில் விக்ரமசிங்கவே ஜனாதிபதியாக்குவதற்கு இரண்டு காரணங்கள் விளைவடைந்திருந்தன. அதுரவில் அண்மையில் ரணில் விக்ரமசிங்க ஒரு நிகழ்ச்சியில் உரையாற்றும் போது பொது தெரிவித்திருந்தார், அனைவரிடமும் பேசி முடியாது என்று கூறிய பிறகு இறுதியில் ரணில் விக்ரமசிங்கவிடம் வந்தார். எனவே வந்தார்கள். அந்த காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த சூழலில் ராஜபக்ச குழுவினருக்கு அல்லது கோட்டாபய ராஜபக்ச ஓடிப்போன பிறகு ரணிலை தவிர வேறு புகலிடம் இருக்கவில்லை. அவருக்கு அதை பொறுப்பேற்க வேண்டியாயிற்று. அவர் அதை பொறுப்பேற்றார். அவர் அந்த சவாலை எதிர்கொண்டார். அவர் இரண்டு வருடங்களுக்குள் நாட்டில் இருந்த நிலைமையை முற்றிலும் மாற்றினார். வீழ்ச்சியை நோக்கி சென்ற பொருளாதாரத்தை 5.2 விதமாக ஒரு வருடத்தில் மாற்றினார். அவருடன் நாங்களும் தோளின்றும் இருந்தோம். ஆனால் அதற்காக பார்லமெண்டத்தில் ஜனாதிபதியின் பாராளுமன்ற விவகார ஆலோசகராக அந்த ஒன்றரை வருட காலத்தில் பல சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு இருக்கையில் தான் இப்போது ராஜபக்சின் பிடிகளில் இந்த ஐக்கிய தேசிய கட்சி இருக்கிறது. எனவே நாங்கள் இதனூடாக சென்று வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்பதாகவும் ஆஷு மாரசிங் அவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்விய மேற்கோள் காட்டி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி, அவிசாவளியில் அதிரடி முற்றுகை, SLS போலி தரச்சான்றுடன் 8500 குடிநீர் போத்தல்கள் பறிமுதல் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுகிறது. போலியாக இலங்கை தரச்சான்று முத்திரை அதாவது SLS பயன்படுத்தி சந்தைக்கு விநியோகிக்க தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 8500 குடிநீர் போத்தல்களை நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் மீட்டெடுத்தார்கள். அதிகாரிகள் கைப்பற்றிய நிலையில் அவிசாவளி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது இந்த போதல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பாக இப்போது விசாரணை இடம்பெற்று வருவதாக அந்த செய்தி தொடர்கிறது. அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தி வருகிறது. பாதசாரிகள் மீது மோதி மோட்டார் சைக்கிள் விபத்து, இரு சிறுவர்கள் பலி, மூவர் காயம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தி இருக்கிறது. களுவாஞ்சிக்குடி கல்முனை பிரதான வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இரு சிறுவர்கள் உயிரிழந்திருப்பதோடு மூவர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். சைக்கிள் ஓட்டிச் சென்ற சிறுவனும் மற்றும் ஒரு சிறுவனுமே விபத்தில் உயர்ந்திருக்கிறார்கள். களுவாஞ்சிக்குடியை நோக்கி அதிவேகத்தில் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை மீறி வீதியோரத்தில் நின்ற சிறுவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது என்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே கோட்டைக்கல்லாறு கண்ணகாமியின் கோவில் கரையில் நடந்த இந்த விபத்தில் இந்த இரண்டு சிறுவர்களும் பலியாயினதோடு மேலும் மூவர் காயமடைந்த நிலையில் இப்போது சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல்களும் முக்கியமான செய்திகளாக இன்றதினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலிருந்து, வனாதே சத்துவின் சகா ஒருவரின் வீட்டை இலக்கு வைத்து கைக்குண்டு தாக்குதல் என்பதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. புரளை பகுதியில் நேற்று காலை அண்மையில் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்ட வனாதே சத்துவின் நெருங்கிய ஆதரவாளர் ஒருவர் வீட்டின் மீது இனந்தெரியாத நபர் ஒருவரால் கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எவ்வாறெனினும் வீட்டின் மீது எரியப்பட்ட கைக்குண்டு வெடிக்காத நிலையில் அது பாதுகாப்பாக போலீசாரால் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: வணக்கம்
1: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்
3: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
5: காலை பொழுது நூற்றாகும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றும் கூட ஏராளமான விடயங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் டிராபிக் விவரங்களை நாங்கள் ஒருமுறை பார்க்கும் போனால், ஹாஸ்பிட்டல் ரோட் மத்திய பேருந்து யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் இப்பொழுதும் வாகனம் கொஞ்சம் அதிக நெரிசலாக இருக்கிறது. இதுபோல மெயின் ஸ்ட்ரீட் யாழ் நகர் மையப்படுத்திய வர்த்தக பகுதிகள் என்பதன் காரணமாக இப்போது அந்த பாதைகள் கொஞ்சம் நெரிசலாக இருக்கிறது. ஆனால் வளமைக்கு மாறாக அதிகமான நெரிசல் கிடையாது, சாதாரணமான நெரிசலாக தான் இருக்கிறது. அதேபோல யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறை நகருக்குள் வரும் அதேபோல வெளியேறும் பாதைகள் கொஞ்சம் நெரிசலாக இருக்கிறது. அதுக்கு தேவையான மாற்றுப்பாதைகள் இருந்தால் கட்டாயம் நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நல்லூர் சுற்று வட்டார பாதைகள் இன்று ஆகஸ்ட் 24 என்பதன் காரணமாக நல்லூர் தொடர்பான போக்குவரத்து ஏற்பாடுகள் காரணமாக நீங்கள் அந்த பாதைகளை பயணிக்கும் போது ரொம்ப கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய விடயம் உங்களது நேரங்களை ஒதுக்கிக் கொண்டு செல்வது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதேபோல பத்தரமூலையிலிருந்து நீங்கள் ராஜகிரி வரை செல்லும் போது செல்லுகின்ற பாதை இப்பொழுது டிராபிக் ஆக இருக்கிறது. வருகின்ற பாதை பிரச்சனை கிடையாது. கொழும்பிலிருந்து நீங்கள் புறநகருக்கு செல்லும் பாதை பிரச்சனை கிடையாது. மூன்று பாதைகள் அடிக்கப்பட்டாலும் கூட போகின்ற போது கொஞ்சம் நெரிசலாகத்தான் இருக்கிறது. அப்போது நீங்கள் செல்லும் போது நீங்கள் உங்களது நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இது இன்றைய நாளுக்கான காலை பொழுதுக்கான டிராபிக் விவரங்களாக இருக்கிறது. நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அந்த கோடிபதிக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 34, 46, 53, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அத கோடிபத்தில் ஒருத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி, ஆங்கில எழுத்து பி தெரிவாக இருக்கிறது நேற்று நாளில் வெற்றி இலக்கங்களாக. 34, 46, 53, 62 தெரிவாக இருக்கிறது. நேற்றைய நாளில் மொத்தமாக 200,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,38,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற அத கோட்டிபத்தி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 4,974 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 23, 32, 41, 54. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 23, 32, 41, 54. நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,44,460,000 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 97,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான மஞ்சள் நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 10, 14, 48, 62. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 3,262 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இவை. ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 10, 14, 48, 62. சூப்பர் கேஷ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 9, 1, 2, 4. சூப்பர் கேஷ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 9, 1, 2, 4. 200,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 52,57,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,03,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான ஊதானிர சூப்பர் பால் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முடிவு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட சனிதானத்துறைக்கான வெற்றி முடிவுகள் 5,400 23rd சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 14, 21, 35, 38. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 14, 21, 35, 38. லக்கி சான்ஸ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 9, 4, 1, 6, 1. லக்கி சான்ஸ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 9, 4, 1, 6, 1. 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,10,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசு பகுதியாக 5,55,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான இளநீர நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கப்பற்களுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,438 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 1, 11, 27, 41. சூப்பர் இலக்கம் 22. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 1, 11, 27, 41. சூப்பர் இலக்கம் 22. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 1,17,76,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 34,63,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான பச்சை நிற கப்பருக்கு அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுபீர் ஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கே ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 1, 3, 8, 6, 7, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுபீர் ஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 1, 3, 8, 6, 7, 1. நேற்று நாளில் மொத்தமாக 36,13,860 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,75,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான ஊதானித சுப்பிரி தின சம்பத டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 470th சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 8, 6, 7, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 8, 6, 7, 1. 2,50,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 50,000 பரிசுகள் 23 வெல்லப்பட்டுகிறது. 60,22,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலுக்கான ஜயசம்பத்த மஞ்சள் நிற அச்சிடப்பட்ட டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 1,092 சீட்டிழப்பு வாரத்துக்கான சசிரிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 16, 18, 26. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், 16, 18, 26. 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 34,78,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளம் நீல நிற சசிரி அச்சிடப்பட்ட டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு
6: காற்றலையில் முதல்வன்

காலை பொழுது நோட்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முக்கியமான விடயங்கள் பல நாங்கள் இந்த நாளில் நிகழ்ச்சி நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றோம். அதே போல ஒரு விஷயம் இருக்குது, நீங்க வீடு கட்ட போறீங்க, ஒரு கட்டிடம் கட்ட போறீங்க, சில தரமான பொருட்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இல்லையா? தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செலவிடுகிறது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களே மறந்து விடாதீர்கள். ஏராளமான பொருட்கள் அங்கே இருக்கிறது. கடத்தொழில் சார் உபகரணங்களா இருக்கலாம், கட்டிட உபகரணங்களா இருக்கலாம், GIT பைக்களா இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே சென்று பெற்றுக்கொள்ள முடியும். போக்குவரத்து செலவு மிச்சம். காரணம், எல்லா பொருட்களையும் நீங்கள் ஒரே இடத்தில் ஒரே கூரையின்கள் பெற்றுக்கொள்ளும் போது இங்கே அங்கங்க கடைக்கு போய் நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே இடத்துல போய் எல்லா பொருட்களும் நீங்கள் நியாயமான விலையில் தரமான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் 404வது சீட்டிலப்பு வாரத்துக்கான சுபதாசக்லத்திற்கான வெற்றி முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். சுபதாசக்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக தனுசு ராசி தெரிவா இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 38, 45, 57. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக தனுசு ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 38, 45, 57. சிறப்பு இலக்கங்களாக 9, 2, 5, 5. நேற்று நாளில் மொத்தமாக 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,41,000 ₹340 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோபிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4530வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 30, 20, 21, 64, 78. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 20, 21, 64, 78. நேற்று நாளில் 20,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,21,960 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 7,95,69,267 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 9, 2, 8, 6, 5, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 9, 2, 8, 6, 5, 8. நேற்றைய நாளில் 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,93,900,000 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 3,05,17,952 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,318வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 7, 45, 46, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 7, 45, 46, 61. சிறப்பு இலக்கங்களாக 3, 8, 9, 7. சிறப்பு இலக்கங்களாக 3, 8, 9, 7. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 68,00,520 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,78,04,496 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட

வெற்றி இலக்கங்கள் 5, 10, 12, 34. நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,20,200 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,31,29,734 ரூபாயும், அடுத்து பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்து கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக சிம்ம ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 23, 52, 58. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 1597 சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக சிம்ம ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 23, 52, 58. நேற்று நாளில் 25,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 71,05,400 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்க. அடுத்த சூப்பர் பரிசாக 31,45,296 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 863 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யூ. வெற்றி இலக்கங்கள் 8, 6, 5, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யூ. வெற்றி இலக்கங்கள் 8, 6, 5, 8. நேற்று நாளில் 41,30,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 556 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 2, 0, 4, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 2, 0, 4, 4. சிறப்பு இலக்கங்களாக 2, 9, 8, 0 தெரிவாகி இருக்கிறது. சிறப்பு இலக்கங்களாக 2, 9, 8, 0 தெரிவாகி இருக்கிறது. நேற்றைய நாளில் 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 57,83,880 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் 24 திகதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:35 வரை. ராகு காலம் காலை 7:35 9 வரை. யமகண்டம் காலை 10:35 12 வரை. இனி இன்றைய

ஓய்வு, விருட்சிகம், கீர்த்தி, தனுசு, மகிழ்ச்சி, மகரம், பயம், கும்பம், நற்செயல், மீனம், சுகம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்றைய நாள்

சில்லாஞ்சிறுக்கிய லபர் மத திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து கொஞ்சிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வழக்கம் வசந்தம் சந்தோஷமாக எடுத்துக் கொள்ளுங்கள். எங்கிருந்தாலும் அப்படியே உற்சாகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 8:01.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். இதனாலும் முக்கியமான பல விடயங்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. தொடர்ந்து மடந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 நல்ல வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக முடியும். நீங்க எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்க. சரி சொந்தங்களே, இன்றைய நாள் சிறப்பு நேர்காணல் ஒன்று இருக்கிறது. எதிர்பாருங்கள், 8:30 மணி அளவில் எங்களுடைய வசந்தம் வானொலியில் சிறப்பு படக்குழுவினர் உங்களுக்காக வர காத்திருக்கிறார்கள். பல விடயங்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து மடித்துக் கொள்ளுங்கள், மிஸ் பண்ணிடாம கட்டாயம் கேளுங்க. ஏராளமான விடயங்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நாங்கள் பேச வேண்டிய முக்கியமான விடயம் இருக்குது. நாட்டின் பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக தற்போது 81,000 மேற்பட்ட அதிகமான மக்கள் பார்த்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனையை எதிர்கொள்வதாக இப்பொழுது ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்களால் தாங்க முடியாத அளவுக்கு சூடு உஷ்ணம் இருக்கிறது இல்லையா, அதை நாங்கள் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு நீர் திட்டங்களை வழங்குவதற்காக இப்பொழுது பிரவுசர் மூலமாக தாங்கிகள் மூலமாக தான் இப்பொழுது நீர் விநியோகிக்கப்படுவதாக அனைத்து முகாமைத்துவ நிலையங்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் தானே, அப்போ அந்த பிரச்சனைகளுக்காக இவற்றை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இந்த வறட்சியான காலநிலையில் முனதாகலை மாவட்டம் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட பாதிச்சுன்னா முனதாகலை மாவட்டத்தில் 33,023 பேர் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்தில் 28,523 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 8,783 பேரும், அதேபோல பதுளை மாவட்டத்தில் 7,876 பேர் உட்பட மொத்தமாக 81,865 பேர் இப்பொழுது குடிநீர் பிரச்சனையை எதிர்கொள்வதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. ஆக அனைத்து முகாமைத்துவம் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. குடிநீர் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும்போது புதிய புதிய நோய்கள் வரக்கூடும் இல்லையா, அந்த உஷ்டம் சம்பந்தமான நோய்கள் வரக்கூடும். முடிந்தவரை நீங்கள் நீர் ஆகாரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவையான பயணங்களை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத பயணங்களை தயவு செய்து நீங்கள் செல்ல வேண்டாம் என்ற விஷயத்தை நாங்கள் உங்களோடு சொல்கின்றோம். அதே போல இன்னும் ஒரு விஷயம், இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கான 2வது டெஸ்ட் போட்டி நடைபெறுகிறது. அந்த போட்டி பற்றிய சுவாரஸ்யமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இன்னும் ஒரு சந்தோஷமான விடயம் கிடைக்கப்படுது, அதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். விளையாட்டுப் போட்டியை தொடர்ந்து ஒரு சந்தோஷமான செய்தி, தனியார் துறை ஊழியர்களுக்கான இணைய வழி தொடர்ந்து பருவச்சீட்டு முறையை அறிமுகம் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா. ஆக தனியார் துறை ஊழியர்கள் இணைய வழி மூலமாக இப்பொழுது தொடர்ந்து பருவச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்லி இப்பொழுது புதிய நடைமுறை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிமுகப்படுத்திருப்பதாக இப்பொழுது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நல்ல விஷயம் இல்லையா. அரசு பணிகளுக்காக அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இணைய வழி முறைமையை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வசதி தனியார் துறை ஊழியர்களுக்கும் இது விரிவுபடுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. பல தசாப்தங்களாக உங்களுக்கு தெரியும் மாற்றமின்றி காணப்பட்ட இந்த சிக்கலான நடைமுறைக்கு பதிலாகத்தான் இந்த புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டதாகவும் இப்பொழுது சொல்லப்பட்டுகிறது. ஆக இது ஒரு முக்கியமான நல்ல ஒரு விஷயம்தான். ஆக இந்த விடயங்களை நாங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது போன்ற பல விடயங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து படுத்துக் கொள்ளுங்கள். இது வணக்கம் வசந்தம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி

0: 25 தேதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
5: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.8

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அப்படியே சந்தோஷமாக எடுத்திருக்கின்றீர்கள். ஏராளமான விடயங்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன். முக்கியமான பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஆக நீங்கள் தரமான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படின்னு சொன்னால் நான் சொல்றேன், அதாவது ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குதுங்க. என்னென்னு சொன்னால் ஜனதா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள், முக்கியமான பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. கட்டித உபகரணங்களாக இருக்கலாம், கடத்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், சரியா? அதுபோல ஜிஐ பைப் வேலை இருக்கலாம். எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே சென்று பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. காரணம், போக்குவரத்து செலவு மிச்சமாக போகிறது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் இன்னும் பல விஷயங்கள் நடக்க போகிறது. காரணம், தரமான பொருட்களை நீங்கள் அங்கே கொள்முதல் செய்ய போறீங்க. நீங்கள் கட்டுக்கிட்ட கட்டிடமா இருக்கலாம், எப்போதும் உறுதியாக போகிறது. அது உறுதியான ஒரு விஷயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதால் நீங்கள் செய்ய வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ் போக வேண்டியதான், சரிதானே? சரி, இப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். அதாவது குறிப்பாக பார்க்கும்போது அந்த தலைவலி காய்ச்சல் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு மெல்டோரண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோரண்ட் எடுத்துக்கொண்டு தலைவலி காய்ச்சல் பறந்து போயிடும். ஆமாங்க, தலைவலி காய்ச்சல் பறந்து போறதுக்கு நீங்கள் காலையில எழும்பும் போது ஐயோ இன்னைக்கு தலைவலிக்குதே, நான் எப்படி ஆபீஸ் போவேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? யோசிக்க வேண்டாம், மெல்டோரண்ட் எடுங்க, தலைவலி காய்ச்சலாம் பறந்து போயிடும், சரிதானே? அதே போல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் எல்லோரும் ஒன்றாக கைகோர்க்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கிறது. இதில் கட்டாயம் நாங்கள் கைகோர்க்க வேண்டும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப்பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டம். இந்த வேலை திட்டம் மூலமாக எங்களுடைய ஒவ்வொருடைய பங்களிப்பும் கட்டாயம் இருக்க வேண்டும். இருந்தால் மாத்திரமே இந்த போதைப் பொருட்களை நாங்கள் முழுமையாக ஒழிக்க முடியும். எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய இளைஞர்களை குறிவைத்து தாக்குகின்ற ஒரு விஷயமாக இந்த போதைப்பொருள் பாவனை இருக்கிறது. இந்த போதைப்பொருள் பாவனை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும் சொன்னால் ஒவ்வொருடைய உதவியும் தேவை என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆக இப்படி இருக்கும்போது நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஹெரோயின், ஹைஸ், அதே போல அசிஷ்வ குஷ் போதைப்பொருள் எல்லாம் இருக்கிறது. ஆக இதை வெட்டலாம் தடுப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன சொன்னால், அதாவது ஒரு போதைப்பொருள் தடுப்பதற்கு நீங்கள் ஒரு விநியோகம் செய்கிற ஒருத்தர் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்க சொன்னால் அவற்றை நீங்கள் இல்லாமல் செய்யணும் சொன்னால் நீங்கள் உடனடியாக அழைப்பை ஏற்படுத்தி சொல்லுங்கள். சரிதானே? 18-18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இந்த மாதிரி விநியோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் இல்லாமல் செய்து கொள்ள முடியும். அதே போல ஒருவருக்கு புணர்வாழ்வு கொடுக்க வேணும் சொல்லி நீங்க யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் அதையும் நீங்கள் செய்து கொள்ள முடியும். அதான் சொல்றது 19-27 இந்த இடத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் அந்த விடயத்தையும் செய்து கொள்ள முடியும் சொந்தங்களே. ஆக இதமான விஷயங்களுக்கு நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும் இல்லையா? எங்களுடைய சமுதாயம் நாட்டுக்கு நல்லது நடக்க போகிறோம், நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. நான் முன்னதாக சொன்னது போல இன்றைய நாளில் சிறப்பு நேர்காணல் இருக்கிறது. எதிர்பாருங்கள், பாடலை கேளுங்கள்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வில் நிதர்சனம். இந்த நிகழ்ச்சி நான் முன்னதாக சொல்லியிருந்தேன், ஒரு நேர்காணல் இருக்கிறது, முக்கியமான ஒரு நேர்காணல். எங்களுக்கு தெரிந்த ஒருவர் அதே போல ஒரு கூட்டணியோடு வந்திருக்கிறார். நல்ல படம் அப்படின்ற திரைப்படத்தை பற்றி நீங்கள் சமீப காலமாக பேசுகின்ற விடயமாக மாறி இருக்கிறது. காரணம், இதற்கு ஒரு சாதனை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வளமையாக இந்திய திரைப்படங்கள் இசை வெளியீட்டுகளா இந்தியாவில் பிரபலமாக செய்யப்படும். அதை நாங்கள் காணொலிகளாகவோ அல்லது யூடியூப் வழியாகவோ நாங்கள் பார்வையிடுவது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த நல்ல படம் திரைப்படமானது இசை வெளியீட்டு விழா இலங்கையில் நடந்தேறியது. மிகவும் சிறப்பாக, மிகவும் அழகாக, எங்களுக்கு பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் இனிமையாக இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடந்தேறியது. அந்த வகையில் ஒரு இந்திய திரைப்படம் இலங்கையில் இசை வெளியீட்டு விழா நடந்து முடிந்து அந்த பாடல்கள் இந்திய தொலைக்காட்சிகளிலோ வானொலிகளிலோ ஒளிபரப்ப முன் எங்களுடைய வானொலியில் ஒளிபரப்பட போகிறது. அதே போல எங்களுடைய அந்த கதாநாயகன், அதே போல எங்களுடைய அஸ்மின் அந்த திரைப்படத்தின் பாடல்களுக்கு வருகிறது எழுதிய பொத்துவில் அஸ்மின் அவர்களும் வந்திருக்கிறார். ஆக அவர்களோடு தான் இன்றைய நேர்காணல் நகரப்போகிறது. பல விடயங்கள், நல்ல படம் பற்றிய பல விடயங்கள் நாங்கள் பேசப்போகின்றோம். எங்களோடு முதலாவதாக நாங்களுடைய அஸ்மின் அண்ணா. வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் புவனேஷ், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: எப்படி இந்தியா பயணம் முடிந்து இலங்கை?
1: ஆமாம், சிறப்பாக இருக்கிறது. நல்ல படம்
0: நிச்சயமாக, நாங்கள் பார்த்து விட்டு தான் சொல்லும் நல்ல படம் உண்டு.
1: நிச்சயம் பார்ப்பது கண்டாடே நல்ல படம். உறுதியாக சொல்ல முடியும், இது கெட்ட படம் அல்ல.
0: அது சரி. சரி அஸ்மின் அண்ணா, சொல்லுங்க, இந்த படம் உண்மையில சொல்ல போனா தயாரிப்பாளர் ஏ அழகு பாண்டியன் அவருடைய தயாரிப்பில் இந்த படம் வெளியாகிறது. இதே போல இந்த படத்தின் திரைப்படத்தின் நடிகர் கூட ஒரு வைத்தியர். இந்த படத்தின் கரு என்னவாக இருக்கு? உண்மையில சொல்ல போனா இந்த படத்தை நாங்கள் ஏன் பார்க்க வேண்டும்?
1: நிச்சயமாக, இன்று வந்து உலகளவிலே போதை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இலங்கையில் கூட இலங்கை அரசாங்கம் போதைக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. எனவே இந்த திரைப்படமே போதைக்கு எதிரான ஒரு திரைப்படம் தான். ஒரு குடும்ப வாழ்க்கையிலே ஒரு போதை நுழைந்தால் எப்படி அந்த குடும்பத்தை சீரழிக்கிறது, ஒரு சமூகத்தை எவ்வாறு சீரழிக்கிறது, ஒரு நாட்டை எவ்வாறு சீரழிக்கிறது. எனவே போதையினுடைய கொடுமையை நாங்கள் வந்து வேறு வகையில் சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த நல்ல படம் வந்து ஒரு போதைக்கு எதிரான படம் என்று உறுதியாக சொல்லலாம். குடும்பத்தோடு சென்று கழிக்கலாம், நகைச்சுவையோடு இந்த படத்தை இயக்குனர் சி பிரபுராம் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். ஹரிஸ் சினிமா சார்பில் திரு அழகு பாண்டியன் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ வந்து ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர். அவர் இந்த திரைப்படத்திலே வந்து அவருடைய இரண்டாவது திரைப்படம் இது. அவன் திரைப்படத்தில் டாக்டர் ஹரிஸ் அவர்கள் இந்த திரைப்படத்திலே கதை நாயகனாக நடித்திருக்கிறார். மொட்டை ராஜேந்திரன், இப்படி தமிழ் சினிமாவினுடைய அறியப்பட்ட பல நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கிறார்கள். சகிஷ்ணா சேவியர் அவர்கள் இந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் இசையமைச்சிருக்க இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்திருக்கிறார். பாடல் வரிகளை நான் எழுதியிருக்கிறேன்.
0: நிச்சயமாக நான் பாடலை கேட்டேன், ஒளிபரப்பு முன்னர் நான் கேட்டேன். உண்மையிலே அருமையான வரிகள், அழகான பாடல்கள், இசையும் அற்புதமாக இருந்தது. என்னை பொறுத்தவரை இந்த பாடல் வரிகளுக்கும் காட்சிக்கும் மிக பொருத்தம் இருக்கும் என்று சொல்லி நான் என்னுடைய ஆர்வமாக இருக்கிறது எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்திருப்பீங்க. சரி அஸ்மின் அண்ணா, இன்னொரு விஷயம், இந்த நல்ல படம் என்ற பேருக்கு நீங்கள் எடுத்திருந்த கருவி உண்மையிலே மிக முக்கியமானது. காரணம், இந்த காலகட்டத்தில் உலகமே எதிர்நோக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை போதைப் பொருள். எங்களுடைய தன்னிலையை இழக்கக்கூடிய இழக்க வைக்கின்ற ஒரு செயலாக இருக்கு இந்த போதைப் பொருள் பாவனை. அதை பற்றி இலங்கை அரசாங்கமும் இப்பொழுது பெரிதாக அதை கவனிக்க வேண்டிய விடயங்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆக இதை பற்றி நிறைய பேசலாம். அண்ணா, முதல் பாடல் நாங்கள் செல்லும், அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய கதாநாயகன் இங்கே வந்திருக்கிறார், அவரை நாங்கள் இணைத்துக்கொள்ளப்போம். எல்லோரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அவருடைய கருத்துக்களையும், திரைப்படத்தை பற்றிய கருத்துக்களையும். முதல் பாடல் இந்த காலை கதிரை என்ற பாடலை பற்றி.
1: காலை கதிரை பாடல் மிகவும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். நிச்சயமாக இந்த காலை வேளையிலே நல்லா கேட்கக்கூடிய நல்ல பாடல், சிறப்பான பாடல். இந்த பாடலை வந்து புண்ணியா அவர்களும் பாடியிருக்கிறார்கள். புண்ணியா அவர்களும் பாடியிருக்கிறார். பாட்டு நல்ல பாட்டு,
0: நல்லா பாருங்க. நிச்சயமாக அந்த பாடலை கேட்டுவிட்டு நாங்கள் இன்னும் பல விடயங்கள் பேசுகிறோம் திரைப்படத்தை பற்றி. திரைப்படம் உருவான கதை போன்று பல விஷயங்கள் இருக்கிறது. எங்களுடைய கதாநாயகன் இப்பொழுது வந்திருக்கிறார், அவரையும் நாங்கள் இணைத்துக்கொள்கிறோம்.
1: காலை கதிரை பாடல் வந்து சசாங் மற்றும் காயத்ரி ரஜீவ் ஆகியோர்கள் பாடியிருக்கிறார்கள். மன்னிக்கவும், பேர் மறந்து விட்டது. பார்ப்போம்.
0: நிச்சயமாக அந்த பாடலை கேட்டுவிட்டு வரலாம்.

0: ஒளித்தோகிற பாடல் அது நல்ல படம் திரைப்படத்துக்காக காயத்ரி ரஜீவ் சசங்க் பாடிய பாடல் ரொம்ப அழகான பாடல் காலை பொழுதை கேட்பதற்கு இனிமையாக இருக்கின்றது. நல்ல படம் குழுவினர் எங்களோடு வந்திருக்கிறார்கள். பல விடயங்களை நாங்கள் பேசி தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய திரைப்படத்தின் கதையின் நாயகன் கதாநாயகன் வந்திருக்கார் வைத்தியர் ஹரிஷா. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க.
0: இலங்கை என்ன சொல்லுங்க? நல்ல சந்தோஷமா இருக்கு. இலங்கை என்ன சொல்லுது?
1: ரொம்ப அருமையா இருக்குங்க. இலங்கை முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், மக்கள் ஆகட்டும், நம்மளோட கண்ட்ரியோட வெதர் ஆகட்டும், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குது நம்மளோட கண்ட்ரி. உண்மையிலே சொல்றேன், கிளென்லினஸ் ஆகட்டும், நம்ம ரோடு வசதி ஆகட்டும், மக்கள், முக்கியமான மக்கள் ஆகட்டும், அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா, அவ்வளவு அன்பா இருக்கிறாங்க.
0: நிச்சயமாக. அதில் இன்னொரு கேள்வி இருக்கிறது, எங்களுடைய உணவு எப்படி இருக்கிறது?
1: அருமை அருமை அருமை. உணவு உணவு வந்து ரொம்ப டேஸ்டான உணவு. உங்களோட சம்பல், அது சம்பலுக்கு நான் அடிமை ஆயிட்டேன்.
0: சம்பலோட என்ன சாப்பிட்டீங்க நீங்க?
1: சம்பலோட எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். உண்மையிலே சொல்றேன், அது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட். ஒரு எல்லாமே கலந்த ஒரு காரம் இருக்கு, லைட்டா இனிப்பு, அது அவ்வளவு நல்லா இருக்கு. ஆக்சுவலா இதை நம்ம இந்தியாலும் எடுத்துட்டு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
0: அந்த அளவுக்கு பாருங்க, உணவை பத்தி பேசும்போது உங்க முகமே மாறிட்டு திரைப்படத்துல கொடுத்தீங்களா தெரியும். சரி டாக்டர் ஹரிஷ், என்னன்னு சொன்னால் நல்ல படம், நல்ல படம் என்று பேர் சொல்றது போல எங்களுடைய பத்துல அஸ்மின் அண்ணா சொன்னது போல இந்த திரைப்படத்தின் கருவி மிக முக்கியமானது போதைப் பொருள் சம்பந்தமாக. இந்த படத்தை தெரிவு செய்தீர்கள், நீங்க ஒரு வைத்தியர் என்ற படியால இந்த படத்தை நீங்க தெரிவு செய்வீங்களா?
1: ஆமா, உண்மை அதுதான். ஏன் நான் அப்படி சொல்லணும்னா, நம்ம ஆக்சுவலி நான் எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சு இன்டர்ன்ஷிப்ல முடிச்சுட்டு வந்திருந்தேன். அந்த போது நம்ம இன்டர்ன்ஷிப்ல நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட், மெடிசன் இருக்கு, சர்ஜரி இருக்குது, பீடியாட்ரிக்ஸ், ஆர்த்தோ இருக்குது, அந்த மாதிரி நிறைய பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போதும் கான்ஸ்டன்டா ஒரு விஷயம் வருது. இது ஒரு ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஒரு ஹஸ்பண்ட் ஒரு பிரச்சனை, ஒரு வேற ஒரு பிரச்சனைல வரும்போது இதுல அடிக்ஷனுக்கு ஆயிட்டு அவங்க தம்பி கொஞ்சம் சொல்லுங்க அவர்கிட்ட, கொஞ்சம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாம இருக்குது. அவங்களுக்கு வாழ்வாதாரமே இருக்கு
0: புனிஷ். அப்ப அந்த போதைப் பொருள் பாவனை மூலமாக நீங்கள் பட்ட அனுபவங்களை வைத்துக் கொண்டு இதன் காரணமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த
1: வேண்டும்.
0: என்ன ஒரு கேள்வி இருக்குது டாக்டர், என்ன சொல்ல, இந்த திரைப்படத்தின் போதைப் பொருள் கருவா வைத்திருக்கும் போது உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன மாதிரி இருக்குது? நீங்க நிறைய அறிவை கொடுத்துருப்பீங்களா எங்களுடைய தயாரிப்பு?
1: ஆமா ஆமா. ஆக்சுவலா இது நான் தான் சொல்லணும், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம போகும்போது, இப்ப ஆர்த்தோலாம் நீங்க போகும்போது, ஒரு அம்மா வந்துட்டு 60,000 சேமிச்சு வச்சிருக்காங்க. 60,000-70,000 கஷ்டப்பட்டு அவங்களோட சம்பாத்தியில சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. பையன் போயிட்டு குடிச்சிட்டு ஆக்சிடென்ட், அப்படியே அந்த மொத்த காசு எடுத்து
0: பையனுக்காக
1: செலவு பண்ணிட்டாங்க. அடுத்து அவங்களோட வாழ்வாதாரம் என்ன, அவங்க என்ன செலவு பண்ணுவாங்க, அது நம்ம மக்கள் கொஞ்சம் யோசிக்கிறது இல்ல. எவ்வளவு கஷ்டம், ஒரு பையன் ஒரு அம்மாக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனை தரான், ஒரு அப்பா ஒரு பெண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு இந்த ஒரு போதை பழக்கம்னால, இந்த ஆல்கஹாலிசம்னால எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை அந்த பிள்ளைக்கு தராரு, அவங்க ஒய்ஃபுக்கு தராரு, இந்த சொசைட்டிக்கு, முக்கியமா அவங்க குடிச்சிட்டு இந்த சொசைட்டிக்கு எவ்வளவு ஒரு நியூசன்ஸ், எவ்வளவு ஒரு பிரச்சனையை கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் நான் பாக்குறேன். பாத்துட்டு நான் நம்ம ப்ரோக்ராம்ஸ் டைரக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம கலந்து பேசுவேன், இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் சீன்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணலாம். இதுல ரொம்ப ஆக்சுவலா நாங்க ஃபுல்லா நல்லா, இது ஒரு காமெடி வைஸா நாங்க போயிருக்கிறோம். ஒரு காமெடி வைஸா ஒரு ஃபேமிலி முக்கியமா வந்து இதை ஒன்னா சேர்ந்து பாக்கணும். ஏன் ஒன்னா சேர்ந்து பாக்கணும்னா, ஒன்னா சேர்ந்து பார்க்கும் போதுதான் மூணு பேரும் அதோட கஷ்டத்தை தெரியும். ஒரு அப்பா வந்து ஒரு பெண்ணு, ஒரு ஒய்ஃபுக்கு ஆகட்டும், டாக்டருக்கு சன்னுக்கு ஆகட்டும், எந்த விதத்துல பிரச்சனை தராரு, நீங்க ஒன்னா இருந்தா ஒன்னா இருந்து பார்த்தா மட்டும்தான் அதுக்கு தெரிய முடியும்.
0: நிஜமாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துல இருக்கிறது, நீங்க ஒரு வைத்திரண்ட அடிப்படையில் நோய் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் அதிகமாக நினைத்தேன். அதையும் தாண்டிய ஃபீலிங்ஸ் பற்றி, உண்மையிலேயே எங்களோட சமுதாயத்தில் இருக்கின்ற பிரச்சனை பற்றி பேசுறீங்க, அது உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம் தான். காரணம், ஒரு காட்சி எடுக்கும் போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்படியான காட்சிகள் இப்படி தான் அமைய வேண்டும் சொல்லி காரணம் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறீங்க. இன்னும் சில விடயங்கள் பேசலாம். ஒலிக்க வருகிறது பாடல், நல்ல படம் திரைப்படத்துக்காக வருகிறது பாடல், நெஹலா பாடல். இந்த பாடலை அருண் பிரகாஷும் புண்ணியா செல்வா பாடியிருக்கிறார்.
1: எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் இது. கண்டிப்பா நீங்க எல்லாருமே நல்லா கேட்டு மகிழுங்க.
0: மகிழுங்கள்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM
1: இது மக்கள் சூடிய மகுடமே
0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
2: வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனத்தோடு ஏராளமான விடயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டோம். இன்றைய நாளில் நல்ல படம் திரைப்படுத்தப்பட்டு நாங்கள் நிறைய விடயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஞாபகப்படுத்த இருக்கிறது, ஜனதாஸில் உங்களுக்கு நியாயமான விலையில் தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுமே யோசிக்கணும். இப்போது நீங்கள் ஜனதாஸில் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே போனீங்கன்னா கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், கடத்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், அதேபோல் ஜிஐ டியூப் வகைகளாக இருக்கலாம். எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரு இடத்தில் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு போக்குவரத்து செலவு மிச்சம் இல்லையா? 4-5 கடை ஏறி போயிட்டு வாகனத்தை பிடிச்சி கொண்டு போகிறதுக்கு ஒரே கடையில் போயிட்டு தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொண்டே எவ்வளவு வாய்ப்பு பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க என்பதையும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகே, சொல்லிவிட்டேன் அப்புறம் மறந்து விடக்கூடாது. சரி, உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருது சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. ஒரு மெல்டோன் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோன் எடுத்துக்கொண்டு சொன்னால் தலைவலி காய்ச்சலாம் பறந்து போயிடும். சரிதானே? இந்த விஷயத்தை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நல்ல படம் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய திரைப்படத்தின் அனைத்து பாடல்களையும் எழுதிய எங்களுடைய மண்ணின் மைந்தன் பாடலாசிரியர் பொத்துவில் லஸ்மின் அண்ணா வந்திருக்கார். அதே போல எங்களுடைய கதாநாயகன் டாக்டர் ஹரிசும் எடுத்திருக்கார். நாங்கள் ஒளித்தோய்ந்த பாடல் நிகழா பாடல் ரொம்ப அழகான பாடல். அந்த பாடலுக்கு ஒரு சாதனை இருக்கிறது. 3 இலங்கை கலைஞர்களை சேர்த்து அமைத்த ஒரு பாடல். இசையமைப்பாளராக இருக்கலாம், பாடகியா இருக்கலாம், பாடல் எழுதியவராக இருக்கலாம். லஸ்மின் அண்ணா, இந்த பாடல் நெகிழாண்ட வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா? அதையும் கொஞ்சம் சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்தடுத்த விடங்களை சார்.
3: நெகிழா என்பது ஆங்கில நெகிழா என்பது அரபு வார்த்தை தான். நெகிழாகள் என்பது அரபு வார்த்தை தான். பிரகாசமானவள், அழகானவள், ஒளிமயமானவள் என்ற அர்த்தம். ஆனால் தமிழில் நெகிழா என்று சொன்னால் நெகிழாதவள், மனம் நெகிழாதவள் என்று அர்த்தப்படும். அகில அண்டா அகிலம் என்பது அர்த்தம், பெண்ணை குறிக்கிறது. இரண்டையும் இணைந்து அரபு வார்த்தையும் ஒரு தமிழ் வார்த்தையும் இணைந்து தான் இந்த பாடல்கள் பயன்படுத்தியிருக்கிறேன்.
2: சரி ஹரிஷ், டாக்டர் ஹரிஷ், அதாவது இந்த நெகிழான்னு சொல்லும் போது இந்த கதாநாயகியை பற்றி என்னுடைய கணக்கு ஒரு குண்டு வருகிறது. தனலட்சுமி, அவங்கள பற்றி சில வார்த்தைகள், என்ன மாதிரியான ஒரு ரோல் இருக்குது
4: அவங்க? ஆக்சுவலா அவங்களுக்கும் 2வது படம் இது. அது நம்ம எங்களோட கெமிஸ்ட்ரி இதுல நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிகாஸ் எப்படி சொல்றது, நம்ம ஒரு சீனுக்குமே நாங்க ஒன்னா சேர்ந்துதான் அதை பேசிட்டு முடிவு எடுத்துட்டு அடுத்தடுத்து நகர்வோம். இப்ப அடுத்த சீன் முடிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கு நைட் வந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்து பேசிட்டு அடுத்த வருது எப்படி எப்படி பண்ணலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு. இது ஒரு ஆக்சுவலா ஒரு அருமையான ஒரு டீம் எங்களுக்கு. இது அருமையா ஒரு ஃபேமிலியா நாங்க இருந்ததுனால ஹீரோயின் தனலட்சுமி ஆகட்டும், ப்ரோக்ராம் சார் ஆகட்டும், இனியன் சார் நம்ம டிஓபி ஆகட்டும், இது ஒன்னா இருந்து நாங்க பயணிச்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு அழகான படம் வந்திருக்குது. நல்ல படம் நல்ல விதமாக வந்திருக்கு.
2: நல்ல படத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது இன்னொரு விஷயம் இருக்குது. செப்டம்பர் முதல் வாரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது மக்களே மிஸ் பண்ணாதீங்க. இலங்கைக்கு மிக பிரதான ஒரு காரணம் இருக்கிறது. இலங்கையில் தான் இசை வெளியீடு நடந்திருக்கிறது. எல்லா திரையரங்கிலும் இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஸோ மிஸ் பண்ணலாமா பேர் பாருங்க. செப்டம்பர் முதல் வாரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிடும். இந்த படத்தின் படப்பிடிப்பு காட்சிகள், படப்பிடிப்பு நடக்கும்போது சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நடப்பது வழக்கமா இருக்கும். அதுவும் இந்த படத்தில் சுவாரஸ்யமான காட்சிகள் நடந்ததா? சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்ததா?
4: எக்கச்சக்கமான விஷயம் நடந்தது. ஏன்னா ராஜபாளையம்ல தான் இந்த ஷூட்டிங் நடந்தது. மதுரை பக்கம், மதுரை
2: என்னோட
4: சொந்த ஊர் அது. அதனால அங்க நடத்தி இருந்தோம். ஒரு ஒரு நாளும் முதல் நாளே ஒரு கோயில்ல

0: கஷ்டமான விஷயம், சொல்றதும் கேட்க மாட்டாங்க, சண்டை வந்து போடுவாங்க. அதனால ஏன்னா ரியலிஸ்டிக்கா இருந்தாதான் மக்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு அதை தெரிய வரும். ஆக்டிங் வந்து ஒரு ஓரளவுக்கு தான் ஆக்டிங், பட் அந்த மாதிரி ஆட்கள் ஒரு நிஜமான ஒரு இது, ஆனா ரொம்ப கஷ்டமான டாஸ்கா இருந்துச்சு.
1: சாதாரண மனதில ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம், இதுல இரண்டு மூன்று மனிதனா இருக்கும் போது ஒரு
0: மனிதனை
1: ரொம்ப கஷ்டம்தான். அஸ்வின் அண்ணா, இதில் இலங்கைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நீங்கள் பாடல் எழுதியிருக்கிறீங்க, இசையாக இருக்கலாம், இலங்கைக்கான வாய்ப்புகள் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது.
2: உண்மையில் நிச்சயமாக அந்த இலங்கைக்கான வாய்ப்பு என்று சொன்னீர்கள். இந்த திரைப்படத்திலே சகிஷா சேவியர் இலங்கையினுடைய மட்டக்களப்பினை புறப்படமாக கொண்டவர், இது தமிழ் சினிமாவிலே இசையமைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று இந்த பாடலை பாடகிய நெகிழா நெகிழா பாடலை பாடிய பாடகி வந்து புண்ணியா செல்வா, அவர் இலங்கை பூர்வீகமாக கொண்டவர். அவள் இன்று அவர் இன்று தமிழ் சினிமாவிலே பல பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார். இப்படி மூன்று கலைஞர்களும் இணைந்த தருணம் தான் இது. எதிர்காலத்திலே இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் அழகு பாண்டியன் ஹாரிஸ் சினிமாவுடைய திரைப்படத்தில் பல திரைப்படங்கள் உருவாக இருக்கின்றன. எனவே இலங்கை இந்த ஹீரோ வந்து தயாரிப்பாளருடைய மகன், எனவே இலங்கையிலே இந்த அழகான சூழல் அவருக்கு ரொம்ப பிடித்து போயிருக்கிறது. எதிர்காலத்தில் இலங்கையிலேயே திரைப்படத்தை தயாரிக்கலாம், ஷூட் பண்ணலாம் என்ற மனநிலை கூட அவர் வந்திருக்கிறார். நீங்க அவரோட தான் கேட்க வேண்டும் அதை.
1: உண்மையிலேயே நாங்கள் அஸ்மின் அண்ணா நாங்க ரெண்டு பேரும் பேசுகிறோம் சொல்லும் போது, நாங்க இலங்கையில இவ்வளவு அழகான இடங்கள் இருக்குது, ஏன் யூஸ் பண்ண மாட்டேன்னு நான் பல கேள்வி கேட்டேன். இப்ப நீங்க சொல்லுங்க, இலங்கைக்கு வந்து பாத்துட்டீங்க, இப்ப நீங்களே சொல்லுங்க.
0: ஆக்சுவலா நம்ம வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்டர்நேஷனல் ட்ரிப் வரேன், அது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்காக்கு வரணும். சோ இவ்வளவு ஃபர்ஸ்ட் டைம்ஸ் இருக்குது, ஒரு நாள் அங்கிருந்து ஃபர்ஸ்ட் டைம் கீழே நம்ம வரும்போது அவங்க டி எஸ்டேட் பத்தி பேசினேன், இங்க எப்படி டி எஸ்டேட் இருக்க முடியும் நான் கேட்டேன், பிகாஸ் அவ்வளவு ஹாட்டா இருந்துச்சு. இல்ல அது அந்த பக்கம் இருக்குன்னு அப்படிங்களா, ஒரே இடத்துக்குள்ள இவ்வளவு ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கு. நான் இது வரைக்கும் நிறைய கண்ட்ரீஸ் நான் பாத்துருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், பட் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, இவ்வளவு இடம் ஒரே இடத்துல இருக்குது. சோ ஸ்ரீலங்கால எல்லா விதமான வெதர் கண்டிஷன்ஸ் இருக்குது, இது எங்கேயுமே அவ்வளவு இல்ல. ஆக்சுவலா நீங்க நல்லா நீங்க பாத்துருந்தீங்கன்னா அதை கண்டே பிடிக்க முடியாது, அப்படி அந்த மாதிரி இல்ல எங்கேயுமே. சோ இது நல்லா எல்லாருமே, நான் ஆகட்டும், இந்த சினி இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எல்லா விதமான கண்ட்ரில சினி இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு ஸ்ரீலங்கால இவ்வளவு கிளைமேட்ஸ் இருக்குது, இப்படிப்பட்ட அருமையான அக்ரிகல்ச்சரல் ஸ்பாட்ஸ் இருக்குது, நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் பியூட்டிஃபுல்லான அந்த சர்ஃபிங், அன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு வேர்ல்ட் சர்ஃபிங் காம்படிஷன் இங்கே தான் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான இடம் இருக்குது நம்ம ஸ்ரீலங்காவில். ஸோ எல்லாரும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு நல்ல விதத்தில் இதை நம்ம பயன்படுத்திக்கணும்.
1: சார், இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, நாங்கள் முதலாக சொன்னதும் அந்த குடும்பத்தோடு வந்து பார்க்கறதுக்கு நீங்கள் நல்ல ஒரு காரணம் சொல்லியிருந்தீங்க.
0: கண்டிப்பாக
1: இளைஞர்கள் இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க.
0: கண்டிப்பாக.
1: என்ன காரணத்துக்காக அதிகமாக இல்ல என்ன அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன வச்சிருக்கீங்க படத்துல?
0: இளைஞருக்கு ஏன் அவங்க பாக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அவங்க சம்பாதிக்கிற அமௌண்ட் காசை அவங்க இதுல போயிட்டு அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு எந்த விதமான சேவிங்ஸ் ஆகட்டும், எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. அவங்களோட முக்கியம் அவங்களோட ஹெல்த், அவங்களோட, ஏன்னா ஒரு ஜென்ரேஷன் நல்லா இருந்தாதான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒழுங்கா போகும். ஒரு ஜென்ரேஷன் வந்துட்டு அழிஞ்சதுன்னா அடுத்து வர ஜென்ரேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க முன்னேறணும், அவங்களோட குடும்பம். ஸோ நீங்க அதனால நீங்க நம்ம சின்ன பசங்க அவங்க கிட்ட இதை கண்டிப்பா கொண்டுட்டு போய் சேர்த்து அவங்களுக்கு ஒரு விழுப்பு நிகழ்ச்சி கொண்டுட்டு வரணும். அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. என்னோட ஏஜ் பசங்க தான் எல்லாருமே, இது நம்ம ஸ்ரீலங்கால இல்ல இந்தியால அதில் உலகம் முழுக்கும் இப்படி இருக்கிறது. அதனால இதை மாற்றத்துக்கு ஒரு வழி வேணும். அதுதான் இந்த ஒரு வாய்ப்பு, எனக்கு இந்த நல்ல படம் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த வாய்ப்பை நான் வந்து மிஸ் பண்ண விரும்பல ஆக்சுவலா நம்ம படத்துக்காக.
1: நிச்சயமாக எங்களுடைய அஸ்மின் அண்ணா, பொதுவில் அஸ்மின் அண்ணா ஒரு கேள்வி இருக்கிறது, இந்த படம் இலங்கையில் நாங்கள் அதிகமாக காட்சிப்படுத்த போகிறோம், அதில் உண்மைதான். இந்தியா இலங்கை இரு நாடுகளுக்கும் பொருத்தமான படமா, இது இலங்கைக்கு அதிகமாக பொருத்தமான படமா, அதை பற்றி விளக்கம்?
2: இல்ல, இரண்டு நாடுகளுமே போதும் இருக்குது தானே. எனவே இரண்டு நாடுகளுக்கும் பொருத்தமான படம், இது நல்ல படம். எல்லாருமே வளமையாக தமிழ் சினிமாவில் இருக்கின்ற எல்லா வகையான விஷயங்களும் இதில் இருக்கிறது. எனவே எல்லாருமே பார்க்கக்கூடிய இது படம் தான் இது. எதிர்காலத்திலே வந்து இலங்கையிலே வந்து இந்த படத்தினுடைய ப்ரிவியூஸோ விரைவில் நாங்கள் அதையும் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே இந்த படத்தை பார்க்கின்றவர்கள் அதன் புதுவனுடைய ஃபீட்பேக்கை கூறுவார்கள் நினைக்கின்றேன்.
1: சரி, நீங்களாகவே இப்பொழுது எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லுங்க சில வார்த்தைகள் இந்த படத்தை பாக்குறதுக்கு.
2: முதல்ல இந்த பாடல்களை கேளுங்க, பாடல்கள் வந்து லஹரி மியூசிக்கினுடைய யூடியூப் தளத்தில் விரைவில் வெளிவரும். எனவே பாடல்கள் மிகவும் சிறப்பாக வந்திருக்கிறது, அதனுடைய அனைத்து பாடல்களையும் நான் எழுதியிருக்கிறேன். அதே போன்று உங்களுடைய ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ஊடாக அதனுடைய சப்போர்ட் பண்ணுங்க. அதே போன்று திரைப்படம் வந்து அடுத்த மாதம் வெளிவருகிறது, எனவே உங்கள் அருகில் இருக்கின்ற திரையரங்கை சென்று நல்ல படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். எதிர்காலத்திலே இந்த ஹரி சினிமாவினுடைய தயாரிப்பாளர் அழகு பாண்டியன் அவர்கள் இலங்கையிலே அடுத்த படத்தை தயாரிக்க வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை.
1: நிச்சயமாக எங்களுடைய கதாநாயகன் ஹரிஷ், சொல்லுங்க சில வார்த்தைகளுடைய நேயர்களுக்காக, வசந்தம் நேயர்களுக்காக.
0: ரொம்ப

0: நன்றி புவனேஷ், பிகாஸ் உங்களோட சப்போர்ட் உங்களோட இதுதான் மக்களுக்கு கொண்டுட்டு போய் நீங்க தான் வந்து டெய்லி அவங்களோட பேசி டெய்லி இன்ட்ராக்ஷன் ஆயிட்டு நீங்க நல்ல ஒரு நல்ல வழி அவங்களுக்கு காட்டுறீங்க. அதனால உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுறாங்க. பிகாஸ் ஒரு நல்ல விஷயத்த கொண்டுட்டு போய் சேர்க்கறதுல ஒரு அதே மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்ட் புது முகத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் நீங்க நம்ம ஸ்ரீலங்காவிலட்டும் நீங்களாகட்டும் தர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் இது எல்லா இடத்துலையும் கிடைக்காது எனக்கு. அதனால நான் உண்மையிலேயே ஸ்ரீலங்காவுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த விஷயத்துல. பிகாஸ் ஒரு நியூ ஆர்டிஸ்ட்க்கு இவ்வளவு சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ ஒரு சப்போர்ட் எனக்காக நீங்க சந்திரி எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால
1: ரொம்ப நன்றி. எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நேர்காணலுக்கு வந்து எங்களுடைய
2: சிறப்பான நேர்காணலை ஒழுங்காமல் செய்து வந்த வசந்தம் டிவி வசந்தம் வானொலியினுடைய பொறுப்பாளர் திரு ஹிசாம் அவர்களுக்கும், அதே போன்று வசந்தம் வானொலியினுடைய முகாமையாளர் திரு கிருபா அண்ணா அவர்களுக்கும், அதே போன்று உங்களுடைய சிறப்பாக நிகழ்ச்சி ஒழுங்கு செய்து தந்த புவனேஷ் ஆகி உங்களுக்கு என்னுடைய மன நிறைந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன்.
1: நன்றி அண்ணா. நன்றி சார்.
0: நன்றி புவனேஷ். நன்றி.
1: தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். இது வணக்கம் வசந்தம் வாழ்வி நிதர்சனம். ஒரு முக்கியமான செய்தி இருக்குது, அதையும் நான் உங்களை சொல்லிவிட்டு பார்த்து கொள்கிறேன். அதே போல உங்களுக்கு தெரியும், ஜனதா ஸ்டீல் மூலமாக நீங்கள் பொருட்களை அதிகமாக பெற்றுக் கொள்ளுங்கள். அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குது. அதே போல போதைப் பொருட்களை நாங்கள் ஒழிக்க வேண்டும் இல்லையா, அதுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் கை கொடுக்க வேண்டும். கை கொடுத்தால் மாத்திரமே நாங்கள் அந்த போதைப் பொருளை முற்றுமுடியாக ஒழிக்க முடியும். அதுக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் அதை பற்றிய விஷயங்களை யாராவது விநியோகிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை தெரிந்தால் உங்களுக்கு அறிய தரலாம். அதே போல புனர்வாழ்வுக்காக ஒரு இலக்கம் இருக்கிறது, 19 27 அவர்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். நேரம் இப்போது 8:56.
3: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: பதினாறு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: www.vasantamfm.lk.
5: மெல் டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல் டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம். நேரம் இப்போது 9 மணி 1 நிமிடம்.

0: தொண்ணூற்றெட்டில் வசந்தம் எஃப்எம் வழித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மேல் மற்றும் சபரகமுக மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அம்பாறை, மொடராங்கலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார், திருகோணமலை, ஹமாந்தோட்டை மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரானின் மீது வரலாற்றிலேயே மிக கடுமையான தடைகளை இன்று விதிக்கப்போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த புதிய தடைகள் குறித்த அறிவிப்பை அமெரிக்க நேரப்படி பிற்பகல் 2 மணிக்கு அறிவிக்க உள்ளதாக அமெரிக்க திரைச்சேரியின் செயலாளர் ஸ்காட் பெசன் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த புதிய அமெரிக்க தடைகள் குறித்த அச்சுறுத்தலை ஒரு விரக்தியின் அறிகுறியாக பார்ப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான புதிய நடவடிக்கைகள் ஈரானை வீழ்த்துவது என்று தோல்வியடையும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீதி மற்றும் கண்ணியத்தின் அடிப்படையிலான ஒரு தீர்வை காண அமெரிக்கா ஈரானுடன் கலந்துரையாட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மான்ஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: நிமிர்ந்த நடை

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் பருத்தத்துறை யாழ்ப்பாணத்தை இணைக்கின்ற பெரும் போக்குவரத்து வீதி நெரிசல்களினாலே அந்த பாதைகள் பூட்டப்பட்டிருக்கும். நடந்து அடியார்கள் பாதணிகளின்றி ஆலயத்தை சென்றடைகின்ற ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது. ஏனெனில் ஆலய வளாகத்திலே பாதணிகளோடு நடமாடுவது முற்றிலும் அங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதிகாலை பொழுதிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு அருமையான காட்சி, நித்தமும் நல்லூருக்கு செல்பவர்களுக்கு தெரியும், திருப்பள்ளி எழுச்சி பூஜை இடம்பெறுகிற வேளை அங்கே சிறப்பாக ஒரு நல்லூரிலே இந்த திருவிழா காலங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியது அங்க பிரசனம் செய்கின்ற அடியவர்களை, ஆணடியவர்களை நிறை நிறையாக காலை பொழுதிலே பிரம்ம முகூர்த்தத்திலே அங்க பிரதட்சணம் செய்கிற பெரும் பெரும் நிறைய பக்தர்களை நாங்கள் இந்த நல்லூரிலே தான் கண்டுகொள்ள முடியும். அவ்வளவு ஒரு சிறப்பம்சம் இந்த ஆலயத்திலும் நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தாங்களாக குழுமமாக குழுமமாக வருக தந்து அந்த நல்லூர் ஆலயத்தினுடைய அந்த மண் வெண்மண பரப்பிலே அங்க பிரதட்சணம் செய்கிற ஒரு காட்சி ஒரு தனித்துவமான காட்சியாக இருக்கிறது. எனவே முருகனுக்கு அரோகரா, நல்லூர் கந்தனுக்கு அரோகரா என்று காலை பொழுதிலே பக்திமயமான ஒரு சூழலை நல்லூர் ஆலய சூழலிலே நாங்கள் கண்டு கழித்து ஆனந்தம் கொள்வது நல்லூருக்குத்தான் ஒரு தனித்துவமானது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: முதல்வன் வசந்தம் FM.

அடக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு வீட்டை கட்டுக்கு அந்த வீடு பரம்பரைக்கு உழைக்க வேண்டும் சொன்னால், அந்த வீடு எப்போதுமே உறுதியாக இருக்க வேண்டும் சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியது சரியான கம்பிகளை பயன்படுத்த வேண்டும். அதான் சொல்றது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை நீங்க பயன்படுத்துங்க சொன்னால் எப்போதுமே உறுதியாக இருக்க போகிறது. அந்த உறுதியான ஒரு வீடு பரம்பரை பரம்பரையா என்னுடைய வீடு இருக்குன்னு சொல்லி நீங்கள் வயசு போன பிறகு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவியுங்கள். அதே போல நாங்கள் எல்லோரும் கை கொடுக்க வேண்டிய நேரம், கை கோர்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொன்னால் அது போதை பொருளுக்கு எதிர்ப்பாக இந்த செயல் திட்டத்துக்கு நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும். காரணம் இலங்கையின் இளைஞர்களாக இருக்கலாம், அதே போல எதிர்கால சமுதாயமாக இருக்கலாம், நாங்கள் இப்பொழுது எதிர்நோக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை அந்த போதைப் பொருள். ஆக போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் பல விடயங்கள் நாங்கள் செய்ய வேண்டும். அதுக்காக முதலாவது கட்டமாக எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய மக்கள், எங்களுடைய பிரஜைகளாகிய நீங்கள் ஒரு கை கோர்க்க வேண்டும். நாங்கள் கை கோர்த்தால் மாத்திரமே இதை முற்றுமுழுதாக ஒழிக்க முடியும். ஆக இந்த போதைப் பொருள் விநியோகம் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் 18-18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. அதே போல இந்த விழிப்புணர்வுக்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு அடிமையாக சிக்கி தவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு அளிக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது 19-27 இந்த லக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். ஜனதா ஸ்டீல், தரமான பொருட்கள் நியாயமான விலையை பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களே, மறந்துடாதீங்க. சரி, இப்போது நாங்கள் நேற்றைய போட்டி, முதல் நாள் போட்டி முடிந்திருக்கிறது, இன்றைய போட்டி ஆரம்பிக்கப்படவிருக்கிறது பார்க்கலாம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பிக்கப்படுகிறது. இந்திய மற்றும் இலங்கை அணிகள் மோதுகின்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டி. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் தொருப்படுத்த தீர்மானித்தது. அதுக்கமைய நேற்றைய நாள் முடிவின் போது 300 ஓட்டங்களை பெற்றுக்கிறது 5 விக்கெட்டுகளிலிருந்து. நேற்றைய நாளில் அறுபது துடுப்பாட்டு வீரராக கலந்த ஜெய்ஸ்வால் 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பிடியிருப்பு மூலமாக ஆட்டமடைந்தார் கே எல் ராகுல், 18 ஓட்டங்கள். அதே போன்று படிக்கல் 117 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மிக சிறப்பான துடுப்பாட்ட பிரதி 12-4 ஓட்டுகள் அடங்கலாக 193 பந்துகளுக்கு தான் 117 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். நேற்று நாள் அணித்தலைவர் சுப்மன் கில் 50 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். 6-4 ஓட்டுகள் அடங்கலாக எதிர்பார்க்கப்பட்ட ரிஷாட் பந்த் ரன் அவுட் முறையில் ஆட்டமடைந்தார். மணிக்கும் அவர் வெளியே இருந்தார், ரிட்டையர் ஹாட்டல் மூலமாக வெளியே இருந்த 3 ஓட்டுகளை பெற்ற வெளியில். அதேபோல ரவீந்திர ஜடேஜா 43 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அதேபோல ஜொரல் ஆட்டமிழக்காமல் 7 ஓட்டுகளோடும், அதேபோல சரண் ஜெயின் இப்பொழுது 4 ஓடுகளும் மறுமடியில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறது. இரண்டு பேரும் தான் இப்பொழுது துடுப்படுத்தாடுகிறார்கள். பார்க்கலாம் இன்றைய நாள் 2nd நாள் ஆட்டம் இருக்கிறது, எத்தனை ஓட்டங்களை பெறப்போகிறார்கள் இந்திய அணி. பந்துவீச்சு பரதியை பார்க்கும்போது அசித்த ஃபேனோட மிக சிறப்பான பந்துவீச்சு பரதியினை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதுவரையில் 16 பந்தோர்கள் வீசி 5 மேடின் 1 அடங்கலாக 3 விக்கெட்டுகளை சுழட்டி எடுத்திருக்கார். மிக சிறப்பு. லஹீர் குமாருக்கு 1 விக்கெட்டுகளும், அதே போல 1 விக்கெட்டும் கேஷ்ரா நுவரத்னிக்கு 1 விக்கெட்டையும் பெற்றுகிறார். பாக்கா நுவாந்தைக்கு 1 விக்கெட், அதே போல லஹீர் குமாருக்கு 1 விக்கெட். இது மொத்தமாக 5 விக்கெட் எடுக்கப்பட்டுகிறது இந்திய அணி. இன்றைய போட்டி என்ன நடக்கப் போகின்றது என்று நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சரி, இப்ப இன்னொரு விஷயம், இந்த பொருட்களின் விலை இருக்குதானே, நீங்க நினைச்ச மாதிரி விலையில விற்கும் போது பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு எப்படியுமே நீங்க சிக்குவீங்க. சரிதானே, நான் ஆரம்பத்திலே நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, அதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்க சொன்னா இப்பொழுது இப்போ கொஞ்சம் பேர் சிக்கிருக்கிறாங்க. இந்த தண்ணி போட்டலுக்கு பாத்தீங்கன்னா அதிக விலை வைக்கிறது, அதே போல மத்த பொருட்களுக்கு அதிக விலை வைக்கிறது. இதன் காரணமாக இப்பொழுது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில், அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 3 வர்த்தக நிலையங்களுக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் மொத்தமாக 668,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. நுகர்வோர் விவகார சபை அதிகாரினால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது இந்த விஷயம் நடைபெற்றுகிறது. அதுபோல அவிசாவளையிலும் ஒரு சோதனை நடைபெற்றுகிறது, அதை பற்றி நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இது யாழ்ப்பாணத்தில் பாத்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு அதிகபட்சமாக சிலர் விலைக்கு கொண்ட 1 லிட்டர் குடிநீர் போத்தல் பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்காங்க. யாழ்ப்பாண உணவகம் மற்றும் மதுபான விற்பனை ஒன்றுதான் இது நடந்திருக்கிறது. மொத்தமாக 3 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 1,000 ரூபாய் கிடையாதுங்க, 3 லட்சம். அதே போல அச்சிடப்பட்ட சில்லறை விலையை விட அதிகமான விலைக்கு சோடா போத்தல்களை விற்பனை செய்த மற்றொரு உணவகத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 1 கிலோகிராம் பொன்னிங்கி சம்பா அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலையான 255 ரூபாயை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த வர்த்தகர் ஒருவருக்கு 268,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக பொருட்கள் கொள்முதல் செய்வதற்கு முன்னர் அச்சிடப்பட்ட விலை மற்றும் அதிகபட்ச சில்லறை விலையை சரிபார்த்து நுகர்வோர் இந்த விஷயத்தை சொல்லுங்க. சரிதானே, இதை பற்றி தெரிந்து கொள்ளுங்க. ஆக முறைப்பாடுகளை பதிவு செய்யும் போது நீங்கள் ஆதாரமாக நீங்கள் வாங்கிய பட்டுச்சீட்டுகளை கட்டாயம் வைத்துக் கொள்ளுங்க. சரிதானே, இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் போது நீங்கள் 1977 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி அதிகமாக விலைக்கு விற்கிறாங்க, சோ இதை நீங்க கவனத்தில் கொள்ளுங்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க. நான் அவிசாவளை பற்றி சொல்லுதேன் இல்லையா, அவிசாவளையில் பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டல் தான், இந்த நீர் போட்டல் தான் இப்பொழுது சிக்கி இருக்கிறது. அதாவது அவிசாவளை மேற்கொண்ட சோதனையின் போது சிக்கி இருக்கிறாங்க. போலியான இலங்கை தர சான்றிதழ் SLS சான்றிதழ் முத்திரைக்கு பதிக்கப்பட்ட சுமார் 8,500 குடிநீர் போத்தல்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் கைப்பற்றியிருக்கிறாங்க.
வினமனா எஸ்எல்எஸ் ஆனதுல வந்து பொய்க்கு அடிச்சு வச்சிருக்கிறாங்க. பாருங்க வேலை முதற்கட்ட விசாரணை செய்ய தெரிய வந்த விஷயங்கள் கொடுத்த குடிநீர் அமைச்சரிகள ருவான் வேலை பிரதேசத்தில் அமைந்திருக்கிற ஒரு தொழிற்சாலை ஒன்று தான் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிப்பதற்காக அவிசாவளை பகுதியில் இருக்கின்ற களஞ்சி சாலை ஒன்றுக்கு தான் சேமிக்கப்பட்டிருக்கிறது. கைப்பற்றப்பட்ட பொருட்களில் 500 லிட்டர் முதல் 19 லிட்டர் வரையான பல்வேறு அளவிலான குடிநீர் கொள்கலன்கள் அங்கு இருந்திருக்கிறது. அவற்றில் போலியான எஸ்எல்எஸ் சான்றிதழ் குறியீடுகள் அதே போல 894 என்ற சான்றிதழ் இலக்கமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நுகர்வோர் விவகார சபையை இந்த விஷயத்தை பிடிச்சிருக்கிறாங்க. இந்த குடிநீர் போத்தல்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்படுவதற்கு முன்னரே அதிகாரிகள் கண்டுபிடித்ததான் பெரிய முக்கியமான விஷயமா இருக்குது. விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் பாத்தீங்கன்னா சம்பவத்தின் தொடர்புடைய எதிர்க்க அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் கட்டாய நுகர்வோர் விவகார சபை நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போலதான் நீங்க இந்த சான்றிதழும் பொய்யாக இருக்கிறது, விலையும் பொய்யாக இருக்கிறது. சோ நுகர்வோரான நீங்கள் எப்போதும் உண்மையா இருங்க, மிக மிக அவதானமாக இருங்கள்.

0: இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: அந்தி சாயும் இரவின் அமைதியில்

0: கனவுகளை காற்றடையில் தவளவிடும், காற்றடையில் தவளவிடும்.
1: நினைச்ச வாழ்க்க வேணும், நெஞ்சம் கிடந்து ஏங்குதே.
0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: This is the

இன்று ஆகஸ்ட் மாதம் 24ஆம் திகதி, சர்வதேச வித்தியாசமான இசை தினம் என்று. இசையை ரசிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சின்ன கேள்வி, நமக்கு பிடித்த இசை என்றால் நாம் எப்போதும் கேட்கும் பாடல்கள் மட்டும்தானா? இல்லை, நம்முடைய காதுகளுக்கு புதிதாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் இசையையும் ஒரு முறை கேட்டு ரசித்து பார்க்கலாமே. அதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் திகதி சர்வதேச வித்தியாசமான இசை தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. நாம் வழக்கமாக கேட்கும் இசை வகைகளை கடந்து உலகில் பல்வேறு பகுதிகளில் உருவாகும் புதுமையான இசை, வித்தியாசமான இசைக்கருவிகள் மற்றும் புதிய இசை அமைப்புகளை அறிமுகப்படுத்துவதுதான். சில இசைக்கருவிகளின் பெயர்களை கூட நாம் இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சில இசைகளில் இயற்கையின் ஒலிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். சில இசைகளில் நாம் வழக்கமாக கேட்கும் தாளம் மற்றும் மெலடி இல்லாமல் முற்றிலும் புதுமையான முறையில் இசை உருவாக்கப்பட்டிருக்கும். அதை முதன் முதலில் கேட்கும் போது இது என்ன வித்தியாசமான இசை என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் கொஞ்ச நேரம் தொடர்ந்து கேட்டு பாருங்கள், இதுவும் ஒரு அழகான இசை தானே என்ற எண்ணம் நம் மனதில் தோன்றும். என்றும் நம்முடைய ரசனையை இது மாற்றவும் கூடும். இசைக்கு எல்லையே கிடையாது. மொழி புரியாத பாடல்களை கூட நாம் ரசிக்கிறோம். வார்த்தைகள் புரியாத இசையை கூட நம்முடைய மனம் உணர்கிறது. அதனால்தான் இசை என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது உணர்வுகளின் மொழி. இன்று இந்த சர்வதேச வித்தியாசமான இசை தினம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு அழகான விடயம் என்னவென்றால், புதிதாக இருக்கிறது என்பதற்காக எதையும் உடனே நிராகரிக்க வேண்டாம். ஒரு முறை கேட்டு பாருங்கள். இன்று நீங்கள் வழக்கமாக கேட்கும் பாடல்களுக்கு சற்று ஓய்வு கொடுத்து இதுவரை கேள்விப்படாத ஒரு புதிய இசை வகையை தேடி கேட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடித்த ஒரு புதிய இசை அனுபவம் கிடைக்கலாம். காதுகளுக்கு புதுமை, இசையில் புதிய அனுபவம், மனதிற்கு புதிய உணர்வு. வித்தியாசமான இசையை கேட்போம், புதிய இசை உலகத்தை ரசிப்போம், இசையை நேசிப்போம், புதுமையை வரவேற்போம். உங்கள் மனதோடு இசையை இணைக்கும் வசந்தம் FM. ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.

புன்னகை தேசம் திரைப்படத்துக்காக பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஒளித்துவிக்கிறது. சரி, கை தட்டுறாங்க. ஓகே, கேட்டுக்கொண்டிருக்கின்ற வழக்கம் வசந்தம் ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேண்டும் சொன்னால் உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தணும். அதான் நான் சொல்றது, மெல்வா கியூஎஸ்டி கம்பியில நீங்கள் பயன்படுத்துங்கள். எப்போதுமே உறுதியான ஒரு வீட்டை பெற்றுக்கொள்ள முடியும், உறுதியான ஒரு கட்டிடத்தை பெற்றுக்கொள்ள முடியாத மெல்வா கியூஎஸ்டி கம்பியில் சொன்னாலே எப்பவுமே உறுதிதான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சொந்தங்களே. சரிதானே, நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன், எப்போதுமே நீங்கள் இந்த விடயத்தில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இந்த வெயில் விடயம் பாத்தீங்கன்னா, வெயில் ஆஹா இவ்வளவு வெயிலா இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க, உண்மைதான் இல்லையா? நிறைய இந்த வறட்சி காலநிலை காரணமா குடிநீர் பிரச்சனை இருந்த காலையில அதை பற்றிய விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். நாட்டுல பல பகுதிகளில் இன்று பாத்தீங்கன்னா பகல் வேளையில் வெப்ப சுட்டன் எச்சரிக்கை இப்பொழுது எட்டக்கூடிய, அதாவது அதிகமான எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்று சொல்லி இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி பார்த்தீங்கன்னா இயற்கை அபாயங்கள் பற்றி முன்னெச்சரிக்கை மையம் செம்மஞ்சள் நிற வெப்பநிலை வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நேற்று பார்த்தீங்கன்னா மாலை 4 மணிக்கு வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா இன்று மாலை 4 மணி வரை செல்லுபடியாகும் என்றும் சொல்லப்பட்டுகிறது. கிழக்கு மற்றும் வடமத்திய மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் வசிப்பவர்கள் இந்த எச்சரிக்கையை காரணமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த எச்சரிக்கை வந்து அந்த இடங்களுக்கு தான் மிக பெருத்தமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட சில பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பமானது பகல் நேரத்தில் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வெப்பமான வானிலையில் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் அதிகமாக சொன்னது போல முடிஞ்சவரை நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சரிதானே, வெயில் பயணங்கள், விளையாட்டுப் போட்டிகள் போன்ற விஷயத்தை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது மிக மிக அவசியம். போதுமான அளவு நீரை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா, முடிந்தவரை நெல்லை தேடி நீங்கள் செல்லுங்கள். ஆக வெப்பமானதால் எளிதில் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படக்கூடிய முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் கொடுத்து அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம், இந்த முதியவர்களும் இந்த பிள்ளைகளும் குழந்தைகளும் ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும். ஆக வாகனங்களில் சிறுவர்களை தனியாக வாகனங்களுக்குள் விட்டு செல்ல வேண்டாம். வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீங்கள் ஏசியும் ஓஃபன் சொன்னா ஓஃபன் எதிங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக வரக்கூடும். ஆக கடினமான வெயில் இருக்கும் போது நீங்கள் கடினமான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதிகமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக உங்கள் உடம்பு தாங்க முடியாத அளவுக்கு ஹீட் ஆகக்கூடிய தன்மை இருக்கிறது. சோ இந்த மாதிரியான விடயங்களை நீங்கள் தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த வெப்பநிலை அதிகரிப்பில் உங்கள் உடலை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: ஸ்ரீ செல்வ சந்நிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
3: நீயும் நானும் போவது காதல் பாதை
0: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையா
3: பார்த்ததா
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம். தருணங்களை

0: the day.
1: Star of the day.
2: வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் ஒலிக்கு வருகின்ற பாலுடன் நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்தும் ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையத்தில் எம்எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் போனீஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நேரம் காலை 10:01.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை
1: வழங்குவதில்
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: திட்டமிட்ட குற்றவாளியான பெகோ சமன் என்பவரின் தாய் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மற்றொருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த கொலை தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. கடந்த 19 தேதி மித்தேனிய போலீஸ் பிரிவில் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட மித்தேனிய பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை மித்தேனிய போலீசார் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது கடந்த 12 தேதி மித்தேனிய போலீஸ் பிரிவில் வைத்து பெகோ சமன் என்பவரின் தாய் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு குறித்த சந்தேக நபர் உதவி மற்றும் ஒத்தாசை புரிந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மித்தேனிய போலீசாரிடம் ஒப்படைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் மித்தேனிய பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடையவர் ஆவார். இச்சம்பவம் தொடர்பில் மித்தேனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: காசா மீது இஸ்ரேல் நடத்திய 2 வான்வழி தாக்குதல்களில் 1 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 7 பேர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 4 வயது சிறுவனும் அடங்குவதாக பலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய காசாவின் சவாய்தா நகரில் உள்ள கட்டிடம் ஒன்றை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதுடன் காயமடைந்த 4 வயது சிறுவன் மருத்துவமனையில் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மற்றொரு தாக்குதல் அருகிலுள்ள நுசைராத் அகதி முகாமை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனிடையே காசாவிலிருந்து இஸ்ரேலை நோக்கி பலூன்கள், ட்ரோன்கள் மற்றும் பட்டங்கள் ஏவப்பட்டதாக கூறி தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. எமது அடுத்த மனித்தலை செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூருக்கு போனால் வாசலிலே இருக்கிற அந்த தண்ணீர் வருகிற அந்த நீரோட்டத்திலே தான் கால்களை கழுவிக்கொள்கிறோம். தண்ணீர் விடாய்த்தால் தாகம் வென்றால் அந்த தண்ணீரைத்தான் குடித்துக் கொள்கிறோம். நீர்க்குழாயிலே வருகிற தண்ணீர் கழுவுவதற்கும் சுத்தம் செய்வதற்கும் உதவுகிறது. பசி போக்குவதற்கும் தாகத்தை தீர்ப்பதற்கும் உதவுகிறது. இதை போலத்தான் நல்லூரம்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று விட்டால் நம்முடைய பற்றுக்கள் நீங்கி விடுகிறது. பிறகு அவனுடைய திருவருளால் இன்பம் மேலோங்குகிறது. பற்றுக்கள் போகவும் அவனுடைய திருவருள் வேண்டும். அதை போல பேரின்பம் கிடைப்பதற்கும் அவனுடைய திருவருள் வேண்டும். அவனுடைய திருவருள் வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் நல்லூரானை சரணடைய வேண்டும்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0776 76 76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
4: எங்கே எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.6 102.8.

0: அண்ணன் திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டீர்கள். ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் மருதமுனையில் இருந்து பதுவுதீன் வந்திருக்கின்றார். வணக்கம்.
1: வணக்கம் மருதமுனை பதுவுதீன், எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். இப்ப வந்து காலமா சாப்பிட்டாச்சு, வேலையில ஒரு பக்கம் முடிச்சு அடுத்த பக்கம் தொடங்குவதற்கான நேரம் ஆரம்பமாகுது அப்படியா?
1: ஆமா ஆமா, எப்படியோ என்னமோ தெரியல, எப்படி இதெல்லாம் அரைஞ்சு கொண்டிருக்கீங்க, எப்படியோ தெரியல.
0: சரி, இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க இந்த நெசவு வேலை எவ்வளவு காலம் செய்யறீங்க? பதினஞ்சு பத்து வருஷம். அப்படியா? ஆஹா, சரி. இப்ப நீங்க சாரி நெசவு பண்றதா இல்லாட்டி சரமா?
1: சார் நெசவு பண்றது சாரம்.
0: ஆஹா, சாரி மிக நீண்ட நேரம் எடுக்க பண்றபடியா சரத்தோட இருந்துட்டீங்க? அண்ணாமலையில கூட்டி கழிச்சு பார்த்த கணக்கு சரியா வரும்ப்பா
1: அப்படின்னு.
0: சரி சரி, அப்ப ஒரு நாளைக்கு சாதாரணமா எத்தனை சரம் நெசவு பண்ணலாம்?
1: அதுக்கு மேல செய்யக்கூடியதும் இருக்காரு.
0: ஆனா இட்டு ட்ரை பண்ணி பாக்கலாம். நம்ம ஆறு பண்ணாவே போதுமாப்பா, ஆறு செய்யறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படி இப்படி இருந்தாலும் அஞ்சு குறையில தான் நிக்குது. ஆறு முடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நமக்கு. வாயால சொல்லியாச்சு, மனசார திங்க் பண்ணியாச்சு, செயல்ல கை விட்டு கொடுக்கணுமே. ரொம்ப சந்தோஷம். இப்போ பதுவுதீன் நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடல் கேட்பதற்கு எனது மலையாளி மக்கள் மற்றும் மருத்துவமனை கட்சியின் அப்துல் நாசர் அலிகான் மற்றும் நப்லா சீனஸ் மௌரம் ஜெசிகா மற்றும் அக்கறை மற்றும் பொக்டைல நிசா இந்த நேரத்தில் வசந்தங்கள் கொண்டிருக்கும் அறிவர்கள் அன்பான அறிவாளர் உங்களுக்காக கேட்போம். நன்றி, வணக்கம்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி வத்தளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குமார் இருந்திருக்கின்றார். கிருஷ்ணகுமார் அதே போன்று சிவகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். சேலம் சிவா வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபானா, இனி நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. அந்தோனி ஜூட் இணைந்திருக்கின்றார். ஹரல் சந்திரா வந்திருக்கின்றார் நம்பிக்கை கிராமத்திலிருந்து. அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஹட்டன் கிளவட்டன் பிரிவில் இருந்து பரமானந்தன் வசீகரன் குறிப்பிடுகிறது. இவ்வளே அக்கறை பெற்ற ஜோன் ஏகாம்பரம் வந்திருக்கின்றார். கம்பன் பேர்னட்ஸா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாடு தேனி மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவ்வளவு யாழ்ப்பாணம் சின்னக்கடையிலிருந்து ரூபன் வந்திருக்கின்றார். பூனாகலை ஜேசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளே கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நான் ஆறுமுகம் கருப்பையா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பவானி சந்திரகலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ராஜகிரியிலிருந்து ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக மொரீன் குறிப்பிடுகிறாங்க. ஃபசாந்து வந்திருக்கின்றார், எங்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை கனிமொழி இணைந்துக்கிறாங்க. கிருமான் அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மங்கே கரசி வந்துக்கிறாங்க. ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்துக்கிறாங்க. செங்கலடியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி இணைந்திருக்கின்றார். அதே போன்று மனோகரன் இணைந்திருக்கின்றார், எங்களை நிகழ்ச்சியோடு இணைத்து நல்ல ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எங்கள் இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் கிருபானா வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ராமச்சந்திரன் குறிப்பிடுகின்றார். அதே போன்று இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள், நான் வேர்வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிம்சான் குறிப்பிட்டுகின்றார். ஆரையம்பதி இதயரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை நசூர் வந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து. இனிமையான பாடல்களோடு நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் ஆகாஷ் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கீதா ஸ்ரீ இணைந்துக்கிறாங்க. மட்டக்களப்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சிவரஞ்சனி குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
5: எங்கே எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம் நமது வசந்தம் FM 102.6 102.8.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் பாலன் நினைந்திருக்கிறார் எங்களோடு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: எப்படி இருக்கிறீங்க பாலன்?
1: நல்ல சார்.
0: சரி, இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? அப்படியா? சரி, இப்ப வேலையா இருக்கிறீங்க?
1: சொல்லுங்க
0: பாலன், நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: வசனம் கேட்கும், கேட்போம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்க.
1: Thanks, sir.

வரையிலிருந்து ஜமுனா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். ஜனா இணைந்திருக்கிறார் கல்முனையிலிருந்து, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை வணக்கம் பாட்டு தலைவர் அப்படி இருக்கிறீங்க. நான் வரலட்சுமி இணைந்திருக்கின்றேன் கொட்டாஞ்சேனையிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்தால்தான் ரொம்ப பிடித்தமான பாடல்களை தந்து கொண்டே இருப்பீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை குறிஞ்சங்கனி அசுருதீன் இணைந்திருக்கின்றார். நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நஸ்லியா வந்திருக்கின்றார். தர்கா நகர்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு வசந்தம் எஃப்எம் 102.8 அலைவரிசையில் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவி வந்திருக்கிறாங்க. நிர்மலா தேவி, வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நான் கொட்டக்கிளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காளிமுத்து வந்திருக்கின்றார். சரீஃபா நிக்கவரட்டியிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து சதா ஜோதி நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். சகா வந்துக்கிறாங்க, இனி நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை சிவகுமார் இருந்திருக்கின்றார். காலை நேர வணக்கம், இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ராஜன் குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் அக்கறை பெற்ற பாப் டெய்லர் நிசார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ப்ரோ எப்படி இருக்கிறீங்க? நானும் வசந்தம் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா குறிப்பிடுகின்றார். பன்னீர் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் வசந்தம் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மூதூர் பிரதோஷன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். மருதமுனையிலிருந்து ராஃபி வந்திருக்கின்றார். மாளிகாவத்த சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக மணிவண்ணன் குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கெர்மான், அப்படி இருக்கிறீங்க? நான் சுதன் இணைந்திருக்கின்றேன். தொண்டைமானாறு செல்வச்சன்னதியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை சி பாலசுப்ரமணியம் வந்திருக்கின்றார் தூத்துக்குடியிலிருந்து. சிவா நோவூடிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மாவனல்லையிலிருந்து நிசா வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
3: நேரம் காலை 11 மணி.

0: தசமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: காணாமல் போன நிலையில் தேடப்பட்டு வந்த மதுரை போதனா வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த விசேட வைத்தியர் நேற்று காலை கடமையில் ஈடுபட்டிருந்த போதிலும் அதன் பின்னர் காணாமல் போயிருந்தார். இது தொடர்பில் ஆராய்ந்தபோது வைத்தியரின் கார் மகியங்கனை திசையை நோக்கி பயணிப்பது மேகாவுக்குள்ள பகுதியுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது பதுளை மகியங்கன வீதியின் 17 கட்டை மாப்பா கட்டுவ பகுதியில் வைத்து வைத்தியரின் கார் நேற்றிரவு கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதற்கமைவாக காணாமல் போன வைத்தியரை போலீசார் குற்றச்சம்பவ இடங்களை ஆராயும் தடவியல் அதிகாரிகள் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து கூட்டு தேடுதல் நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இந்நிலையில் அவரது சடலம் மகியங்கனை மாப்பா கட்டுவ பகுதிக்கு அருகிலுள்ள பாறை ஒன்றில் வைத்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: கனமழை காரணமாக தெற்கு தாய்வானின் பல பகுதிகளில் அலுவலகங்கள் மற்றும் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. காய்சியுங் மற்றும் தைனான் நகரங்களிலும் பிந்துக் மற்றும் சியாயி மாவட்டங்களிலும் அரசு அலுவலகங்கள் மற்றும் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. மோசமான வானிலை காரணமாக கிழக்கு தாய்வானின் தைதுங் மற்றும் ஹவாலியின் மாவட்டங்களிலும் சேவைகள் மற்றும் பாடசாலை நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக தெற்கு தாய்வானை சூழ நிலவிய தாளமுக்க நிலை காரணமாக கடும் மழை பெய்துள்ளதுடன் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடும் மழையால் சில ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் சவுடல் சூறாவளி இந்த வார இறுதியில் தாய்வானின் வடக்கு பகுதிகளை பாதிக்கக்கூடும் என வானிலை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் தாய்வான் அதிகாரிகள் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அசுரர்களுடைய குருவாகிய சுக்கிராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப் பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்கிறார். செய்நன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால் தான் அவன் குடியோடு கெட்டு போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நமது

0: சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:12. இந்த நேரம் வசந்தகுமார் வந்திருக்கின்றார். வசந்தம் வானொலியின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வணக்கம்.
1: அன்பான காலை நேரம் வணக்கம் அண்ணா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறேன்.
1: நன்றி.

0: நாடு முழுவதும் 101.6 மற்றும் 101.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமார்ந்த நிகழ்ச்சியுடன். நேரம் 11:21. இந்த நேரம் யாழ்ப்பாணம் கட்டுவன் சகுந்தலா தேவி வந்துக்கிறாங்க. வணக்கம். ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. நாளைக்கு தெல்லிப்பளை அம்மனுடைய ரதோற்சவம்.
1: உங்களோட
0: சந்தர்ப்பம் நாளைக்கு என்னுடைய சந்தர்ப்பம் பண்றீங்க.
1: நாளைக்கு
0: சரி சரி, எல்லாம் நல்ல சுகமாக இருக்கணும், வளம் பெற வேணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. சரி, வசந்தத்தில் இப்ப ராகம் சுகமானதுல யார்களோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எங்கள் தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், மற்ற தாதன் குடும்பம், அவங்க பாடல் எல்லாருக்காகவும், தம்பி கிருவா தம்பி உங்களுக்காகவும் நல்ல ஒரு பாடலை நீங்களே ஒத்தி வரப்போங்க.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, நான் பூநாகலையிலிருந்து அருள் மேரி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே ரகுவரன் வந்திருக்கின்றார் அவிசாவளையிலிருந்து. அதே போன்று தமிழகாமம் கௌரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு நான் மலர் மதி இணைந்திருக்கின்றேன் எட்டியாந்தோடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். கொழும்பு 5 ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிடுகிறது. இவ்வளவு பாட்டு தலைவா, வணக்கம், நான் அஜித் இணைந்திருக்கின்றேன் மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு பிரேம் இணைந்திருக்கின்றார் இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு ராம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். வணக்கம் பாட்டு தலைவா, அப்படி இருக்கிறீங்க, பாடல்கள் எல்லாம் சூப்பர், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு பாலா கார்த்திகா இணைந்திருக்கிறாங்க, இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். பிரஷா பிரசாந்தி ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார் ஊரடவத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை நிர்மலா பாலா இணைந்திருக்கிறாங்க, அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் ராஜா பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். மருதமுனையிலிருந்து முனாஸ் வந்திருக்கின்றார், அன்பு மனைவி ரிஃபானா மற்றும் ரிஃபாத்தை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜமால்தீன் இணைந்திருக்கின்றார் பொத்துவில்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை சாமி வந்திருக்கிறார், அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் கடுவளையில் இருந்து சாமி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-76-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: தொண்டை மாளாறு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியம் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: நேரம் 11:42, ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ அப்துல் நாசிர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் மருமனி.
0: சொல்லுங்க நாசிர், இப்ப வேலையில் இருக்கிறீங்களா?
1: ஆமாம் சார், தற்போது வேலையில்.
0: சரி,
1: அருமையான பாடல் தொகுப்பு, நன்றிகள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி. சரி, அப்ப இப்ப நண்பர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? நண்பர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டேன்.
1: நண்பர்கள் எல்லாம் மிகவும் உங்களை நீங்கள் வந்தவுடனே நண்பர்கள் அப்படியே லைட்டு
0: போயிருக்காங்க.
1: போடும் பாடலில் அப்படியே லைட்டு போயிருக்காங்க. அருமையான பாடல் போடுவீர்களாம். அடிக்கடி என்னுடன் கலந்து உரையாடுவாங்க.
0: அதனால வேலையெல்லாம் செய்து கொள்ள முடியாம இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க.
1: முதலாளி வந்தாரே என்றென்றும் பதிவு, அவர் உங்களை பத்தி அடிக்கடி என்னுடன் கலப்பார்.
0: அப்படியோ?
1: ஆமா.
0: ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாம இருக்கு. பாருங்கள், ராகம் சுகமானது நிகழ்ச்சி நேரம் நமக்கு வேலையே ஓடுது இல்லையே அப்படின்றாங்களா?
1: அப்படி இல்ல, வேலைதான். டைம் பாஸ் பண்ணுவோமே,
0: அதுதானே. அதனால நமக்கு எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியதா இருக்கு.
1: ஆமா.
0: சரி நாசிர், இப்போ நிகழ்ச்சியில் யாரையோட இருந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடலுக்கு பாக்கியத்து சாரிய வீதி ஏனும் சஜராம் மற்றும் நஜா சைதர், பிட்டுக்காடி குவாரி ஜின்னா, மருமனை ராபி, வசந்தம் ராபி, எச் எல் நஜ்முடீன், எந்தென்றும் பத்திதீன், கொழும்பு 16, முந்தாஜ் பேகம், கிண்ணியா, மௌருப் நகர், நசு ஆகியோருக்காக.

0: நேரம் 11:49. இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேராக இப்போ வந்திருக்கிறாங்க எட்டையாந்துட்டையிலிருந்து சரோஜினி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரொம்ப உற்சாகமா நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு, அதுவும் இறுதி நேரா வந்தாச்சு. அளவில்லாத மகிழ்ச்சி என்றது இது. சரி, அப்ப இந்த நேரம் அதே மகிழ்ச்சியோட யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக வந்துக்கிறீங்க?
1: கொழும்பு 14 மும்தாஜ் வேதம், யாழ்ப்பாணம் சாந்தினி, கிரியல்ல ராஜலட்சுமி, பருத்தித்துறை அருள்மொழி, இன்னைய மகாதேவன், பனாமத்தை ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ, இவர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை சொந்தங்களுக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சியில் நடந்தபடி சரோஜினி இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளையும் நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி கிண்ணியா புதுக்குடியிருப்பில் இருந்து நஃபீர் இணைந்திருக்கின்றார். அதே போன்று கொழும்பு 15 மோதரையிலிருந்து தார்சினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை நசூர் வந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து, ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க கிருபா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மொரின் ராஜகிரியிலிருந்து வந்திருக்கிறார். அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஓல்கோட் மாவட்டம் மேக்மிலன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கிறார். மனைவி கலா மற்றும் மகள் ஜனனி குடும்பம் ஆகியோர் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

உங்களுக்கும் இந்த பாடலோட நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியோடு இணைந்துக்கலாம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கு கலையத்தில் விஜய் அவரோடு இணைந்து ரொஃபீனா மற்றும் அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பன் எம் எல் கிருபா. வணக்கினீர்களே.

நன்றி கிருபா நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மதிய பொழுது வணக்கங்கள். தொடர்ந்தும் சந்தோஷமாக மதிய நேர குதூகலத்தோடு நடந்திருக்கலாம். 3 மணி வரைக்கும் சுப்பரான பாடல்களோடு இன்று நாளிலும் உங்களை அன்போடு சந்திக்கப் போகிறோம். நேரம் இப்பொழுது சரியாக 12 மணி கடந்த ஒரு நிமிடம்.

0: 98.8 வசந்தம் FM. அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: கந்த புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்துக் கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்த புராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்த புராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை, நல்ல சிந்தனையை, நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக, நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்த புராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது என்பதை கந்த புராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-7676.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.

0: ரைட், சந்தோஷமான மதிய பொழுது வணக்கத்தோடு மீண்டும் மீண்டும் அன்பார்ந்த சொந்தங்களை சந்தித்திருக்கிறோம். இன்றைய நாள் வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை பொழுது உற்சாகமாக வந்திருக்கிறோம். எனவே இன்றைய நாளில் 3 மணி வரை எனது கொள்ளலாம். இந்த மத்திய நேர குதூகலம் சூப்பரான ஒரு பாடல்களோடு இன்றைய நாளை நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறோம். வணக்கம் ருஃபீனா.
1: வணக்கம் விஜய். சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான உற்சாகமான வணக்கம். வாரத்தின் முதல் நாள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இணைந்திருக்கிறோம். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, அண்ணாவும் அக்காவும் வந்திருக்கிறாங்க, எங்க முக்கியமான பர்சன் இன்னைக்கு காணல அப்படின்னு சொல்லி. அவர் இன்னைக்கு லீவ் எடுக்கிறதா தான் இருந்தாரு, நாங்க தான் கட்டாயப்படுத்தி இல்ல இன்னைக்கு லீவ் எடுக்க வேணாம்னு சொல்லி புடிச்சு வச்சிருக்கோம். வணக்கம் மகபுல்.
2: வணக்கம் வணக்கம். அண்ணா அக்கா வரல, தம்பி எங்க வரலன்னு கேட்டீங்க. தம்பி வா, வந்துட்டேன் தம்பி. எப்படி ஈஜி தேவி?
1: நல்லா இருக்கும் ஐயா.
2: நீங்க ஆச்சு எப்படி இருக்கீங்க? சின்னவங்களை பெரியவங்களை சார் பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டி வழி இந்த ஈரோடு ஆசிக்கான மதிய நேரம் வணக்கம். உங்களுக்கு என்ன சிக்கல் இருந்தால் இந்த பக்கம் வந்தா ஆசிக்கா ஜாலியா இருக்கேன் தம்பி.
0: ரைட், இன்னைக்கு ஜாலியா இருக்கலாம் ஆசிக்கா இருக்கலாம். இந்த 3 மணி சேலம் எங்களோடு நீங்க பேச போறீங்க. வல்லமையான தொலைபேசியில் இருக்கிறது, அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் வரலாம். சூப்பரான பாடல்கள் இருக்கிறது. சோ இந்த 3 மணி சேலத்தில் நம்ம அபிலாசனம் இந்த பக்கமே பிடிச்சி வச்சிருப்போம். நீங்க அபிலாசன் என்னென்ன கேள்வி கேட்க போறீங்களா, என்னென்ன பேச போறீங்களா, அதெல்லாம் வந்து தொடர்ந்து எங்களோட பேசலாம்.
1: சரி, ஓகே. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். 01212 115 001 அல்லது கால் பண்ணுங்க 01212 115 111.
2: வழியா வர என்ன பக்கத்துல பசிந்தானப்பட்ட ஒன்று போடுங்க. பசிந்து இல்லாத உள்ள கழுவுனா எல்லாம் பெய்தும். அதுக்கு கீழே போயிட்டு அபிலாசன் நானுக்கு பாட்டு, காக்காக்கு பாட்டு, சாச்சாக்கு பாட்டு, மாமாக்கு பாட்டு, உமாக்கு பாட்டு வேணும்டா பட படம் டைப் பண்ணி டமான் எடுத்துட்டு மீன் எடுத்துட்டா பாட்டு வரும்.
0: அதனால அபிலாசனோட பேசணுமா எங்களோட பேசணும் அப்படின்னா உலகத்துல எந்த எடுத்திருந்தாலும் www.vasanthamfm.org. 3 மணி தியாலம் உங்களோடு அன்போடு சந்திக்க போகிறோம். இது மதிய நேர குதூகலம் நேரம் 12:10.

0: ரைட், சூப்பரான பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறோம். ரெண்டாவது பாட்டும் சும்மா ரகுமான் பாட்டு வேற லெவலுக்கு வந்துட்டு போயிருக்குது. தொடர்ந்து பேசலாம், 3 மணி வரைக்கும் எங்களோடு ஜாலியாக அழைப்பு ஏற்படுத்துங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாக வாங்க, சந்தோஷமான பாடல்களோடு உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம். இது மதிய நேர குதூகலம். இப்போ அழைப்பில் ஒரு நேரம் எங்களோடு நம்மள அப்படி எட்டையாந்து பக்கம் போ. வணக்கம்,
1: போயிட்டு வரலாம். வணக்கம்
2: வணக்கம் எட்டையாந்து பாடல்களோட இமானுவேல் அவர்கள்.
0: இமானுவேல் எப்படி இருக்கீங்க?
2: எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு.
0: என்ன செய்து
2: வீட்டுக்கு வந்த சார், கடையில இருந்து.
1: என்ன கடை?
2: அது
0: நீ சாப்பிட வீட்டுக்கு மழையா
2: வெயிலா? இப்போதைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது லேசா, கிளைமே கொஞ்சம் கண்டி மாதிரி இருக்கு.
0: நீங்க வெயில வெளியில இறங்கி இருக்கீங்க, வெயில் அடிக்கதான் வேணும்.
2: ஆமா சார்,
0: இமானுவேல் வெளியே இறங்கினா வெயில் தான்.
2: அதாவது
1: லீவ் எடுக்காம டைமுக்கு போகணும், அந்த மாதிரி விஷயங்களை சொன்னதுதான் கடுமை.
0: நைட்டுக்கு வரும்போது கண்டிப்பா கடையை பூட்டிட்டு வரணும், அதான் முக்கியம்.
1: அவர்
0: கொஞ்சம் வேலையா போயிருக்கிறார், அவருக்கு வந்து பிசி மேன் தானே, அடிக்கடி யாராவது கூப்பிடுவாங்க, அங்க பிரச்சனைகள். இவர் வந்து இந்த ஊர்ல உள்ள கிராம சேவர் மாதிரி அடுத்த நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நல்ல ஒரு பாடல் இருக்கிறது, யார் யாரும் சேர்த்துக்கலாம்.
2: பொழுகலை நவரட்ட குடும்பத்திலும், மேபிடி அந்த மேரி குடும்பத்திலும், மற்ற ஒட்டோ செல்லசன் ஊழியர்களும், மற்றும் ரமேஷ் டாக்டர் அவர்களும் அனைவரும் கேட்கிறாங்க சார்.
0: ரைட், எல்லாரும் எடுத்துக்கொண்டு பாடல் கேட்போம். நன்றி.
1: மனம் விட்டு மனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: 25 திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
4: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: தற்போது ஜனதா ஸ்டீல் சிறுவிருந்து
6: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
7: வசந்தம்
6: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
7: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
6: பெரிய கூட்டு
7: 102.6 102.8
8: லெஜண்ட் சார் நீங்க.

0: ரைட். ஒரு அழகான பாடல் கேட்டோம், உன்னி கிருஷ்ணனோடு சேர்ந்து சுஜாதா பாடிய பாடல் அது திரைப்படத்துக்காக வந்தது. ரைட், நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கிறோம். இந்த மாதிரியான சூப்பரான பாடல்கள், காதல் பாடல்கள், ஜூயட் பாடல்கள், அதே போல குத்து பாட்டு, துள்ளல் பாட்டு,
1: எல்லா பாடல்களுமே வந்து எங்களுடைய மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியில வரும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல,
0: சந்தேகமும் இல்ல, சந்தேகப்படவும் கூடாது. அப்படி அப்படி பட்டிங்கன்னா வேற பிரச்சனை. சரியா, ரைட், தொடர்ந்து பேசலாம். 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். இப்ப வந்து பேஸ்புக் பக்கமாக ஏராளமான சொந்தங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. அந்த சொந்தங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம்.
1: சரி, எங்களோட தமிழகம் சேர்ந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். வளமை போலவே ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல இன்று இப்பொழுதும் நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா நானும் கேட்டிருக்கிறேன். பாடல்கள் இதுவரை கேட்ட எல்லா பாடல்களுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொந்தங்கள் எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில அடுத்தும் ஒரு அருமையான பாடல் தாங்க உறவுகளுக்காக அப்படின்னு சொல்லி இருக்கிறார். குறிச்சாக்கடியிலிருந்து அசருடன் இணைந்திருக்கிறாரு. அவரும் அன்வர் ரிகாஸ் வியாஸ், அதே போல ரீனா குட்டிக்காக பாடல்
0: சந்திரகுமார், இந்திரா, துஷாந்தன், திவாகர் எல்லாரும் பாடல் தாங்க பிரகதிபுரையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சந்தோஷமாக எங்களோடு வந்திருக்கிறாங்க. அதே போல காளிமுத்து வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லி, அதே போல தர்ஷன் வந்திருக்கிறார். நிகழ்ச்சி சூப்பரா, என்னையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி இருக்கிறாங்க.
1: பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கிறாரு நிகழ்ச்சியில, எனக்காகவும் ஒரு பாடல் தாங்கன்னு சொல்லி ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். பாமினி இணைந்திருக்கிறாங்க கிரான்ல இருந்து, உறவுகளுக்காக அவங்களும் பாடல் விடுவிக்கிறாங்க.
0: ரத்ன தங்கேஸ் வந்திருக்கிறாங்க மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பா. ரத்னேஸ்வரன் வணக்கம், நிகழ்ச்சி சூப்பர், எனக்கும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அதே போல மனோகரன் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. ரைட், கடுவலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. நீங்களும் எங்களோட பேஸ்புக் பக்கம் வரலாம், வந்து அப்படியே உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க. இன்றைய பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய சொந்தங்கள், நல்ல நல்ல விஷயங்களில் ஈடுபடக்கூடிய சொந்தங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிக்கலாம். நீங்கள் 3 மணி வரைக்கும் உங்களுக்கான நேரம் இருக்கிறது.
1: சரி, நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான இனிமையான பாடல்

0: டாக்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
2: வசந்தம்
1: அடிக்க அடிக்க திரும்ப
2: அடிக்கிறான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
1: எஃப்எம்
2: 102.6 102.8
3: லெஜண்ட் சார் நீங்க.

0: ரைட், ஒரு நல்ல பாடல் கேட்டு வந்திருக்கோம். ஸ்டார் திரைப்படத்துக்காக பாடல் வந்தது நடந்திருக்கிறோம். மதிய நேர குதூகலத்தோடு நேரம் 12:42 இந்த நல்ல நேரத்துல வந்திருக்காங்க ஒருத்தங்க.
1: வணக்கம். இந்த நல்ல நேரம் வந்திருக்காங்க கேட்டு பாக்கலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்
1: சாந்தி, எப்படி இருக்கீங்க?
0: நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும், அதான் பெரிய முக்கியம்.
1: சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க சாந்தி.
2: ஆமா, நல்லா இருந்து சாப்பிட்டு சாப்பாடு எல்லாம் பண்ண
0: 12 மணிக்கு சாப்பிட்டு விட்டு
2: சந்தோஷமாக
0: நாங்கள்
2: பாடலை
0: கேட்டுக் கொண்டிருக்கீங்க. நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. வீட்டுல வேற யார் யார் இருக்குது?
2: வேற
1: வலமையாக
0: இவர் தயாரித்த படங்கள் பாடல்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு பாடல் தான் இந்த மனிதத்துக்கு வரப்போது. ஒவ்வொரு மனிதாலும் இவர் தயாரித்த திரைப்படங்கள் இருந்து சூப்பரான பாடல்களை நீங்கள் கேட்கலாம். ரைட், இப்போ நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகுது ஸ்டார் ஆஃப் தி டே.
3: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தளி.

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM.
1: செவிகளுக்கு விருந்தாய்

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாடு முழுவதும் குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள குற்ற மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நாளாந்த தேடுதல் நடவடிக்கைகளின் மூலம் மேலும் 537 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று 27,001 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ள நிலையிலேயே குறித்த சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்களில் குற்றங்களுடன் நேரடியாக தொடர்புடைய 19 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் திறந்த பிடியாண பிறப்பிக்கப்பட்டிருந்த 147 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இந்த தேடுதல் நடவடிக்கையின்போது மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் பேரில் 50 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் பேரில் 89 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை ஏனைய வீதி போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் 4,126 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: ஹோமஸ் நீரிணை ஊடாக பயணிக்கும் வெளிநாட்டு கப்பல்களிடமிருந்து கட்டணம் மறுபடுவதற்கு ஈரான் தயாராகி வருகிறது. ஹோமஸ் நீரிணை ஊடாக பயணிக்க அனுமதிக்கப்படும் வெளிநாட்டு கப்பல்களுக்கு ஈரான் வழங்கும் சேவைகளுக்காக கட்டணம் அறுவிடுவதற்கான ஏற்பாடுகளை கொண்ட சட்டமூலத்தை ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளிவிவகார கொள்கையை தொடர்பான குழு அங்கீகரித்துள்ளது. இதனிடையே அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக பொருளாதார போரில் ஈடுபட்டிருப்பது தாங்கள் சந்தித்த ராணுவ தோல்வியை அமெரிக்கா மறைமுகமாக ஏற்றுக்கொண்டதற்கான அறிகுறி என ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையின் ஊடக பேச்சாளர் சர்தார் மொஹபி தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனித செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: கிறிஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
3: முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பேசுகின்ற புராணமாக கந்த புராணம் திகழ்கின்றது. அந்த கந்த புராணம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புராணமாக, சொந்த புராணமாக, முருகன் இலங்கையிலே கதிர்காமத்திலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டதன் ஊடாக முருகன் இலங்கையிலே புகுந்து கொண்டவராக, எங்களுடைய சொந்த பெருமானாக முருகப்பெருமானை கந்த புராணத்தோடு இணைத்து கந்த புராண வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மரபாக எங்களுடைய தமிழர் மரபு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தன்மை நாங்கள் பார்க்கிறோம்.
2: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
4: தொடர்புகளுக்கு
5: 076-76-76-76.
6: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: ரைட், சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிற மாதவன் திரைப்படத்துக்காக வந்தது டாக்டர் பர்ன் அவரோட சேர்ந்து ஹார்மனி கார்த்திக் மாயா எல்லாரும் சேர்ந்து பாடி பாடல்,
1: ஒரு அருமையான அட்டகாசமான பாடல். சரி அபுல் ஹாசன், எங்க திடீர்னு காணாம
2: போனா நீங்க ரெண்டு பேரும் சரியா பேசுறீங்கன்னு ஒரு மனுஷன் பாத்து கொண்டு சரியான அப்செட் உள்ள உங்களோட உச்சரிப்பு எல்லாம் அபுலாசனா இல்ல தமிழ் தமிழ் ஒழுங்கா பேசுறேன் இல்லையா.
1: சரி நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க இனி வரும் காலங்களை வந்து தெளிவா உச்சரிப்போம். சரியா?
2: சரி. புஷ்பம் வழி பால் பள்ளம் வழி எங்க படிங்க வருதி
1: விஜய் பாடல்
0: புஷ்பங்கள் கேட்டு வந்திருக்கிற ஹரவல் சந்திரா வந்திருக்கிற. வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம்.
2: தம்பி செல்லுங்க புஷ்பம் வழி பால் பள்ளம் வழி. சரியா?
0: தமிழ் படிச்சு குடுக்கறாரு நீங்க அதை
2: கேக்குறீங்களா?
0: புஷ்பங்கள் பால் பழம்பல்
2: உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்லி போடுறா போறா. காலையில என்ன
0: காலையில வரும்போது ஏதோ ஒரு புஷ்பத்தை பாத்துட்டு வந்துட்டு பெரிய
2: டிஎம் சவுந்தரராஜன் பாட்டு தானே.
1: கொஞ்சம் காலையில புஷ்பம் பாத்துட்டு வந்திருக்கிறாரு. காலையில அப்படியே விழிக்கும் போது கேண்டீன்ல வந்து பாலும்
0: பழமும் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
3: கச்சேரி
2: இல்லையா?
3: கச்சேரி இல்ல, எங்களது முக்கியமான நண்பர் காலமாகிவிட்டார் தேவராஜ். அதனால கொஞ்சம்
0: அவருக்கு நாங்க வசந்தம் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்றோம். சரி, அப்ப தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நல்ல ஒரு பாடல் இருக்கிறது, யார் யார் சேர்த்துக் கொள்ளலாம்?
3: பாடல் கேட்பதற்கு கல்முனை சஜீமாபுரத்தில் இருக்கின்ற
0: ஓகே
3: லயனல் லயனல் மற்றது அதே இடத்தை சேர்ந்த செல்சன் செலர் மற்றும் கல்முனை மலர்ச்சியை சேர்ந்த ஜோசப் செடாரன்
0: புதுசு புதுசா வரக்கூடியவங்க எல்லாருமே நாங்க தொடர்ந்து சேர்த்துக்கொள்ள ஆசைப்படுகிறோம். எங்களோட அழைப்பு ஏற்படுத்துங்கள் 0127 5001 0 1 2 2 7 5 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1
2: ஆண்டு ஆசிக்கான பாட்டு உங்களுக்கு கிடைக்கும்.
0: ரைட், இப்ப வந்து ருஃபினா பாத் அந்த பாட்டை பாடிங்க, புஷ்பங்கள்
2: புஷ்பம் வை பாய் பள்ளம் வை.
1: என்னால முடியல.

0: ரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்தி பின்னரே சுவர் நீர் கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ரைடெக் சீல் கோட் நீர் கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ரைடெக் சீல் கோட்.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதேதான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன்.

0: ரைட், அந்த அல்ல அல்லையோ கொஞ்சம் சொல்லுங்க ரஃபினா பாபு.
1: வித்யாசாகரனில்
0: பாடல் வந்தது ஆதி திரைப்படத்துக்காக கார்த்திகோடு சேர்ந்து நாம அனுராதா ஸ்ரீதான் பாடி இருந்தாங்க. இப்ப வந்து நாம
2: அழைப்பிலர் சேர்ந்தோம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். சொல்லுங்க.
0: என்ன ராசிக்கு அப்புறம் என்ன மாதிரி ருவான்வெல்ல பக்கம்லாம்
1: சும்மா தான் ஒண்ணுமே இல்ல.
0: உங்களை தேடி வந்து ஒரு தேடுதல் வேட்டை நடைபெறுவதா சொல்லிருக்காங்க. ராசிக்க தேடி இல்ல இல்ல
3: அரவிந்தாமி
0: அடையாளம் கண்டுபிடிச்சுக்கலாம் சரியா.
3: என்ன
0: ஐட்டம் இருக்கு கடையில?
1: கடையில என்ன ஐட்டம்? தெம்பிலி
0: நல்ல ஐட்டம் தான் வச்சிருக்கா. ரைஸ் குக்கர் ஒன்னு தேடி இருக்கா?
1: ருஃபினா புள்ள வச்சு அவிக்கிற மெஷின் இல்லையா?
2: ஆவி
0: போட்டு அவிக்கிறது வெள்ளையாகணும்
2: யோசிக்கிறேன்.
1: தாரணா மீகா ஜி தேவி
0: அதே போல
4: பக்கமாவும் வாங்க.
0: இப்பவே கண்ண கட்டது.
4: இப்பவே கண்ண கட்டது.

0: மலர்மதி பத்மநாதன் பிள்ளைகள் நவீன் தனு ஷர்மிளா மற்றும் லெவன்டில் இருக்கும் எனது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்த்துக் கொண்டு சூப்பரான ஒரு பாடல் தாங்க. அபுல் நானா வந்த நிகழ்ச்சி சூப்பர்
1: கேட்டீங்களா? காசு கொடுத்து வாங்குற கூட்டமே இல்ல,
0: தானா சேர்ந்த
1: குஷம்பல் பால் பழம்பல்
0: அது கொடுத்து வாங்கினது. ரைட், அதே போல அன்பார்ந்த மதிய வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. சாமிமலை சிங்காரபத்தி ஜி கே தினேஷ் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க.
2: அதே போல எங்களோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிண்ணியால இருந்து எங்களோட வந்து முகமது இணைந்திருக்கிறாரு. உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் எடுத்துதாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதே போல கிளிநொச்சியில இருந்து எங்களோட வந்து வைஜெயந்தி மாலா சொந்தங்களுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க.
0: அதே போல பண்டார்வளை எல்லையில இருந்து மேனகாய் வந்திருக்கிறாங்க. ஆயிரம் வரைக்கும் மதிய நேரம் வணக்கம், நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன், குதூகலத்துடன் நினைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி
2: உறவுகளுக்காக ஒரு சூப்பரான பாடல் தாங்க. ஸ்பெஷலா தன்னுடைய அன்பு மனைவி ரதி
0: அவங்களுக்காக அபுல் நானாவுக்கு பிடிச்ச ஒரு திஸ் மகாராமில இருந்து கீதா வந்திருக்காங்க. என்னுடைய அம்மா சரோஜினிக்காக ஒரு நல்ல பாடல் தாருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நடந்திருக்கிறாங்க. அதே போல நீங்களும் பேசுங்க, இந்த பக்கம் வாங்க, அழைப்பு ஏற்படுத்துங்க.
1: ஆச்சிக்கா பேச்சலாம், ஜாலியா பேச்சலாம், வாங்கி இந்த பக்கம் மதிய நேரம் கூட்டுக்கலாம்.
0: ரைட், ஒரு புட்டலா அவிச்சு வச்சிருக்காரு நம்ம அபுல்லா சார். அப்ப புட்டெல்லாம் சாப்பிட்டு வந்து
2: இருக்கு
1: பால் பழம் வலி.
0: தொடர்ந்து பேசலாம் 3 மணி வரைக்கும். இது மதிய நேர குதுகலம் நேரம் 1:35. இப்ப தங்க நிறத்துக்கு வந்து தமிழ்நாட்டை எழுதி
2: தரட்டுமா?

0: நாள் விஜய்
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் விருந்தாய் மதிய நேர குதுகுதூகலம்.
2: அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி.

0: ரதோஷவ நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-70-776
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து உங்களுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
5: அனுசரணை கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ் திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
8: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் எம். ராஜேஷ்.

0: வணக்கம். தோப்பூர் கொச்சிக்கடையிலிருந்து வந்திருக்கார் நனி.
1: வணக்கம்.
0: யாரது?
1: சரவணன்
0: என்ன கொடுமை சரவணன்? இவருக்கு கொடுமையா இருக்கும் பாருங்க.
2: பிரபு சொல்லுவாரு பாருங்க,
3: சரவணன் வந்து பாடலாசிரியர், நல்லா பாடுவார்
0: சரவணன். அப்புறம் வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? சந்தோஷமா பண்ணு. டாக்கெட் அடிச்சிட்டீங்களா?
1: இப்போதைக்கு
0: சாப்பிட்டு மறுபடியும் போகணும்.
1: நன்றி.
2: ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட வைக்கு நேர்மை போது 1:49 நிமிடமாகிற இந்த நேரம் அடுத்த ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடலை கேட்டுட்டு அபிள் நீங்க டான்ஸ் பண்ணணும்.
3: நீங்க சொன்ன ஆடாத ஆட்டமா?
0: ஆடாத ஆட்டம்
2: என்ன? அந்த வயசுல இப்படி ஆட்டம் போட்டுருக்கீங்க.
3: அவ்வளவு வயசு இல்ல ருபீனா. நீ உங்களுக்கு இப்ப கிட்ட ஒரு 40-45
2: உங்களுக்கு?
3: எனக்கு 27.
0: இல்ல சில இடங்கள்ல அபுல் ஹாசன் வந்து ஆட ஆரம்பிச்சா ஓட
2: ஆரம்பிச்சா.
0: நல்ல ஒரு பாடல் வருகிறது, தொடர்ந்து பேசலாம். இது மதிய நேர குதூகலம், நேரம் 1:50.

உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். சபிகளுக்கு விருந்தாய், சபிகளுக்கு விருந்தாய், மதிய நேர குதுகுதூகலம். காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தன்.

0: ஸ்ரீ செல்வ சந்நிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 94,037 அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் ஜூலை மாதத்திலேயே பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 29,962 ஆகும். ஜூன் மாதத்தில் 21,533 நோயாளர்களும் ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை 8,701 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். ஜனவரி மாதத்தில் 7,866 பேரும் பிப்ரவரி மாதத்தில் 5,721 பேரும் மார்ச் மாதத்தில் 6,013 பேரும் ஏப்ரல் மாதத்தில் 5,651 பேரும் மே மாதத்தில் 8,590 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். நாட்டின் மொத்த டெங்கு நோயாளர்களில் 52.93% அதாவது 49,771 பேர் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளனர். இதற்கு மேலதிகமாக தென்மாகாணத்தில் 13,763 நோயாளர்களும் மத்திய மாகாணத்தில் 8,519 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாவட்ட மட்டத்தில் நோக்கும்போது அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கம்பக மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். அந்த எண்ணிக்கை 20,034 ஆகும். கொழும்பு மாவட்டத்தில் 18,652 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் மாத்திரம் 3,787 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: நாரா சூறாவளி காரணமாக சீனாவின் தென்மேற்கு குவாங்சி பிராந்தியத்தில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுமார் 54,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். அவர்களில் 8,087 பேர் அவசரகால பாதுகாப்பு மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். குவாங்சி பிராந்தியத்தில் 15 ஆறுகளின் நீர்மட்டம் 20 கண்காணிப்பு நிலையங்களில் அபாய எச்சரிக்கை மட்டத்தை தாண்டியுள்ளது. சோங்ஷுவோ நகரில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் வீதிகள் மற்றும் கட்டடங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்க மீட்புப் படையினர் ரப்பர் படகுகளை பயன்படுத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதனிடையே நாரா சூறாவளி தென்சீன கடலில் பெய்பு வளைகுடா பகுதியில் நிலை கொண்டுள்ளதுடன் குவாங்சி ஹைனான் மற்றும் குவாங்டோங் பகுதிகளில் கடும் மழையை ஏற்படுத்தி வருகிறது. தெற்கு சீனாவின் பல பகுதிகளில் எதிர்வரும் புதன்கிழமை வரை தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடும் என வானிலை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். எமது அடுத்த மனித்தியாள செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சவுத்துர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: பசங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்ட பொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுத்தி வரம் பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுத்தது. அதனால அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கந்த புராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக, குல தெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்ல முருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியம்
0: பேசுகிறது. வசங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-7676.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: பாடல பள்ளம் வேணுமா
1: பாடல் நல்லா தானே ஒளிச்சோ இந்த
0: நீங்க
1: பாட வேணாம்
2: நல்லா கொஞ்சம் நல்லா பாட ஆரம்பிச்சா கஷ்டப்படும்
0: அந்த பாட்டுக்கு மயக்கம் புஷ்பம்பள் பாய் பள்ளம்
1: நிலையா இது
3: நீங்க
2: ஆனந்தமா இருக்கும் போது நாங்க ஆனந்தமா இருக்க கூடாது
0: என்ன ஜிதேவி ரெட்டை பாதை சொல்றே
2: ரஜினி வந்து இப்படி ட்ரெஸ் போட்டு போவாரு சிங்க பாதையா அல்லது பூ பாதையான அந்த மாதிரி இது ரெட்டை
3: பாதை
2: நீங்க பேக்கரி வரும்போது ட்ரெஸ் போட்டு தான் வருவீங்க
0: ரெட்டை பாதையில வந்தீங்கன்னா
2: அது சரி அவர் போட்டதை நாங்க என்ன மாத்தி போடுறதுனே
1: அவருக்கு
2: ஸ்பெஷல் ஏதாவது பண்ணி தர இல்லாத பேக்கர்ல இருந்து
1: இருந்தாலும் அபுல வந்து இப்படி நீங்க
0: யாருக்கு அவங்களுக்கு
2: நல்ல ஒரு பாடல் இருக்கிறத யார யார சேர்த்துக்கலாம்
1: எங்களுடைய
2: தொடர்ந்து நல்ல நல்ல பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சூப்பரான பாடல்

கிழக்கு விருந்தாய் மதிய நேர குதுகுதூகல நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சிமெண்ட் விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் அனுசரணை
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: ரைட்டு. கடல் ராசா அப்படியே வந்துட்டு போயிருக்கிறார். மரியாதை திரைப்பட பாடல் வந்தது ஏ ரஹ்மான் இசையில் யுவன் சங்கர் ராஜாவோடு சேர்ந்து ஏ ரஹ்மான் பாடிய பாடல்.
1: சரி, இதே போல சுப்ரண பாடல்கள் தொடர்ந்து மதிய நேர குதிகள் நிகழ்ச்சி அளிக்க தயாரா இருக்கு அப்படின்னு சொல்ற இந்த நேரம் எங்களோடு வந்து ஏராளமான சொந்தங்கள் பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்திருக்கிறாங்க. எங்க பேர் இன்னும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி
2: ஹெல்லிங்க ஹெல்லிங்க சொந்தங்கள் தானே செல்லணும் கோச்சு கொள்ளப்படா ஹெல்லிங்க தார் வந்தீக்கா.
1: சரி ஓகே, எங்களோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாதவன் இருந்திருக்கிறாரு. ஏராவூர்ல இருந்து மாதவன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறதா சொல்லி உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதே நேரம் வந்து நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரசலகம குசல ராஜா இணைந்திருக்கிறார். நசூர் இணைந்திருக்கிறார். கிருஷ்ணவேணி இணைந்திருக்கிறாங்க. பாடல்கள் எல்லாம் இன்றைய தினமும் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா அசிஃபா, மிஷ்மிதா, யோகராணி, விஜயா, ரமேஷ், தமிழ்ச்செல்வம்காக ஒரு அருமையான பாடல் கேட்டு தர்ணிகள் இருந்து இணைந்திருக்கிறாங்க.
0: இனிய மதிய நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி கின்யா மஹரூப் வந்திருக்கிறாங்க. சாரி, மஹரூப் நகர் நசூர் வந்திருக்கிற நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி பொத்தவில் இருந்து பாடகர் ரசியா அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி சூப்பரானா, எங்களுக்கும் ஒரு நல்ல பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கரோலின் ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான பாடல்களோடு நல்ல ஒரு பாடல் வேணும் எனக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்திருக்காங்க.
1: அதே போல எங்களோடு இணைந்திருக்கிறாங்க மங்கிட்கரசி, சென்ட் ஜான் டிலிருந்து தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறார். கொழும்பு 12 புதுக்கடை மதிய நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து முகமது இன்ஹாம் இணைந்திருக்கிறாரு பாடல் விபி கேட்டு.
0: அப்படியா?
1: அப்படியேதான்.
0: அதே போல அகிலன் தம்பிராசா வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களோட இருந்திருக்காங்க. இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரன் மங்கையகரசி வந்திருக்காங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. நீஷா மாவனல்லை, அதே போல எங்களோடு ராஜ் வந்திருக்காங்க. வசந்தம் எஃப்எம் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி ஆர்ஜே ரூபி நா பேகம் குயின் அப்படின்னு அவர் வளர்ந்த உங்களோட குயின். ரைட், அதே போல நீங்களும் சந்தோஷமாக பேசலாம். எங்களோட அழைப்பு ஏற்படுத்துங்கள். பேஸ்புக் பக்கமாக வாங்க. உங்களுக்கான பாடல்கள் தருவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். ரோசலகாமிக்கு இல்ல, நான் அப்படி வெளிவெடு பக்கம் போறோம். வெளிவடையில எங்களுடைய அன்பார்ந்த சொந்தம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. அஞ்சு நினைக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களாம். சந்தோஷமாக குடும்பத்தவர் எல்லோரும் சேர்ந்து பாடல் விரும்பி கேட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ரைட், ஒரு சூப்பரான பாடல் வருகிறது அஞ்சு உங்களுக்காக அந்த பாட்டு. ரைட், தொடர்ந்தும் வசந்தம் கேட்கலாம். இது 3 மணி வரை. இது மத்திய நேர குதூகலம். நேரம் 2:27.

0: அடிக்கிற மாதிரியா சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிற
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: பேசும்
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.
1: சபிகளுக்கு விருந்தாய் சபிகளுக்கு விருந்தாய்.

0: சூத்திரம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. மதிய நிறுக்குதல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 2:38.
1: நாராயண் வந்து அழகா பாடியிருந்தாருக்கலாம்.
0: அவர் மட்டுமா நல்லா பாடினாரு, சாதனா சார்கள்
1: சாதனாக்கா வந்து வலிமையா வந்து அழகா
2: சாதனா சார்கள் முடினாரு. இங்கிட்ட அபிலாஷன் ஒருத்தன் படிக்கிறான் கணக்கடிய புஷ்பம்பள் பாய் பள்ளம் இப்பயாவது வாவ் சென்னி
0: என்ன அடுத்த லைன் என்ன
2: பழங்கள் புஷ்பம்பள்
1: என்ன சொல்லுது ஊர் பக்கம் எல்லாம்?
3: ஊர் பக்கம் எல்லாம் கொஞ்சம் மழை கொஞ்சம் வெயில் அப்படிதான் இருக்கு.
0: கொஞ்சம் மழை
2: கொஞ்சம் மழை கொஞ்சம் வெயில். என்ன சிறிய புரியாணி, சின்ன புரியாணி, என்ன புரியாணி?
1: சம்பளம்
2: கூட
1: அப்படி ஒரு வேலை தான் அப்படி நல்லா
2: பாத்துட்டு சும்மா இருக்குது.
1: செய்யற வேலை இல்ல, வேலை பாக்குறது
0: சூப்பர்வைஸ் பண்றது.
2: தம்பி செல்லுங்க தாரணா மீக ஆயிரும் போல.
3: அடுத்த பாடலுக்கு ஏற்பதற்காக தோப்பு கொச்சிக்காடை ஈர நண்பன் நண்பன் தலவக்கலை கிருஷ்ணபக்தன் வத்தல ஐயாக்கண்ணு நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன் அண்ணன் பாதுக்க சின்ன தம்பி வெளிமடை செல்வராம் அம்மப்பட்டிய ராசையா உன் தத்வம் அருள்மொழி இவர்களுக்காக கேட்கும்
1: எல்லாரும்
0: கேட்கலாம். நன்றி
1: 9:39 இருக்கிறது. இப்போ மலத்தியாளத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வரக்கூடிய பாடல் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலிச்சு கொண்டிருப்பார்
0: இயக்குனர் எம் ராஜேஷ்.
1: சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்போ நிகழ்ச்சியில் வருகிறது என்ன பாட்டு? போசன்கிற போஸ்கரன் திரைப்பட பாடல் யுவன் சங்கர் ராஜாவின் செயல்.
4: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம்
5: மாமா மாமா உன் பொண்ணு கொடு மாமா

0: தொண்டை மாநாடு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 0767-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
5: வசந்தம்
4: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
5: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் 102.6 102.8.
6: லெஜண்ட் சார் நீங்க.

0: நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்து போட்டு தாக்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஜி ஆர் மற்றும் ஆனந்தி.
1: சூப்பரான பாடல்களோடும் வாழ்த்துக்களோடும் இந்த மூன்று மணித்தாலம் இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகள். எனவே சந்தோஷமாக ஆனந்தியும் நம்ம ஜி ஆரும் வந்திருக்காங்க போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. அதுபோல இன்னொருத்தவங்க
2: வந்திருக்காங்க,
1: அவங்களோட சிரிப்பு தான் அது. நியூஸ் வாசிக்கும் போது அழகா வாசிப்பாங்க, அந்த சிரிப்பு போது என்ன சிரிப்பு,
2: அதுக்குதான்
1: தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. இன்றைய மூன்று மணித்தாலம் இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
2: ஆழ்விலிங்கி ஹபுல் ஹாசன்
0: என்றும் பிரியமுடன் ருஃபினா
1: என்றும் உங்கள் அன்பின் எம்பி விஜய். தொடர்ந்தும் வசந்தத்தோடு நடந்திருக்கு.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: ஊழல் அரசியல்வாதிகளை தோற்கடிப்பதற்கு மக்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதால் தோல்வியடைந்த அந்த குழுக்கள் மக்கள் மீது வெறுப்புடன் செயற்பட்டு வருவதாக அமைச்சர் சுனில் ஹந்துன்னிதி தெரிவித்துள்ளார். அமைதியான சூழலில் இனவாதமின்றி மக்கள் செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துரலிய பிரதேச சபை அதிகார பகுதிக்குட்பட்ட திப்பட்டுவாவ தொகுதியை மறுசீரமைப்பது தொடர்பாக நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அப்பகுதியின் உள்ளூராட்சி பிரதிநிதிகள், அரசியல் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: தாய்லாந்தின் தெற்கு எல்லை பகுதிகளில் 51 இடங்களில் தீ வைப்பு மற்றும் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களில் 3 காயமடைந்துள்ளதுடன் பல அரச நிறுவனங்கள் மற்றும் வாகனங்களும் சேதமடைந்துள்ளன. நராதிவாட் மாகாணத்தில் இடம்பெற்ற வீதி குண்டு தாக்குதல்களில் 2 பெண்கள் மற்றும் இளைஞர் ஒருவர் உட்பட 4 காயமடைந்துள்ளனர். தாக்குதல்களால் அரச நிறுவனங்கள், மின் கம்பங்கள், தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மற்றும் பல வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. எமது அடுத்த மணித்தியால செய்தியை 4 எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
0: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
5: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. கந்த புராணத்திலே வருகின்ற முருகனுடைய படை வீரர்களுக்குள்ளே தலையாயவர் வீரபாகு தேவர். நவ வீரர்களுக்குள்ளே 9 வீரர்களுக்குள்ளே முதன்மையானவர் வீரபாகு தேவர். பாகு என்றால் தோள் என்று அர்த்தம். வீரமுடைய தோள்களை உடைய தேவர் என்பதனால் அவருக்கு வீரபாகு தேவர். இப்படிப்பட்ட வீரபாகு தேவரைத்தான் சூரபன்மனோடு பேச்சுவார்த்தைக்காக முருகப்பெருமான் அனுப்பி வைக்கிறார். தூதுவனாக செல்கிறேன் என்கின்ற சந்தோஷம் வீரபாகு தேவருக்கு ஏற்படுகிறது. முருகன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் வீரபாகு தேவர். மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி என்று இந்த காட்சியை மாணிக்க வாசகர் கூட பக்தி அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். எனவே பக்தி என்பது மேலான அனுபவம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு
3: 076-7676-776.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
5: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6, 102.8.

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. வணக்கம் சியார்.
1: வணக்கம் ஆனந்தி. வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. நிறைய விஷயங்கள் இன்று நாளும் இணைந்து நீங்க கேட்டுக்கொண்டு இருக்க போறீங்க. உங்க வசந்தத்தோடு இணைந்து 102.6, 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம்.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உள்நாட்டுல என்ன நடக்குது, வெளிநாட்டுல என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது, எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. அதே நேரம் உலகத்தில் எங்க இருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையதளத்தின் ஊடாகவும் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ முடியும்.
1: சரி, நாட்டில் வந்துட்டு எங்க பார்த்தாலும் இப்ப வெப்பனுடைய தாக்கம் அதிகரித்து இருக்கிறது. ஆனா ஒரு சில இடங்கள் ஆனந்தி பார்க்கும்போது திடீர்ந்தா போல ஒரு அடை மழை அடடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப வந்துட்டு நாட்டின்ல பல பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த வறட்சியான காலநிலை காரணமாக தற்போது 81,000 அதிகமான மக்கள் குடிநீர் பிரச்சினையை நோக்கி வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே பல பகுதிகள் குறிப்பாக சொல்ல போனால் இந்த வறட்சியான காலநிலையினால் மொன்ராகலை மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போலியான SLS குறியீட்டுடன் கூடிய 8,500 குடிநீர் போத்தல்கள் தொகையினை வந்து நுகர்வோர் அதிகார சபையினை வந்து கைப்பற்றியிருக்காங்க. அவிசாவளி பகுதியை சுற்றி வளைத்த நடந்த போதே வந்து இந்த குடிநீர் போத்தல்களை வந்து கைப்பற்றி உள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. குறித்த குடிநீர் போத்தல் வந்து அமித்ரிகள ருவன்வெல பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட அவிசாவளி பகுதியில் உள்ள களஞ்சிய சாலையில் வந்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிய வந்திருக்கு. பல்வேறு அளவுகளை கொண்ட குடிநீர் போத்தல்களில் வந்து போலியான SLS குறியீடு மற்றும் 894 போத்தல் தரச்சான்றிதழ் இன்றி இலக்கமும் பெற்றிருந்ததாக நுகர்வோர் அதிகாரி சபை வந்து தெரிவித்திருக்காங்க. இந்த உற்பத்திகளை வந்து சந்தைக்கு விநியோகிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை எனவும் அதற்கென அவை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு.
1: சரி, 28ஆம் தேதி வருகின்ற 28ஆம் தேதி சந்திரன் சிவப்பு நிறகத்தில் பிரகாசிக்க இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. இலங்கையில காண முடியாது. வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா போன்ற கண்டங்களில் இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே 28ஆம் தேதி பூரண சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழுத்கம பூர்வராம வீதியில் வந்து முச்சக்கர வண்டியுடன் வந்து ரயில் ஒன்று மோதியதில் வந்து முச்சக்கர வண்டியின் சாரதிகள் வந்து உயிரிழந்திருக்காங்க. பாதுகாப்பற்ற ரயில் கடவையை காரணமாக இந்த விபத்து வந்து இடம்பெற்றுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. அழுத்கம நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியை வந்து சாகரிகா கடுகதி ரயிலில் மோதியுள்ளதாகவும் முச்சக்கர வண்டியில் பயணித்த இளைஞர்கள் இருவர்கள் வந்து காயமடைந்த நிலையில் வந்து அவர்கள் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி வந்து ஒருவர் வந்து உயிரிழந்திருக்காரு.
1: சரி, ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். போட்டுதாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. நல்ல பல பாடல்களும் வரும். இப்ப பாட்டு கேட்கலாம்.

0: வசூல் ராஜா MBBS திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்தொய்கிறது.
1: நேரம் 3:20.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
3: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: Take care. Take

0: கிரேப் திரைப்படத்திற்காக பரத்வாஜின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
1: ஓகே, நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த அதிக விலைக்கு, சொல்லப்பட்ட விலையை தாண்டி அதிக விலைக்கு விற்பனை செய்தால் அதுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறது தெரியும். ஸோ யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மூன்று வர்த்தக நிலையங்களுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் குறிப்பாக சொல்லப்போனால் 668,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. எதுக்காக அப்படின்னு சொன்னால், நிர்ணயிக்கப்பட்ட அச்சிடப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்ததுக்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 120 ரூபாய் அதிகபட்ச சில்லறை விலை கொண்ட 1 லிட்டர் குடிநீர் போத்தில 200 ரூபாய்க்கு விற்பனை செய்ததுக்காக, அதே போல அச்சிடப்பட்ட சில்லறை விலையை விட அதிக விலைக்கு குளிர்பான போத்தலை விற்பனை செய்ததுக்காக, அதே போன்று 1 கிலோகிராம் பொன்னியின் சம்பா அரிசிக்காக அதிகபட்சமாக சில்லறை விலை 255 ரூபாவை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த, இப்படி மூன்று பேருக்கு அதிகமான 668,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான பொருட்கள் நீங்க வந்துட்டு, அதாவது கடைகளை நீங்க வாங்க போகணும்னு சொல்லி சொன்னா, அந்த பொருட்களை தாண்டி குறிக்கப்பட்ட விலையை தாண்டி அதிக விலைக்கு வித்தாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பற்றுச்சீட்டு இருக்குதானே, அதோடு நீங்க முறைப்பாடு செய்ய முடியும். 1977 என்ற உடனடி தொலைபேசி இருக்கு, அதனூடாகவும் நீங்க வந்துட்டு முறைப்பாடு செய்ய முடியும்.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பொருட்களின் தரம் மற்றும் சுகாதார தொடர்பில் தொடர்ந்து முறைப்பாடுகள் வந்து பதிவாகி இருக்கிறதுனால அவ்வாறான உணவுகளை தவிர்க்குமாறு வந்து நுகர்வோர் விவகார அதிகார சபை பொதுமக்களிடம் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. குறித்த உணவகங்களின் உணவு தரம் வந்து மற்றும் சுகாதார நிலைமைகளை மேம்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் வந்து அவற்றில் எதிர்பாராத பலன்கள் வந்து கிடைக்கவில்லை எனவும் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அசில பண்டார வந்து தெரிவித்திருக்காரு. சில உணவகங்களில் வந்து பழுதடைந்த உணவு பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்பட்டதுடன் அவை வந்து அதிக அளவில் வந்து விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு. எனவே வந்து இவ்வாறான உணவகங்களில் வந்து உணவு மற்றும் பானங்களை கொள்வனவு செய்வதை தவிர்ப்பதே அவற்றுக்கு வந்து பொதுமக்கள் வழங்கக்கூடிய சிறந்த தண்டனை எனவும் வந்து அவர் வந்து தெரிவித்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தூர பயணங்களுக்கு செல்வோர் வந்து இப்ப பஸ்ல போறவங்க அப்படிங்கும் போது வந்து குடிநீர் மற்றும் உணவு வந்து நீங்களாகவே எடுத்து செல்ல வேண்டும்.
1: இப்ப நாங்க எல்லாம் ஊருக்கு போகணும்னு சொல்லி சொன்னா, அந்த இடங்கள்ல அந்த காட்டு பாதையில சில கடைகள் இருக்கு தானே, அந்த கடைகளை நிப்பாட்டிடுவாங்க பஸ்ல. அதாவது நிப்பாட்டினதும் அது வந்து நல்லா பசிக்கும் தானே, ஒரு 10:30-11:30 நிப்பாட்டிடுவாங்க. சரி, சாப்பிட போகலான்னு இறங்கி போய் பார்த்தா அந்த ஹோட்டலை சுத்தி பார்த்தா அது சாப்பிட மாதிரியே இருக்காது, சுகாதார மற்ற முறையில இருக்கும். இருந்தாலும் எல்லாரும் நல்லா வெளுத்து கட்டுவாங்க, நம்மளால சாப்பிட முடியாது, இன்னொரு நம்மளும் பசியோட வந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா இதுக்கான நடவடிக்கை எல்லாம் ரொம்பவே இதா, சட்ட நடவடிக்கை கடுமையா எடுக்க வேணும் இல்லையா? இப்படி ரொம்ப பேரை, நிறைய பேரை நீண்ட தூரம் பயணிக்கிறதுக்கு 8 hours, 9 hours, 10 hours டிராவல், இப்ப இங்க இருந்து தூர பயணத்துக்கு பயணிக்கிறவங்க 3 இடத்த நிப்பாட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் சுகாதார முறையில உணவுகள் கட்டாயம் கிடைக்க வேண்டும். இதே போலதான் அண்மையில வந்து அரச பணியாளர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட இணையவழி முறையை தொடர்ந்து இப்ப வந்துட்டு தனியார் துறை ஊழியர்களுக்கும் விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. செப்டம்பர் மாதம் முதல் இது அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்காக அப்படின்னு சொன்னா, தனியார் துறை ஊழியர்களுக்காக ஆன்லைன் மூலமாக ரயில் பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு புதிய நடைமுறை தான் செப்டம்பர் மாதம் முதல் அறிமுகப்படுத்தப்பட இருக்குது.
0: அதே நேரம் நாட்டிற்கு வருகை தன்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வந்து 14 லட்சம் மற்றும் 50,000 வந்து கடந்துள்ளதாக வந்து சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வந்து தெரிவித்திருக்காங்க. இதற்கமைய இவ்வருடம் ஜனவரி 1 மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் 18 வரை வந்த காலப்பகுதிகளில் வந்து 14,68,980 சுற்றுலா பயணிகள் வந்து நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக வந்து தெரிய வந்தது.
1: ஓகே, நல்ல விஷயம், இன்னும் நிறைய இருக்கு பேசலாம். பொழுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருங்க, நல்ல பாடலும் வரும்.

0: ராய் திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தொழுகிறது. பொழுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் 3:35.
1: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம்.

0: மற்றும் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: அட்டுக்காசம் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்ததின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி. நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆனந்தி, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களை காணல அப்படின்னு சொன்னா நாங்க அடிச்சு பிடிச்சு தேடுவோம் இல்லையா? அதை நாங்க தொலைக்காம பாதுகாக்கணும் தானே. அன்றாதபுரத்துல ஒரு சம்பவம் சொல்லி சொன்னா, 2 வயது ஆண் குழந்தை, பிள்ளையை காணலன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து தேடி இருக்கிறாங்க, பிள்ளையை கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருக்கிற போலீஸ் நிலையத்துக்கு கல்லையில போலீஸ் பிரிவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணிக்கிறாங்க, முறைப்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் பொதுமக்கள், போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து காணவில்லைன்னு சொல்லப்பட்ட அந்த பிள்ளையை தேடிய போது, அவங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கால்வாயில், அதாவது அந்த பாலத்தில் குழந்தை சிக்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் அவசர அவசரமாக வைத்தியசாலைக்கு எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பிள்ளை வந்துட்டு உயிரிழந்திருக்கு, 2 வயது ஆண் குழந்தை. பாருங்களேன், எவ்வளோ பேரண்ட்ஸுடைய அசால்ட்டாக இருந்ததுனால அந்த பிள்ளையை தொலைச்சிருக்கிறாங்க பாருங்கள்.
1: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் பெட்ரோலிய அபிவிருத்த அதிகார சபை வந்து இலங்கையில் கடலோர பகுதிகளில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு செய்து உற்பத்தி செய்வதற்காக வந்து உலகளவில் எரிசக்தி நிறுவனங்களை அளிக்கும் புதிய உரிச்சுற்றை வந்து தொடங்கியுள்ளதாக வந்து அறிவித்திருக்காங்க. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும், தொழில்துறை வளர்ச்சியை விரிவுபடுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு.
0: சரி, ஓகே. வறட்சியான ஒரு வானிலை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த அதிகரிப்பு காரணமாக நாட்டில் பல இடங்களில் வறட்சியான ஒரு நிலை நிலவுகின்றது. எனவே 74 பிரதான நீர்த்தேக்கங்களின் ஒட்டுமொத்த நீர் கொள்ளளவு 36% வரை வீழ்ச்சி அடைந்திருப்பதாக நீர்ப்பாசன தெரிவித்திருக்கிறது. பொதுவாக ஹம்பாந்தோட்டை, மட்டக்களப்பு, மொன்றாக்கலை, மன்னார், திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் இருக்கிற சில நீர்த்தேக்கங்களின் நீர் கொள்ளளவு இப்போ வந்து 30% விட குறைந்த மட்டத்தில் வீழ்ச்சி அடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லினோ இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த அதிகமான இந்த வெப்பம் காரணமாக குளங்களில் இருக்கிற நீர்த்தேக்கங்கள் நீர் வேகமாக ஆவியாகி வற்றி போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால வந்துட்டு குறிப்பாக சொல்ல போனால் இந்த எல்லினோ தாக்கம் காரணமாகனது நாட்டினுடைய 7 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. 7 மாவட்டங்களில் உள்ள 23 பிரதேச செயலக பிரிவுகள் இந்த வறண்ட வானிலையால பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த வறண்ட வானிலை அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.
1: அதே நேரம் குறைந்த வருமானம் பெறும் லொத்தர் சீற்று விற்பனையாளர்களின் பிள்ளைகளுக்காக 2026 முதல் ஜனாதிபதி நிதியத்தால் வழங்கப்பட உள்ள கல்வி புலமை பரிச்சல் திட்டம் வந்து ஆரம்பமாகி இருக்குது. நாட்டின் அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் வந்து முதலாம் தரம் முதலாம் உயர்தரம் வரை கல்வி கற்கும் பாடசாலை பிள்ளைகளுக்காக இந்த புறமை பரீட்சை திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. லொத்தர் சீட்டு விற்பனையாளர்களின் மூலம் ஜனாதிபதி நிதியத்திற்கு கிடைக்கும் நிதி பங்களிப்பை பாராட்டி லொத்தர் சீட்டு விற்பனையாளர்களுக்கு நன்றி கடனாக இந்த திட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு.
0: ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இல்லையா? சரி, ஓகே. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். போட்டு சாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க.

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: நாடு முழுவதும் 102.2

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பாடசாலை மாணவர்களின் போசாக்கு திட்டம் இலவசமாக உணவு வழங்குவதுடன் மட்டுப்படுத்தப்படாமல் ஆரோக்கியமான ஒரு விரிவான திட்டமாக அமைய வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். முழு பாடசாலை கட்டமைப்பிலும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், சிறந்த போசாக்கு தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் சரியான சுகாதார பழக்கங்களை ஏற்படுத்துவது இதன் முக்கிய நோக்கங்களாக இருக்க வேண்டும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக உணவு திட்டத்தின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் போசாக்கு பிரச்சினை தொடர்பிலும் மேலும் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளதாகவும், ஆரம்ப சுகாதாரம் மற்றும் பாதுகாப்புடன் இணைந்து சரியான உணவு பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டினார்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானில் பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்து வரும் நிலையில் எரிபொருள் விலையை மீண்டும் உயர்த்துவதற்கு அந்நாட்டு அரசாங்கம் மக்களை தயார்படுத்தி வருகின்றது. அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள துறைமுக முற்றுகை மற்றும் தொடர்ச்சியான போரினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கங்களை காரணமாக நாட்டின் 93 மில்லியன் மக்களுக்கு மிக குறைந்த விலையில் எரிபொருள் வழங்குவது அரசாங்கத்தின் பெரும் நிதி சுமையை மாறியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் கணிப்பின்படி 2026 ஈரானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5.4% சுருங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எமது அடுத்த மனதியால செய்திகளை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. முருகனை எதற்காக கந்தன் என்று அழைக்கிறார்கள்? கந்து என்றால் யானைகள் கட்டும் தறி என்று அர்த்தம். அப்படி ஆன்மாக்களை ஒன்றாக கட்டி வைத்திருப்பவன், ஆதலால் இவன் கந்தன் என்று அழைக்கப்படுகிறான். கந்து என்றால் நடுவில் இருப்பவன் என்று கூட ஒரு பொருள் சொல்கிறார்கள். சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் நடுவிலே இருப்பதால் அவன் கந்தன். அப்படி மூவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற அந்த திருக்கோலத்திற்கு கூட சோமாஸ்கந்தன் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்களுக்குள்ளே சோமாஸ்கந்த மூர்த்தம் ஒரு மூர்த்தம். இன்றைக்கு பலரும் சோமாஸ்கந்தன் என்பதை எழுத்துப்பிழை விட்டு எழுதுகிறார்கள். சோவன்னா மாவன்னா என்று வர வேண்டும். பலர் சோவன்னா மானா போட்டு சோமஸ்கந்தன் என்று எழுதிவிடுகிறார்கள். அது தவறு. சோமாஸ்கந்தன், சோ என்பது சக என்பதனுடைய திரிவு. சக உமா ஸ்கந்தன், இறைவன் ஆண்டவன் சிவபெருமான் உமையம்மையோடும் முருகப்பெருமானோடும் சேர்ந்திருக்கின்ற மூர்த்தம் தான் சோமாஸ்கந்தன்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு
3: 076-7676-776.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே இரண்டாவது மனத்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு.
1: போடுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இணைந்திருக்கலாம். இப்போ வந்துட்டு நாங்கள் மேற்கு ஆப்பிரிக்காவுக்கு போக போகின்றோம். மேற்கு ஆப்பிரிக்கா நாடான கினியாவில் ஒரு பாரி ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அந்த குப்பை கிடங்கொன்று சரிந்து விழுந்ததில் சுமார் 30 பேர் உயிரிழந்த ஒரு சம்பவம் தான் ரொம்ப சோகமான ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கிறது.
0: அதே நேரம் வந்து இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளியில் வந்து இலவச மதிய உணவு உட்கொண்ட சுமார் 34 மாணவர்கள் வந்து திடீரென நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அந்த தினம் வந்து மாணவர்களுக்கு சோறும் உருளைக்கிழங்கு வழங்கப்பட்டதை அடுத்து உணவில் வந்து உப்பு போதவில்லை என்று மாணவர் வந்து முறைப்பாடு செய்ய அங்கிருந்த ஊழியர் ஒருவர் வந்து உப்புக்கு பதிலாக வந்து சலவை தூளை வந்து தவறாக வழங்கிய பள்ளியின் முதல்வர் வந்து இதை தெரிவித்திருக்காரு. இந்த உணவை சாப்பிட்ட பிறகு வந்து மாணவர்கள் வந்து மயங்கி விழுந்திருக்காங்க. மேலும் சிலர் வந்து வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்ட நிலையில் வந்து உடனடியாக அவரை வந்து அருகில் உள்ள மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்ட போது தெரிய வந்திருக்கு. இப்படி வந்து உணவில் வந்து சலவை தூள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க.
1: சரி, ஓகே. இதே போல அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து 75 நாடுகளிலிருந்து வரும் மக்களுக்கு குடியேற்ற விசா வழங்க தடை விதித்திருந்தார், ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவு சட்டத்துக்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாட்சி நீதிமன்றம் நீதிபதி இந்த உத்தரவை ரத்து செய்து இருக்கின்றார். ஆப்கானிஸ்தான், ஈரான், ரஷ்யா, சோமாலியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வரும் மக்களுக்கு குடியேற்ற விசா வழங்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருந்தார். இப்போ அந்த உத்தரவு சட்டத்துக்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்திருக்கிறது.
0: அதே நேரம் 14 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் வந்து சமூக ஊடகங்களை வந்து பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் வந்து புதிய சட்டம் மூலம் ஒன்றை வந்து நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் செய்திருக்காங்க. இந்த சட்ட விதிமுறைகளை பின்பற்ற தவறும் சமூக ஊடக நிறுவனங்களுக்கு வந்து சர்வதேச வருவாயில் வந்து 10% வரை அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் வந்து அத்துடன் விதிகளை மீறுபவர்களுக்கு வந்து அந்த தளத்தில் உலகளாவியில் வருவாயில் வந்து 10% வரை அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு.
1: ஏற்கனவே நிறைய நாடுகள் சிறுவர்கள வந்துட்டு சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதை தடை விதித்திருந்தது. இப்ப நியூசிலாந்து மறைமுகப்படுத்தப்பட இருக்கிறது இல்லையா? சரி, ஓகே. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். பொழுதாக நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க.

0: ஜெயம் கொண்ட ஆண் திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில் பாடல் ஒளித்தொழுகிறது.
1: வசந்தத்தின் பாட்டுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க. நேரம் 4:18.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
3: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். வசந்தம்.

0: குட்டி ஸ்டோரி
1: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.
2: போட்டு தாக்கு நிகழ்ச்சியில் இந்த மனிதத்துக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
3: ஒரு அடர்ந்த காட்டில் வந்து ஒரு மான் வந்து வாழ்ந்து வந்திருக்கு. ஒரு நாள் அது தெளிவான குளத்தில் வந்து நீர் வந்து அருந்துவதற்காக சென்றிருக்கு. சரியா, அப்ப அந்த குளத்து நீரில் வந்து இதன் வந்து விண்பத்தை வந்து பார்த்திருக்கு. தன் தலையில் வந்து கம்பீரமாக வளர்ந்திருக்கும் அழகான கொம்புகளை கண்டு அது மிகவும் பெருமைப்பட்டதாம். சரி, அடடா, என் கொம்புகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று தன்னையே வியர்ந்து பார்த்து படி பாராட்டி கொண்டே
2: இருந்துச்சான்.
3: ஆனால் தன் மெல்லிய அந்த ஒல்லியான கால்களை பார்த்த போது அதற்கு வந்து தாழ்வு மனப்பான்மையும் வருத்தமும் வந்து ஏற்பட்டிருக்கு. என்னுடைய உடம்பிற்கு இந்த கால்கள் வந்து எவ்வளவு அசிங்கமாக இருக்கின்றது என்று கால்களை வந்து வெறுத்திருக்கு. சரியா, அப்போது திடீரென ஒரு சிங்கம் வந்து மானை வேட்டையாட துரத்துயிருக்கு. சரியா, அந்த டைம் வந்து உயிருக்கு பயந்த மான் வந்து வேகமாக ஓட தொடங்கி இருக்கு. அது அசிங்கம் என்று நினைத்த அந்த மெலிந்த கால்கள் தான் அதை வந்து சிங்கத்திடமிருந்து அதிவேகமாக தப்பிக்க வைத்து வெகு தூரம் அழைத்து சென்று காப்பாத்திருக்கு. சரியா, ஆனால் காட்டில் அடர்ந்த பகுதிக்குள் ஓடும் போது மானின் மிக பெருமையாக நினைத்த அந்த அழகான கொம்புகள் இருக்கு தெரியுமா, மரங்களில் அடர்ந்த கிளைகளில் மாட்டிக்கொண்டது. சரியா, மான் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த கொம்புகளை வந்து விடுவிக்க முடியாமல் சிக்கி தவித்தது. அப்போதுதான் மானுக்கு தன் தவறு புரிந்தது. நான் அசிங்கம் என்று வெறுத்த கால்கள் தான் என்னுடைய உயிரை வந்து காப்பாற்ற ஓடி வந்தன. நான் பெருமையாக நினைத்த அந்த அழகான கொம்புகள் தான் என் உயிரை வந்து ஆபத்தாக முடிவித்தது. சரியா, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா,
2: ஆபத்து தான்.
3: ஓ, வெளித்தோற்றத்தையும் அழகையும் வைத்து மட்டுமே எதையும் வந்து மதிப்பிடக்கூடாது. சரி, வெளிப்படைக்கு அழகாக தெரிவதை விட ஆபத்து காலங்களில் நமக்கு உதவும் உண்மையாக இருப்பதே பயன்படுகிறது.
2: ஒரு எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கிற மனிதர்களை விட ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா முன்னுக்கு வந்து எங்களுக்கு விட இருந்து சப்போர்ட் பண்ற மனிதர்கள் எப்பவுமே பெருசு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை.
0: என்னென்ன சொல்றா பாருங்க.

0: திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்தோய்கிறது.
1: வசனத்தோடு இணைந்திருக்கலாம். நேரம் 4:31.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6
3: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 0711 9 79 76 38.
4: அகிலாண்ட கோடி, பிரம்மாண்ட நாயகி, உன் திருவடி நிழலில் வாழ்

0: நிகழ்ச்சிகள் வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பம் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-76-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க.
1: பிரிஞ்ச பிறகு எதுக்கு சந்திக்கணும்?
0: என்ன இது ஒரு கேள்வி.
1: சரி ஓகே, தாய்லாந்து பக்கம் போகப்படும். தாய்லாந்துல சட்டவிரோதமாக நிறைய விஷயங்கள் நடந்தாலும் இது குறிப்பாக மீன்கள்ல நிறைய வகை இருக்கு. தாய்லாந்து பொறுத்த வரைக்கும் மங்கூர் மீன் அப்படிங்கிற ஒரு மீன் இனத்தை வளர்க்க கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்கிறது. இப்ப சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்ட சுமார் 36 டன் எடையுடைய தாய்லாந்து மங்கூர் மீன்கள் இப்ப வந்துட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது. அது சட்டவிரோதமான வளர்ப்பை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், இந்த மங்கூர் மீன் இருக்குல்ல, நீங்க சர்ச் பண்ணா விளங்கும், அது வந்து நிலத்திலேயும் கூட வாழக்கூடிய ஒரு மீன் இனை வகம் தான் அது.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து சீனா பக்கம் போக போறோம். சீனாவின் பேங்காக் நகரில் வந்து இடம்பெற்ற அந்த போட்டியில் வந்து ரோபோ, சரியா, ரோபோ வந்து சீனாவின் அதிநவீன தியாங்காங் அல்ட்ரா, சரியா, இன்று ரோபோ வந்து 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை வந்து வெறும் 9.39 வினாடிகளில் வந்து கடந்து உலக சாதனையை வந்து படைத்திருக்காங்க.
1: சொல்லுவாங்க தானே, உசைன் போல்ட் பாதிரி ஓடணும் ஓடினா அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த உசைன் போல்ட் வந்து 2009 ஆம் ஆண்டில் வந்து படைத்த 9.58 வினாடி சாதனையை வந்து இது வந்து வேகமாக கடந்து சாதனையை வந்து முறியடித்திருக்கு.
1: 9.39 வீதத்தில் முறியடிச்சிருக்கு இல்லையா? பாருங்களேன், 16 நாடுகள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாங்க. எதிர்காலத்துல இனி நம்ம எல்லாம் போக தேவையில்ல.
0: இந்தியாவில
1: 7 மணி நேரத்துல 416 திருமணங்களை செஞ்சு புதிய சாதனை படைச்சிருக்காங்களாம்.
0: பாருங்களேன்,
1: நல்ல விஷயம் இல்லையா?
0: நல்ல விஷயம் தான். இப்ப அதே நேரம் ஆஸ்திரேலியாவில் வந்து முதன்முறையாக வந்து பாலூற்றி விலங்கு ஒன்றுக்கு வந்து H5N1 பறவை காய்ச்சல் வந்து தொற்று வந்து கண்டறியப்பட்டிருக்கு. அதிகாரப்பூர்வமாகவும் உறுதியும் படுத்தப்பட்டிருக்கு. தெற்கு ஆஸ்திரேலியாவின் வந்து கடலோர பகுதியில் இறந்து கிடந்த நீண்ட மூக்கு உடைய கடல் நாய் ஒன்றிற்கே இந்த தொற்று வந்து பரவியதாக வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு.
1: சரி ஓகே, வவுனியாவில் குக்குளாங் பகுதியில் ஒரு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் இடம்பெற்ற அந்த திருவிழா இருக்குன்னு தானே, மாம்பழம் ஒன்று அதிக விலைக்கு விற்கப்பட்டிருக்கிறது ஏலத்தில். அதாவது இந்த குறித்த ஆலயத்திலிருந்து வருடாந்த மகோற்சவத்தின் 6ஆம் திருவிழா தான் இடம்பெற்றிருக்கிறது. இது மாம்பழ திருவிழாக இடம்பெற்றிருந்தது. இதில் வந்துட்டு விநாயகருக்கு படைக்கிற அந்த மாம்பழம் இருக்கு தானே, அது கோயில் வளர்ச்சிக்காக ஏலத்தில் வைப்பாங்க. ஸோ அது இந்த முறை இந்த மாம்பழம் வந்துட்டு கிட்டத்தட்ட பாருங்களேன், 300 ரூபாய்க்கு வாங்குற மாம்பழம் கோயில் நிதிக்கு வளர்ச்சிக்காக ஏலத்தில் போயிருக்கு. 3 லட்சத்துக்கு விற்கப்பட்டிருக்கு. பரவல்.
0: சரி, அதே நேரம் கிழக்கு ஜப்பானின் தலைநகர் டோக்கியோ மற்றும் அதனை சுற்றியுள்ள பிராந்தியங்களில் வந்து 5.9 ரிக்டர் அளவில் வந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக குறைந்தது 37 பேர் வந்து காயமடைந்துள்ளதாக வந்து தெரிவித்திருக்காங்க.
1: சரி, இப்ப கொழும்புல பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம் இப்ப வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த தொடர் மழையின் காரணமாக. எனவே பார்க்கலாம், பொறுத்திருந்த மழைக்கு பிறகு மறுபடியும் ஆரம்பிக்கப்படும். இதே போல இந்திய கிரிக்கெட்டின் முன்னாள் துடுப்பட்ட நட்சத்திர வீரரான சுனில் கவாஸ்கர் உள்ளிட்ட கிரிக்கெட் அணி தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு முன்னாள், அதாவது பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு இது ஆதரவாக குரல் கொடுத்துட்டு வராங்க. ஏன்னு சொன்னா, அவர் வந்துட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாரு, அவருடைய உடல்நிலம் ரொம்பவே மோசமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய சட்டத்தரணிகள் வாதிட்டு அவரை பரிசோதித்த பிறகு வைத்தியசாலைக்கு மாற்றியிருந்தாங்க. இருந்தாலும் பாகிஸ்தான் அரசு சொல்லியிருந்தது அவருக்கு எந்த ஒரு நோயும் இல்லை, அவருடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடுமையான நிறைய பாதுகாப்புக்கு மத்தியில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. இருந்தாலும் அவர் இன்னும் ஆபத்தை, அவருடைய உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற விஷயத்துக்காக இப்போ பாகிஸ்தானுடைய, அதாவது கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே இப்போ வந்துட்டு இம்ரான் கானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு வராங்க.
0: அதே நேரம் இன்னொரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் இருக்கிறது. வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் டேக் கேர் வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையுமே மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் வந்து இந்த வேலை திட்டம் 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது.
1: ஓகே, அனுசனை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க ITN, அதே போல வசந்தம் FM வசந்தம் டிவி லக்கண்டுடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே வீதி விதிகளை சரியாக கடைபிடிச்சு பயணிங்க, பாதுகாப்பாக பயணிங்க அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம்.

0: லண்டன் திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்தோய்கிறது.
1: நேரம் 4:47.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM, வசந்தம் FM. அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனின்.

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பும் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும்

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் ராஜேஷ். ஒலிக்கும் பாடல் இது வாசுவும் சரவணாவும் ஒன்னா படிச்சவங்க திரைப்படத்திற்காக.

0: உலகின் நட்சத்திர நிகழ்ச்சிகளில் முதல் தரமான ஒலி வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: ஒளிக்கம் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறோம்.
2: போப்புறமா?
1: ஆமா, போய்த்தானே ஆகணும்.
2: இதுக்கு மேல இருக்க முடியாது. ஓகே, இரண்டாலும் இணைந்திருந்து அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை குறிக்கொண்டு தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ ஸ்ருபி இணைந்திருப்பாங்க.
1: மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி, மற்றும்
2: நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேடியன் மக்களே,
1: நன்றி. வசந்தம் உறவுகளே.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: இங்கு மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நவீன வசதிகளை வழங்கி கூட்டுறவு வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்தனகல்ல பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான நிட்டம்புவ சிறிசத்த கூட்டுறவு வைத்தியசாலையின் குறைபாடுகளை நேரில் பார்வையிடுவதற்காக அமைச்சர் அங்கு விஜயம் செய்தார். இதன்போது தாதியர் மற்றும் மருத்துவ உதவியாளர் பயிற்சி நிலையம் ஒன்றை ஆரம்பிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக புதிய தடைகளை அறிவிக்க தயாராகி வரும் நிலையில் நிலைமைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தமது உரிமைகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் சீன வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த தடைகள் ஈரானுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகளையும் இலக்காக கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து தரப்பினரும் நிதானத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் செயல்பட வேண்டும் என சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லின் ஜியான் வலியுறுத்தியுள்ளார். தடைகள் மற்றும் அழுத்தங்களை பயன்படுத்துவது பிரச்சினைகளை தீர்க்க உதவாதென்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் வாஷிங்டனுடன் ஒத்துழைக்குமாறு சீனாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய மனித்யால செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி வழமை போன்று 7 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: தாங்க தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனுக்கு குமாரன் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. கு என்றால் அறியாமை என்று பொருள், மாறன் என்றால் நாசம் செய்பவன் என்று பொருள். அறியாமையை இல்லாமல் செய்பவன், நாசம் செய்பவன், ஆதலால் அவனுடைய பெயர் குமாரன். முருகன் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவன், அதனாலே முருகப்பெருமானுக்கு விசாகன் என்கின்ற ஒரு பெயர் கூட இருக்கிறது. வி என்றால் பட்சி, பறவை. சாகன் என்றால் சஞ்சரிப்பவன், மயில் மீது இவன் சஞ்சரிப்பவன், ஆதலாலே வி என்பது பறவையை குறிக்க அதன் மேல் சஞ்சரிப்பவன் என்கின்ற சாகன் என்கின்ற பொருளை எடுத்து வி சாகன் என்கின்ற பெயர் வந்திருக்கிறது. விசாக நட்சத்திரத்திலே பிறந்தமையால் இந்த பெயரை அவனுக்காக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: அனைவரது வாழ்விலும் வசங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0767 76 76 76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். மீண்டும் ஒரு திங்கட்கிழமையில உங்க எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானும் உங்கள் ஜூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளுமே கூட சும்மா அட்டகாசமான பாடல்களை தரத்துக்கு நானுமே காத்துட்டு இருக்கு. நீங்களும் கூட தரது மழைப்பினை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கு 01127505001 கதை போல 01127505111 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். அடுத்த வருஷம் பிராண பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கு. இப்போ என் கூட பேச உமாச்சந்திரன் வந்திருக்காங்க. வணக்கம் உமாச்சந்திரன். மாலை நேர வணக்கம் உமாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, வேலையா வீட்லயா? அப்படியா, ஓகே. வீட்டுல எல்லாரும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காங்க உமாச்சந்திரன்.
1: கிருஷ்ணபக்தன் சுரேஷ் கண்ணா மகிச்சாரி கூகுள் வாசு இந்த நேரத்தில் நிகழ்ச்சியாக.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 0711 9 79 76 38. அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன் வேளை.

0: இசையின் ஆழம் தொட்ட இடைக்கால பாடல்களோடு ஓர் நாள்
1: ஓடிராகம் பாடவா
0: செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்
2: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனி.

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: கல்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0776-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காகவே நம்மளுடைய சரோஜினி வந்திருக்காங்க. வணக்கம் சரோஜினி.
1: அன்பான இனிய மாலை நேர வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் சரோஜினி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல நல்ல சுகமா இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
0: அடடா, அப்படியா? இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன?
1: லைன் கிடைச்சது சந்தோஷம், நல்ல பாடல்கள் ஒலிபரப்புறீங்க அதுக்கும் சந்தோஷம்.
0: அப்படியா,
1: எனது வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ எல்லாம் உங்களோட பேசின பிறகுதான் டீ என்னைக்கும் வளமையா குடிக்கிறது.
0: ஆமா, என்ன எங்களோட அன்பு சொந்தம் தானே?
1: அன்பு.
0: ஓகே ஓகே, அடுத்த முறை சூப்பரான படம் இருக்கு. யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: மும்தாஜ் வேதம், சாந்தினி, அருள்மொழி, ராஜலட்சுமி, சின்னைய மகாதேவன், ஆட்டா விஸ்வநாதன், சோமஸ்ரீ, சத்யா, காமினி, கோகிலவாணி, ரமேஷ், இவர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் நமது வசந்தம் சொந்தம் அத்தனை பேருக்கும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி சரோஜினி. வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோடு நானும் சொல்லி குறிஞ்சங்கிலிருந்து அசுர்தியின் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அதே போலது அன்பான வணக்கம் வணக்கம் ஸ்ரீ ஸ்ருபி ப்ரோக்ராம்லாம் சும்மா வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய தனுஷியன் கேகால எல்லாரும் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய்க்கா, இனி அன்பான மாலை பொழுது வணக்கம் மலவின் போன்று நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பரமானந்தன் கிளவன்டன் பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி மாலை நேரம் வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன்னு சொல்லி ரசலக்கம்ம குசல் ராஜா நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன்னு சொல்லி இந்த கலையிலிருந்து அரசு வந்திருக்காங்க. மற்றும் வணக்கம் ஸ்ரீ ஸ்ருபி, நானும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறேன்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்து இதய ரத்தினம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் மொழிக்கிறது பாடல்.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
1: மன்றத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும். இப்போ என் கூட பேசுறதுக்காக ஃபர்தா வந்திருக்காங்க. வணக்கம். சரி, ஓகே, வந்தவங்க வேற ஒரு வேலையா இருக்கிறாங்க நினைக்கிறேன். இதே போல நீங்களும் கூட தொடர்ந்து மலைப்பினை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0301 5003 அதே போல 0301 5111 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரைவு பாடல்களையும் கேட்கலாம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி, மாலை நேரம்.
1: வணக்கம் வணக்கம் மாலை நேரம். வணக்கம், யார் இது? என்ன பேர் உங்களுக்கு?
2: அடுத்த
1: மறுசுப்பான பாடல் இருக்கு, யார் இருக்காங்க கேட்க போறீங்க?
2: அம்மா தோட்டத்தில் மகள்
1: ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழே வந்து டேக் கேர்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை திட்டம் நடத்தப்பட்டு இருக்கு. அதுக்கான ஊடக அனுசரணை வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஐடிஎன் ஊடக வலையமைப்பான லக்கந்த, வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் வானொலி ஆகியன வந்து இதுக்கான ஊடக அனுசரணை வந்து வழங்கிட்டு இருக்காங்கன்றதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திட்டு அடுத்த மாதம் பிராண்பாடலுக்கு கேட்டு வரலாம்.

0: 92.8 வசந்தம் FM. அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. முருகன் தங்கியிருக்கக்கூடிய தலங்களை அடிப்படையாக வைத்து கூட திருப்பரம் குன்றத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அவன் திருப்பரன் என்று கூட அழைக்கப்படுகிறான். திருச்செந்தூரிலே முருக வழிபாடு மகத்துவமானது. திருச்செந்தூரிலே இருக்கின்ற முருகப்பெருமானை செந்திலாண்டவர் என்று அழைப்பார்கள். இதனால்தான் நம் மத்தியிலே செந்தில் குமரன், செந்தில், செந்தில் என்கின்ற பெயர்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. பல பேருக்கு செந்தூரன் என்கின்ற பெயர் இருக்கிறது. திருச்செந்தூர் முருகனை சுட்டுகின்றவாறுதான் திருச்செந்தூர் முருகனுக்கு சிறப்பு செய்கின்றவாறுதான் செந்தூரன் என்கின்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலிக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: தமிழ்நாடு திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் ஃபரிதா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: ஓகே, அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: உங்களுக்கும் எனக்கும்
0: நன்றி.

திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். நீங்களும் கூட தொடர்ந்து மழை பின்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0301 2 7 7 5 0 0 3 கதைப்பட 0102 2 7 7 5 1 1 1 8 கலந்து பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். ஏராளமான உறவுகளும் பேஸ்புக்கில் இணைந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி சவுமலை சிங்காரவத்திலிருந்து டி கே தினேஷ் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. அதே போன்று இனிமே மாலை பொழுது வணக்கம் சொல்லி கொழும்பு 5 7 ரீலிஸ்ட்ல நிகழ்ச்சி கேட்டு கதை சொல்லியிருக்காங்க. ஆசுரூபீதமான இனிமே மாலை வணக்கம். நாங்களும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். அம்மா குழந்தாய், அப்பா செல்லதுரை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ், துஷ்யன் தினி, லிது சரண் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லி வட்டக்கோட்டிலிருந்து விமலேந்திரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே போன்று வணக்கம் நாங்களும் நிகழ்ச்சியோடு சொல்லி சியாத் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய்க்கா, இனிய மாலை வணக்கம் சொல்லி நவீன் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேரம் வணக்கம் அக்கா சொல்லி பிரியா, சஞ்சய், சந்தோஷ், தனுஷியா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் சொல்லி பூனாகல்ல இருந்து ஜெயசுதாஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. சதா ஜோதி அலவெட்டிலிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிய மாலை நேரம் வணக்கம் சகோதரி சொல்லி புவனேஸ்வரன் மங்கையர்க்கரசியும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க.

மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். அகிலாண்ட கோடி

0: நிகழ்ச்சிகள் வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: அந்தி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தளி.

0: ஸ்ரீ செல்வ சந்நிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 திகதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 076-7676-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி.

நிகழ்ச்சி அன்பான வணக்கம் சொல்லி கோவில்நாத் நிகழ்ச்சி இனிய மாலை பொழுது வணக்கம், எப்படி சுகம், நானும் நிகழ்ச்சியோட சொல்லு. கொழும்பு பத்திலிருந்து தேவசகாயம் நிகழ்ச்சி அதேவேளை நிகழ்ச்சி சூப்பராக போகுது வணக்கம் சொல்லி பசரியூர் ஏஸ் பாலச்சந்திரனும் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இனிய மாலை நேரம் வணக்கம், சாமி மலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ராமன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி சிந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான மாலை நேரம் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள். வெள்ளவத்திலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் ஹாய் வணக்கம், ஸ்ரீ ஸ்ரோபி வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் சொல்லி அகுரன்லிருந்து ஷாருக் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான மாணினியர் வணக்கம், ஸ்ரீ ஸ்ருபி பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி மும்தாஜ் பீக்கம் கொழும்பு 14 இருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான இனிய மாலை வணக்கம் சொல்லி இனியா நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிய மாலை பொழுது வணக்கம் சொல்லி ஒரு குடவத்த தமிழ்நாடு தொட்டு மார்முகம் ரமேஷ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் அடுத்த ஒரு சூப்பரான பாடலுக்கு கேட்டு வரலாம்.

0: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8
1: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இயக்குனர் ராஜேஷ்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் திரைப்படல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச, ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: நான் வகைத்தோம்.
1: மகாதேவன் ஐயா, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஐயா. அப்புறம் என்ன செய்துட்டு
2: இருக்கீங்க?
1: அப்படியா? ஓகே ஓகே. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
2: மற்றும்
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி, வணக்கம்.

0: FM 102.6, 102.8.
1: ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலை தொடர்ந்து நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறோம்.

0: கேட்டு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: எல்நினோவினால் 7 மாவட்டங்களுக்கு கடும் பாதிப்பு. பெரும்போகத்தை அக்டோபர் முதலாம் திகதியிலிருந்து ஆரம்பிக்குமாறு மகாவலி அதிகார சபை விவசாயிகள்.

0: தங்களிடம் கோரிக்கை. துபாயில் கைது செய்யப்பட்ட பஸ் லலித் நாளை நாட்டுக்கு. பாடசாலை பிள்ளைகளின் போஷாக்கு இலவச உணவை தாண்டிய ஒரு விடயமாக அமைய வேண்டும் என பிரதமர் தெரிவிப்பு. துறைமுக நகரில் 2.1 பில்லியன் டாலர் முதலீடு. ஈரானுடன் வர்த்தக தொடர்புகளை பேணினால் கடும் தடை, ட்ரம்ப் அச்சுறுத்தல்.
1: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
0: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். எதிர்வரும் பெரும்போகத்திற்கு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நிலத்தை தயாரிக்கும் பணியை ஆரம்பிக்குமாறு மகாவலி அதிகார சபை மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. எல்னினோ நிலைமைக்கு மத்தியில் நீர் முகாமைத்துவத்துக்காக கட்டாயம் இந்நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எல்னினோ நிலைமையினால் 7 மாவட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோடு 81,000க்கும் அதிகமான மக்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. எல்னினோ நிலைமை காரணமாக அம்பாறை, பதுளை, மட்டக்களப்பு, முனராகலை, பொலநறுவை, ரத்தினபுரி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இப்பகுதிகளில் கடும் வறட்சியினால் 81,865 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மாவட்டங்களின் 20 பிரதேச செயலக பிரிவுகளில் 23,048 குடும்பங்களுக்கு தற்போது குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. வறட்சியான வானிலை காரணமாக முனராகலை மாவட்டத்திற்கே அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 10,264 குடும்பங்களைச் சேர்ந்த 33,023 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 28,533 பேர் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் முனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் பகல் வேளைகளில் வெப்பமானது மனித உடலால் உணரக்கூடிய அளவு அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. நாட்டின் உலர் வலயங்களிலுள்ள பிரதான நீர்த்தக்கங்கள் தொடர்பில் பிரச்சினை இல்லை என்ற போதிலும் வறண்ட வலயங்களிலுள்ள நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் சடுதியாக குறைவடைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. ஹம்பாந்தோட்டை, மட்டக்களப்பு, முனராகலை, மன்னார் மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள சில நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் 130% விட குறைந்த மட்டத்தில் காணப்படுவதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் நாயகம் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்தார். எல்னினோ காலநிலை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் விவசாய நடவடிக்கைகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் ஜே எச் அருள்ராஜ் தலைமையில் இடம்பெற்றது. நீர்ப்பாசன பணிப்பாளர்கள், கமநல அபிவிருத்தி அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். எதிர்காலத்தில் எல்னினோவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதான நீர்ப்பாசன குளமான இரணைமடு குளத்தின் மொத்த நீர் கொள்ளளவு 20% காணப்படுவதாக மாவட்ட நீர்ப்பாசன பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். 36 அடி நீர் கொள்ளளவை கொண்ட இரணைமடு குளத்தின் தற்போதைய நீர்மட்டம் 19 அடியாக காணப்படுகின்றது. ஏனைய குளங்களின் நீர்மட்டங்களும் குறைவடைந்துள்ளன. கிராமிய குளங்களின் நீர்மட்டமும் பாரிய அளவில் வற்றியுள்ளதால் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். தொடர்ச்சியாக நிலவும் வறட்சி காரணமாக திருகோணமலை மாவட்டத்தின் தம்பலகாமம் சேனாவளி குளம் வறண்டு காணப்படுகிறது. நாளுக்கு நாள் நீர்மட்டம் குறைந்து வரும் நிலையில் விவசாயிகள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். தொடர்ந்து மழை பெய்யாத நிலையில் நிலைமை மோசமடைந்து வருவதாகவும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை அக்டோபர் 1ஆம் தேதி அளவில் பெரும்போகத்துக்கான நிலத்தை தயார் செய்யும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு மகாவலி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. எல்னினோ நிலைமை உலகளவில் ஏற்படும் வானிலை மாற்றம் என்பதால் இலங்கை தொடர்பில் மாத்திரம் எதிர்வு கூறல்களை மேற்கொள்ள முடியாதென்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது. துபாயில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரும் போதைப்பொருள் வர்த்தகருமான லலித் கண்ணங்கர எனப்படும் பஸ் லலித் என்பவர் நாளை நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த அக்டோபர் மாதம் லலித் கண்ணங்கர எனும் பஸ் லலித் துபாயில் கைது செய்யப்பட்டார். ரவிந்து சங்கடி சில்வா எனும் பூரு மூனா என்பவரை வைத்து 2022 ஆண்டு ஹங்வெல்ல பகுதியில் முஸ்லிம் வர்த்தகர் ஒருவரை கொலை செய்தமை, 2023 ஆண்டு செப்டம்பர் 30 திகதி ஹங்வெல்ல நெலுவா துடுவா பகுதியில் இன்னும் ஒரு வர்த்தகரை கொலை செய்தமை, 2023 ஆண்டு மன்னா ரொஷான் எனும் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர் மற்றும் அவரது நண்பரை கொலை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் இவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளன. 2024 ஆண்டு மேலும் இருவரை கொலை செய்தமை மற்றும் 2025 ஆண்டு ஆகஸ்ட் 12 திகதி ஹோமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சாந்த முதுன் கொட்டுவவை சுட்டுக் கொலை செய்தமை, அதே வருடத்தில் ஜூலை 6 திகதி கொட்டஹெர பொட்டா மற்றும் தெமட்டகொட ருவான் ஆகிய திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்களை கொழும்பு இரவு நேர களியாட்டு விடுதியில் வைத்து கொலை செய்ய முயற்சித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளும் குறித்த பஸ் லலித் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கை போலீஸ் குழு ஒன்று டுபாய் போலீசாருடன் இணைந்து முன்னெடுத்த சுற்றிவளைப்பில் டுபாயில் தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் வைத்து பஸ் லலித் என்பவர் கடந்த அக்டோபர் மாதம் கைது செய்யப்பட்டார். அவரை நாட்டுக்கு கொண்டு வருவதற்காக மத்திய குற்ற விசாரணை பணியகத்தின் பணிப்பாளர் தலைமையிலான போலீஸ் குழுவினர் டுபாய் சென்றனர். இதேவேளை சர்வதேச போலீசாரினால் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ள இலங்கையின் பாதாள குற்றவாளிகள் 16 பேரை இவ்வருடத்துக்குள் போலீசார் நாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தற்போது டுபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள பிரபல பாதாள குழு உறுப்பினர்களான ஆல்டோ தர்மே மற்றும் வனாத்தே சத்து ஆகிய சந்தேக நபர்களையும் எதிர்வரும் சில தினங்களில் இலங்கை போலீசார் நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேபோலே திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான பெக்கோ சமனின் தாயாரை கொலை செய்த சம்பவத்தில் மற்றொரு நபர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் சந்தேக நபர் வழங்கிய தகவலுக்கமைய இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 19 திகதி ஐஸ் போதைப் பொருளுடன் 21 வயது நபர் மித்தனிய பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார். குறித்த சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கடந்த 12 திகதி பெக்கோ சமனின் தாயாரை சுட்டுக் கொலை செய்வதற்கு உதவி புரிந்தமை தெரியவந்துள்ளது. குறித்த சந்தேக நபர் நேற்றைய தினம் வலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் செப்டம்பர் 2 திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அந்த நபர் வழங்கிய தகவல்களுக்கமைய பெக்கோ சமனின் தாயார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் தங்காலை குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். அவர் 24 வயதுடைய மித்தனிய பகுதியைச் சேர்ந்தவராவார். பாடசாலை மாணவர்களின் போஷாக்கு திட்டம் இலவசமாக உணவு வழங்குவதுடன் மட்டுப்படுத்தப்படாமல் அதற்கு மேலாக சென்று சுகாதார பூரணமிக்க வேலைத்திட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். ஒட்டுமொத்த பாடசாலை கட்டமைப்புக்குள்ளும் சுகாதார ஆரோக்கியமிக்க உணவு முறைமை, சிறந்த போஷாக்கு தெளிவு மற்றும் சரியான சுகாதார பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துவது இதன் பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். உலக உணவு திட்ட பிரதிநிதிகளோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். நாட்டுக்குள் போஷாக்கு பிரச்சினை தொடர்ந்தும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய விடயமாக உள்ளதென்றும் பிரதமர் தெரிவித்தார். இதேவேளை பசிபிக் அளவீட்டு கண்காணிப்பு சங்கத்தின் வருடாந்த மாநாடு பிரதமர் தலைமையில் இடம்பெற்றது. இலங்கை அளவீடுகள் கண்காணிப்பாளர்களின் அமைப்பு ஏற்பாடு செய்த இந்த மாநாடு நாளை நிறைவடையவுள்ளது. தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட உலகின் நிர்மாணத்துறையின் எதிர்காலம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வெளிநாட்டு மற்றும் உள்ளூர் அளவீடுகள் கண்காணிப்பு தொழில்துறையாளர்கள், கொள்கை தயாரிப்பாளர்கள் மற்றும் துறைசார் முக்கியஸ்தர்கள் இதில் இணைந்துள்ளனர். மாநாட்டை ஆரம்பித்து வைத்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி என்பன தனியாக பௌதீக கட்டமைப்புகள் மாத்திரமன்றி தேசிய அபிவிருத்திக்காக பயன்படும் பலமான அடிப்படை என்றும் குறிப்பிட்டார். கொழும்பு துறைமுக நகரில் 2.1 பில்லியன் டாலர் முதலீடு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 5 வருடங்களில் மேலும் 4 பில்லியன் டாலர் முதலீட்டை பெற்றுக் கொள்வதே அரசாங்கத்தின் இலக்கு என அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்தார். புதிய வரி சீர்திருத்தங்களுக்கு மத்தியில் கொழும்பு துறைமுக நகரத்தில் இதுவரை 2.1 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் வெற்றிகரமாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் துறைமுக நகரத்துக்குள் மொத்தமாக 4.1 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்ப்பதே அரசின் முதன்மை இலக்காகும். இந்த பிரம்மாண்ட இலக்கை எட்டுவதற்கு தற்போது துறைமுக நகர வளாகத்தினுள் 2 பெரிய அளவிலான வீட்டுத் திட்டங்கள், 1 அதிநவீன ஹோட்டல் மற்றும் சர்வதேச தரத்திலான மாநாட்டு மையம் ஆகிய வளர்ச்சி திட்டங்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. உலகளாவிய ரீதியில் முன்னணி முதலீட்டாளர்களின் கவனம் கொழும்பு துறைமுக நகரம் பக்கம் திரும்பியுள்ளது. கடந்த வாரம் நடைபெற்ற ஆஸ்திரேலிய முதலீட்டு மாநாட்டின் போது துறைமுக நகரம் ஒரு முதன்மை முதலீட்டு வாய்ப்பாக சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. துறைமுக நகரத்தில் கடந்த தன்னிச்சையான மற்றும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வரி சலுகைகளுக்கு பதிலாக உலகளாவிய தரநிலைகளுக்கு இணையான வெளிப்படையான வரி முறையை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி முதன்மை முதலீடுகளுக்கு 15 முதல் 23 ஆண்டுகள் வரையிலான வரி சலுகைகளும், இரண்டாம் நிலை முதலீடுகளுக்கு 4 ஆண்டுகள் வரை குறைந்த வரி வீதங்களுடனான புதிய நடைமுறையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த முதலீடுகள் அனைத்தும் இலங்கை முதலீட்டு சபையின் மூலம் பெறப்படும் வழக்கமான முதலீடுகளுக்கு கூடுதலாக கிடைக்கும் சிறப்பு முதலீடுகளாகும். தெற்காசிய கலாச்சார நிகழ்வுகளை ஆராய்தல் மேலும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு வெறும் வரி சலுகைகள் மட்டும் போதுமானவை அல்ல. நாட்டின் கொள்கை, ஸ்திரத்தன்மை, முதலீட்டாளர்களின் நம்பிக்கை, சர்வதேச தொடர்பு மற்றும் சரியான பொருளாதார தொலைநோக்கு பார்வை ஆகியவை மிக முக்கிய காரணிகளாகும். தற்போதைய அரசாங்கம் முதலீட்டாளர்களுக்கு சாதகமான, பாதுகாப்பான மற்றும் நம்பிக்கையான வணிக சூழலை வெற்றிகரமாக உருவாக்கி வருவதாக பிரதி அமைச்சர் சத்ருங்காபே சிங்கு மேலும் தெரிவித்தார். கொழும்பு கோட்டையை சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்யும் வேலைத்திட்டம் தொடர்பில் உலக வங்கி பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. உலக வங்கியின் கடன் மற்றும் நிதி உதவியின் கீழ் செயல்படுத்தப்படும் கொழும்பு கோட்டையை சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் மற்றும் இந்நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தல் ஆகியன தொடர்பாக இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான உலக வங்கியின் முகாமையாளர் ஜவோக் சக்ரிசன் உள்ளிட்ட தூதுக்குழுவினருக்கும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி ஆகியோருக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. கொழும்பு கோட்டையின் வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாப்பதுடன் சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் தொடர்பாக இதற்கு முன்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஆராயப்பட்ட விடயங்கள் குறித்து இங்கு விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் விவசாயம், துறைமுகங்கள், விநியோக சேவைகள் மற்றும் பலசக்தி ஆகிய துறைகளில் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைவதற்கும் தேவையான ஆதரவை வழங்க தயார் என உலக வங்கியின் பிரதிநிதிகள் இதன்போது தெரிவித்தனர். ஜனாதிபதி நிதியத்தினூடாக லொத்தர் சீட்டு விற்பனை உதவியாளர்களின் பிள்ளைகளுக்கு கல்விக்கான புலமை பரிசில் வழங்கும் வேலைத்திட்டம் வடமத்திய மாகாணத்தில் ஆரம்பமானது. ஜனாதிபதி நிதியத்துக்கு இன்று கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாயினதும் நன்மைகள் நிவாரணமாக மக்களுக்கு கிடைத்து வருவதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்தார். குறைந்த வருமானம் பெறும் லொத்தர் விற்பனை உதவியாளர்களின் பிள்ளைகளுக்காக 2026 ஆம் ஆண்டு முதல் ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் கல்வி புலமை பரிசல் திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன அவர்களின் தலைமையில் அனுராதபுர மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. லொத்தர் விற்பனை மூலம் ஜனாதிபதி நிதியத்துக்கு கிடைக்கும் நிதி பங்களிப்பை பாராட்டும் வகையிலும் லொத்தர் விற்பனை உதவியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கியதாக முதலாம் வகுப்பு முதல் உயர்தரம் வரை பாடசாலை கல்வி பயிலும் பிள்ளைகளுக்காக இப்புலமை பரிசல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. வடமத்திய மாகாணத்தில் லொத்தர் விற்பனை உதவியாளர்களின் 65 பிள்ளைகளுக்கு இன்றைய தினம் புலமை பரிசல்கள் வழங்கப்பட்டன. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோதவத்தின் 8ஆம் நாள் நிகழ்வு இன்றாகும். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. எதிர்வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை இடம்பெறும் இந்த உற்சவத்தின் 8ஆம் நாளான இன்று மாலை விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. பக்தர்கள் தமது நேர்த்தி கடன்களை செலுத்தி வருவதை காண முடிந்தது. நாடு முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நல்லூர் கந்தனின் அருளை வேண்டி யாழில் ஒன்று கூடியுள்ளனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஈரானுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் தரப்பினரை இலக்கு வைத்து அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க தயாராகின்றது. ஈரானுக்கு எதிராக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கடும் நிதி ரீதியிலான நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்படுவதாக அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன் தெரிவித்துள்ளார். குறித்த புதிய நடவடிக்கையூடாக ஈரானின் எரிபொருள் வர்த்தகம், நிதி கொடுக்கல் வாங்கல் மற்றும் அந்நாட்டுடனான வர்த்தகங்களை முன்னெடுக்கும் பங்குதாரர்களுக்கு கடுமையான அழுத்தங்களை விடுக்க அமெரிக்கா தயாராகி வருகின்றது. எவ்வாறெனினும் அதற்கு பதில் அளித்துள்ள ஈரான், பொருளாதார யுத்தம் தொடர்ந்து நீடித்தால் பாரசீக வளைகுடா ஊடாக முன்னெடுக்கப்படும் சகல எரிபொருள் ஏற்றுமதியையும் நிறுத்த உள்ளதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அயல் நாடுகள் அமெரிக்காவின் தடைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கினால் அவர்களின் எரிபொருள் ஏற்றுமதி வழித்தடங்களை இலக்கு வைக்க உள்ளதாகவும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: விளையாட்டு செய்திகள்.
0: கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்தில் நடைபெற்று வரும் இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் நிறைவடைந்துள்ளது. முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி 138 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 503 ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தை இடைநிறுத்தியது. இந்திய அணிக்காக த்ரோவ் ஜுரெல் ஆட்டமிழக்காமல் 115 ஓட்டங்களையும், தேவ் டத் படிக்கல் 117 ஓட்டங்களையும் பெற்றனர். ரிஷப் பந்த் 63 ஓட்டங்களையும், ஷப்மன் கில் 50 ஓட்டங்களையும் பெற்றனர். இலங்கை அணியின் பந்துவீச்சில் அசித பெர்னாண்டோ 4 விக்கெட்டுகளையும், பிரபாத் ஜாயசூரிய மற்றும் கேஷரனுவந்த ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். தொடர்ந்து துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 3 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு 8 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இதன்படி இலங்கை அணி இந்தியாவை விட மேலும் 495 ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில் மூன்றாம் நாள் ஆட்டத்தை நாளை தொடர உள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: எல்னினோவினால் 7 மாவட்டங்களுக்கு கடும் பாதிப்பு. பெரும்போகத்தை அக்டோபர் 1 தேதியிலிருந்து ஆரம்பிக்குமாறு மகாவலி அதிகார சபை விவசாயிகளிடம் கோரிக்கை. துபாயில் கைது செய்யப்பட்ட பஸ் லலித் நாளை நாட்டுக்கு. பாடசாலை பிள்ளைகளின் போஷாக்கு இலவச உணவை தாண்டிய ஒரு விடயமாக அமைய வேண்டும் என பிரதமர் தெரிவிப்பு. துறைமுக நகரில் 2.1 பில்லியன் டாலர் முதலீடு. ஈரானுடன் வர்த்தக தொடர்புகளை பேணினால் கடும் தடை, ட்ரம்ப் அச்சுறுத்தல். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய இரவு நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்தி நாளை காலை 9 ஒலிபரப்பாகும். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். நிமிர்ந்த

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
1: அகிலாண்ட கோடி பிரம்ம

0: இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0776-7670-776.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

0: வெள்ளிக்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.
1: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம், தேரேறி வலம் வரும் கந்தனின் தெய்வீக திருக்காட்சி.
2: ஆற்றங்கரை எடுக்குமாறு முகன் அஞ்சேல் என்றே அபயம் கூறும் முகன்.
1: தொண்டைமானாறு ஸ்ரீ செல்வ சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 திகதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
3: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
4: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
3: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
0: ஞாபகப்படுத்தம் ஞாபகப்படுத்தம் இன்றைய நாள் இன்றைய நாள்
4: இன்று ஆகஸ்ட் மாதம் 24 திகதி சர்வதேச வித்தியாசமான இசை தினம். என்று இசையை ரசிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சின்ன கேள்வி, நமக்கு பிடித்த இசை என்றால் நாம் எப்போதும் கேட்கும் பாடல்கள் மட்டும்தானா? இல்லை, நம்முடைய காதுகளுக்கு புதிதாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் இசையையும் ஒரு முறை கேட்டு ரசித்து பார்க்கலாமே. அதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 24 திகதி சர்வதேச வித்தியாசமான இசை தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. நாம் வழக்கமாக கேட்கும் இசை வகைகளை கடந்து உலகில் பல்வேறு பகுதிகளில் உருவாகும் புதுமையான இசை, வித்தியாசமான இசைக்கருவிகள் மற்றும் புதிய இசை அமைப்புகளை அறிமுகப்படுத்துவதுதான். சில இசைக்கருவிகளின் பெயர்களை கூட நாம் இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சில இசைகளில் இயற்கையின் ஒலிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். சில இசைகளில் நாம் வழக்கமாக கேட்கும் தாளம் மற்றும் மெலடி இல்லாமல் முற்றிலும் புதுமையான முறையில் இசை உருவாக்கப்பட்டிருக்கும். அதை முதன் முதலில் கேட்கும் போது இது என்ன வித்தியாசமான இசை என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் கொஞ்ச நேரம் தொடர்ந்து கேட்டு பாருங்கள், இதுவும் ஒரு அழகான இசைதானே என்ற எண்ணம் நம் மனதில் தோன்றும். என்றும் நம்முடைய ரசனையை இது மாற்றவும் கூடும். இசைக்கு எல்லையே கிடையாது. மொழி புரியாத பாடல்களை கூட நாம் ரசிக்கிறோம். வார்த்தைகள் புரியாத இசையை கூட நம்முடைய மனம் உணர்கிறது. அதனால்தான் இசை என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது உணர்வுகளின் மொழி. இன்று இந்த சர்வதேச வித்தியாசமான இசை தினம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு அழகான விடயம் என்னவென்றால், புதிதாக இருக்கிறது என்பதற்காக எதையும் உடனே நிராகரிக்க வேண்டாம். ஒரு முறை கேட்டு பாருங்கள். இன்று நீங்கள் வழக்கமாக கேட்கும் பாடல்களுக்கு சற்று ஓய்வு கொடுத்து இதுவரை கேள்விப்படாத ஒரு புதிய இசை வகையை தேடி கேட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடித்த ஒரு புதிய இசை அனுபவம் கிடைக்கலாம். காதுகளுக்கு புதுமை, இசையில் புதிய அனுபவம், மனதிற்கு புதிய உணர்வு. வித்தியாசமான இசையை கேட்போம், புதிய இசை உலகத்தை ரசிப்போம், இசையை நேசிப்போம், புதுமையை வரவேற்போம். உங்கள் மனதோடு இசையை இணைக்கும் வசந்தம் FM.
0: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.

வணக்கம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோதர் சபையின் உத்தியோகபூர்வ முடிவுகளை நேயர்கள் இப்போது முதல் கேட்கலாம். அது கோடிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலப்பு வார 3088 வெற்றி இலக்கங்கள் முறையே 34, 46, 53, 62. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 34, 46, 53, 62. ஆங்கில எழுத்து பி. ஆங்கில எழுத்து பி. ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 4974 வெற்றி இலக்கங்கள் முறையே 23, 32, 41, 54. மீண்டும் ஒரு முறை 23, 32, 41, 54. வெற்றியீட்டிய ராசி விருட்சிகம். மீண்டும் ஒரு முறை ராசி விருட்சிகம். சூப்பர் பாலிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 3262 வெற்றி இலக்கங்கள் முறையே 10, 14, 48, 62. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 10, 14, 48, 62. ஆங்கில எழுத்து எண். ஆங்கில எழுத்து எண். சனித்தவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 5423 வெற்றி இலக்கங்கள் முறையே 14, 21, 35, 38. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கம் 14, 21, 35, 38. ஆங்கில எழுத்து ஏ. ஆங்கில எழுத்து ஏ. கபூர்கவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 2438 வெற்றி இலக்கங்கள் முறையே 1, 11, 27, 41. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 1, 11, 27, 41. ஆங்கில எழுத்து எஸ். ஆங்கில எழுத்து எஸ். சூப்பர் இலக்கம் 22. சூப்பர் தன சம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 996 வெற்றி இலக்கங்கள் முறையே 1, 3, 8, 6, 7, 1. மீண்டும் ஒரு முறை 1, 3, 8, 6, 7, 1. ஆங்கில எழுத்து கே. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து கே. ஜெய சம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 470 வெற்றி இலக்கங்கள் முறையே 8, 6, 7, 1. மீண்டும் ஒரு முறை 8, 6, 7, 1. ஆங்கில எழுத்து கே. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து கே. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 1092 வெற்றி இலக்கங்கள் முறையே 16, 18, 26. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 16, 18, 26. இவைகள் தான் நேற்றைய தினம் சீட்டெடுக்கப்பட்ட அபிவிருத்தி லோதர் சபையின் உத்தியோகபூர்வமான

0: வாத்தியா திருப்பத்தில இருந்து ஒரு சூப்பரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக நிசாம் வந்திருக்காங்க. வணக்கம் நிசாம்.
1: வணக்கம் ஸ்ரீ ஸ்ருதி அக்கா.
0: வணக்கம் வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: கலையில உங்களோட சூப்பரான நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அக்கா.
0: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஆமா அக்கா, நீங்க குடிச்சிட்டீங்களா?
0: ஆமா நிஷாம், நல்லா ஆரம்பத்திலேயே டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெடியாவே
1: வந்துட்டேன். ரெடியா?
0: ஆமா ஆமா நிஷாம். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
1: அதுக்கு முன்னாலக்கா, நான் காலையில இருந்து ஆட்களுக்கு போன் எடுத்தது ஒன்றும் ஆண்டாவு நேற்றும் அப்படி காலக்கா.
0: அப்படியா? ஓகே.
1: அது என்ன காரணம் விளங்க மாட்டேங்க.
0: அன்பு சொந்தங்கள் நிறைய பேர் வந்து அழைப்பு ஏற்படுவாங்க தானே, அதனால.
1: அன்பு தங்கச்சி முனீராக்கும் வசந்தம் அனைத்து சொந்தங்களுக்குமாவும் கேட்போம் அக்கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ, ரொம்ப நன்றி.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மல சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: www.wasanthamfm.lk. திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இயக்குநர் எம். ராஜேஷ்.

0: பலகோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM
2: நாலு காலு பாச்சலில ரெண்டு கண்ணு மேச்சலில எட்டு தசை

0: நானும் இன்னும் சாப்பிடல, ஷோ எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு தான் சாப்பிடணும்.
1: நன்றி,
0: அடுத்த வருஷம் பிராண படல் இருக்கு, கெட்டு வரலாம்.

0: என்ன சொல்றீங்க?
1: கௌசல்யாவுக்கு விரும்பி பாடல் தாருங்கள் சொல்லி கேட்டிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காக மொழிக்கிறது பாடல்.

0: இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: அந்தி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அர்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும்

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரி.

0: இருந்து ஒரு இனிமையான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க வந்த வேகத்துல போயிட்டாங்க, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். சாந்தி கோவிந்தராஜா எப்படி இருக்கீங்க?
1: என்ன செய்து அறிவிப்பாளர்களுக்காகவும் பருத்தித்துறை அருண்மொழி
0: உங்கள் அன்பிற்கினிய பாடலை தாருங்கள். நன்றி நன்றி. அடுத்த பாடல் இருக்கு தேசிங்க ராஜா திரைப்படத்துக்காக.

0: வெற்றி படிகளில் வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம்
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இயக்குனர் எம். ராஜேஷ்.

0: உலகின் நட்சத்திரத்தின் ஸ்டார் உதிரிய பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்த அன்பு சொந்தமும் அப்படியே ஓடிட்டாங்க. இந்த மாதிரி சொந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் ஆனந்தி.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நன்றி.

ஒலிகரமிக்க பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேரில் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருக்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நானும் ஜிப்மல் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன் வேளை.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கே தெரியாமல் பல சுவாரஸ்யங்களை அதனுள் ஒழித்து வைத்திருக்கும். என்னதான் இந்த வாழ்க்கை நம்மளை ரொம்ப இலகுவாக கடத்தி எல்லாவற்றையும் மறந்து மாற்றி கொண்டு போயிடும் அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு சில தருணங்களில் நாம் இன்னும் பழைய நாமளாகவே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த கவலை இல்லை அந்த கஷ்டம் இன்னும் நம்மளை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்ல நினைக்கிற இல்லை இது நாள் வரையில் யாரிடமே சொல்லிடவே கூடாது, நமக்கு நாமே இதை நமக்குள்ளேயே புதைத்து வைக்கணும் அப்படின்னு நினச்ச ஏராளமான கஷ்டங்கள் கவலைகள் இதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் யார்கிட்ட சொல்லலாம், யார்கிட்டயாவது சொன்னால் நாம் அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, நம்மளை ஓ இவங்க இப்படியா அப்படின்னு நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற கவலையோடு இருந்திருப்போம் இல்லையா. அந்த மாதிரி கவலையெல்லாம் வேணாங்க. அழைப்பினை ஏற்படுத்துங்க, என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க உங்களோட கஷ்டங்களுக்கு என்னால் என்ற ஆறுதல்களை சொல்ல. நானும் வசந்த நிலாவோடு காத்திருக்கிறேன். அழைப்பினை ஏற்படுத்துங்க 0312-2775-0001 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் தலைவரே. வணக்கம்.
0: வணக்கம். யாரது?
1: மதுரை சிவமூர்த்தி.
0: சிவமூர்த்தி எப்படி இருக்கீங்க?
1: நானும்
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் சிவமூர்த்தி.
1: சாப்பிட்டீங்களா?
0: ஓ அதெல்லாம் முடிஞ்சது. இப்போ சிவமூர்த்தி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கா?
1: கஷ்டப்பட்டெல்லாம் எனக்கு வாழ்க்கையில உண்மைக்கு ஒரு நைட்ல இருந்து பெரிய 14 வருஷமா பெரிய கஷ்டத்துல உண்மை.
0: அப்படியா?
1: பெரிய கஷ்டங்கள் வந்து அப்படி இருந்து அப்படி ஒரு ஆண்டவன் அருள் தருகிற ஆலயத்துல வேலை செய்யறதுனால என்ன எல்லா மக்களோட நல்லா சேர்ந்து அது மாதிரி வசந்த உணவுகளும் சேர்ந்து அப்படி உங்களோட ரேடியோ சேனல்ல பேசுறதுனால
0: பேசிருக்கோம். சரி, கஷ்டங்கள்னா 14 வருடம் அப்படிங்கும் போது சாதாரணம் இல்லையா? ராமருக்கு வனவாசமே 14 வருஷம் தான் இல்லையா? சரி,
1: அந்த வாழ்க்கை சொன்னா அது சொல்ல முடியாது. அந்த அப்படி ஒரு கஷ்டத்துல உழுந்து
0: யாரையும்
1: நம்பினதுனால தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்.
0: யாரையும் ரொம்ப அதிகமா நம்பினதுனால அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு?
1: எனக்கு அதிகமா அப்படி நம்பினதுனால இந்த எனக்கு வந்து பாசம் கூட அம்பு பாசம்னால நம்பி வாழ்ந்ததுனால அப்படி.
0: சில நேரம் பாசம் வைத்தவங்களே நம்மளை இப்படி எல்லாம் பண்ணும்போது எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்னு தோணும்ல?
1: தோண்டும், தோண்டிச்சு, அந்த மாதிரி தோண்டிச்சு. நான் அதனால ஒரு கடவுள் இடத்துல போய் மாத்தல முச்சுமார போயிட்டு தான் சேர்ந்து ஒரு நல்ல மனசு மக்களோட சேர்ந்து அப்படி வாழ்ந்து விடுது.
0: திக்கற்றவனுக்கு தெய்வம் தானே துணை இல்லையா?
1: கண்டிப்பா. நம்ம பிறந்தது வாழ்க்கையில வரக்கூட தெய்வத்தது போகும்போது தெய்வ வாழ்க்கையோட செல்லணும்னு சொல்லி ஒரு இதுனால அதோட மக்களோட அப்படி மாதிரி இருக்கணும். தீமை செய்யற மக்கள் இருக்காங்க அப்படின்னு அவங்களும் நல்லா வாழ்ந்து கொண்டு போயிட்டு தெய்வத்தோட போயிடுவோம்.
0: யாரோ ஒருவரின் கரம் பிடித்து எங்கோ போவதை விட ஆண்டவன் கரம் பிடித்து அவனடி சேர்ந்துடலாம் அப்படிங்கிறீங்க இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரி சிவமூர்த்தி, நன்றி இந்த ஒரு விஷயத்த இவ்வளவு நாள் நீங்க பேசிருக்கீங்க. ஆனா இன்னைக்குதான் இவ்வளவு கஷ்டங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கு அப்படிங்கறத பகிர்ந்திருக்கீங்க.
1: உங்களுக்கும்
0: நன்றி. நன்றி சிவமூர்த்தி.
1: அந்த
0: நீங்க வந்து வணக்கம் சொல்லும் போதே ஒரு வித்தியாசம் தெரியும் உங்களோட குரல்ல. நானும் சரி ஓகே அவர் அப்படிதான் பேசுவார் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த வணக்கத்துக்குள்ள இவ்வளவு சோகம் இருக்கும்னு இன்னைக்குதான் தெரியுது எனக்கு. எனவே மறந்தது மறந்ததாகவே இருக்கட்டும் இல்லையா?
1: அதே போல உங்களுக்கு மாத்தல முத்துமாரும் வசந்த உறவு அனைவரும் கேட்ட அனைவருக்கும் அந்த மாத்தல முத்துமாரும் உலகம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் ஆண்டு உங்களுக்கு.
0: நன்றி. நன்றி சிவமூர்த்தி.
1: நன்றி. நன்றி.
0: நம்மோட தினமும் கதைச்சு சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறவங்களுக்குள்ள நாம நினைக்க கூடாது அவங்களுக்கு என்னப்பா சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு. ஆனா நாம சொல்ல மறந்த இல்ல நம்மகிட்ட சொல்ல முடியாத எத்தனையோ சோகங்கள் எல்லோருக்குள்ளேயும் இருக்கும். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா. நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ்.

ஆறாத காயங்கள் ஆயிரம் தான் இருந்தாலும் காற்றலையில் தவழ்ந்து வரும் இசையானது அவை எல்லாவற்றுக்கும் கொஞ்சம் மறந்து போட்டு செல்லும் இல்லையா? மறக்க நினைக்கும் அல்லது மறந்ததாய் நினைக்கும் எத்தனையோ விடயங்கள் நம்ம இதயத்துக்குள் இன்னும் கனத்துக்கிட்டே இருக்கும். அந்த கனமான சுமைகளை இசையோடு கொஞ்சம் ஆறுதல் படுத்தி அமைதியாக்கி இதயத்தை இலகுவாக்கிக் கொள்வோம். இணைந்து கொள்ளுங்க என்னோட. 0312 775 0031 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களோட சொல்ல முடியாத நெஞ்சுக்குள் புதைந்த சில விடயங்களை கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்னோடு இந்த வசந்த நிலாவில்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு எத்தனை தடவை நினைத்து பார்த்தாலும் நீங்காத சில நினைவுகளும் நினைத்து பார்க்க கூடாது என்று நாம் நினைக்கும் சில உறவுகளும் எப்போதோ அடைந்த காயங்களை மீண்டும் ஒரு முறை ஏதோ ஒரு காரணத்தினால் அடைந்து விடுவோமோ என்று தவிக்கும் அந்த பிஞ்சு நெஞ்சம் வெளியில் சிரித்து உள்ளுக்குள் சோகங்களையும் துக்கங்களையும் மறைத்து வைத்து கொண்டே கடந்து செல்கிறோம் ஒவ்வொரு நாளும். என்றோ ஒரு நாள் இது மாறும், அல்லது இவை எல்லாவற்றையும் மாற்ற யாரோ ஒருவர் நம்மை தேடி வருவார் என்று. சில உறவுகள் எவ்வளவுதான் நம்ம இடம் பிடிச்சு கேட்டாலும் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நம்ம விட்டு போயிடுவாங்க. ஆனால் சில உறவுகள் போகணும்னு நினைச்சாலும் போகும் ஒவ்வொரு நொடியும் மீண்டும் நம்மள திரும்பி வந்து சேர்ந்துட்டே இருப்பாங்க. இதுதான் உறவுகளில் இருக்கிற ஒரு அழகான விஷயம். நமக்கு பொருந்தாத உறவோட நாம் எவ்வளோதான் பொருந்தி போகிறோம்னு நினச்சாலும் அது நடக்காது. இல்லை நமக்கு பொருத்தமான உறவுகிட்டிருந்து நம்ம விலகி போகணும்னு நினச்சாலும் அதுவும் நடக்கவே நடக்காது.

0: காற்றிலே வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கான நேரம் இது. உங்கள் மனதில் தோன்ற எல்லாவற்றையுமே கூட பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில்லையா? வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: திருவண்ணாமலையிலிருந்து யோகராணி.
0: எப்படி இருக்கீங்க யோகராணி? நீங்க
1: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி?
0: நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க யோகராணி நீங்க?
1: பாடல் பெரியவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி. அப்புறம் நீங்க சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இந்த வாழ்க்கையை பற்றி சொல்றதால் கஷ்டம்.
0: ஏன், அவ்வளோ என்ன கஷ்டம் உங்க வாழ்க்கையில?
1: வருடங்களாக
0: அது உங்களுக்கு திருமணமாகி?
1: இப்போ ஒரு 15 வருஷம்.
0: இந்த 15 வருஷமே நமக்கு கஷ்டம் தானா?
1: அது வாழ்க்கை வந்து ஒரு 4 வருஷம்
0: தான்.
1: ஒரு ஆக்சிடென்ட்ல
0: அவரும் தவறிட்டாரா?
1: அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் வெளிநாடு போய் வந்தேன். போய் எங்களுக்கு நுழைக்க தனி வேணும்.
0: ஆமா, என்ன செய்ய, யார் இருந்தா
1: எங்களுக்கு வந்து யாரையும் பார்த்துக்கொண்டிருக்கலாம். தம்பி தங்கை எல்லாம் பார்த்து அப்ப நான் கொஞ்ச காலம் உழைச்சி எங்களுக்கு எடுத்து காணி வீடு கடவுள் எந்த பிரச்சனையும்
0: இல்லை. இப்போ நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு.
0: ஆனா மனசுல இன்னும் அந்த கவலை இருக்கு இல்லையா?
1: மனசுல
0: இன்னும் அந்த கவலை இருக்கு இல்லையா?
1: அது எனக்கு அந்த என்ன சொல்ற ஆகவும் சரியாவே இது அம்மா அடைச்சு இல்லை. அப்ப அது அவ்வளவு பெருசா தாக்கம் இல்லை.
0: ஏன் உங்களை பத்தி யோசிக்கவே இல்ல?
1: அப்பாவும் எதுவும் சொல்லல. அம்மாட இதுக்கு சரி செய்து அண்ணாக்களும் சண்டை பிடிச்சவங்களா? அம்மா சொன்னா இல்ல, அது நல்ல பிள்ளை. விதி அப்ப ஒன்றும் செய்யல.
0: விதி யாரைதான் விட்டுச்சுயா? விதி யாரைதான் விட்டது?
1: இப்பவா
0: இல்ல, நான் சொல்றேன் அப்போ உங்களுக்கு நடந்ததுதான் சொல்றேன். சரி, இப்போ இதெல்லாம் மறந்து அப்படியே உங்களோட வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருக்கு இல்லையா?
1: நான் எல்லாத்தையும் வந்து பெருசா எடுத்து கொள்ள இல்ல, மனத தாக்காத மாதிரி பார்த்து
0: கொள்ளுவேன்.
1: எனக்கு கூடுதலா இப்படி பொழுது போகும் பாட இருக்கிற ஸ்டோரி புக் நல்லா வாசிப்பேன்.
0: என்ன மாதிரியான கதை புத்தகங்கள் எல்லாம் வாசிப்பீங்க நீங்க?
1: நான் வரலாற்று கதைய
0: வரலாற்று கதைகள் வாசிப்பீங்களா? புத்தகங்களோட தான் உங்க
1: வாழ்க்கை.
0: ஏன், மனிதர்கள் மேல நம்பிக்கையே போயிருச்சா நமக்கு?
1: நம்பிக்கை இல்ல, தனியா இப்படி கொள்வோம்.
0: தனிமையிலே இருந்துருவோம் இல்லையா?
1: கூடுதலா
0: வசந்த சரி, கவலையெல்லாம் மறந்து வசந்தத்தோட தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. நன்றி அம்மா.
1: கவலை இல்லாம இருக்காது. அது நாம இப்ப நீங்க உங்களோட கழிச்சிட்டோ அப்ப கொஞ்சம் அந்த நினைவுகள் வரும். பிறகு அந்த சோக பாடல் கேட்டா நல்ல விருப்பம் எனக்கு. எஸ்பி அவங்கட சோக பாடல் நல்ல விருப்பம்.
0: பொதுவா என்ன மாதிரியான சோக பாடல் எஸ்பிபி இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்னு என்ன பாடல் சொல்லுவீங்க நீங்க? செவ்வாய் ராகங்கள் வேற இருக்கு உங்களுக்காக.
1: ஏதோ சங்கர் இந்த ஸ்டோரியை நான் இதுவரைக்கும் நான் வானொலியில கேட்டதில்ல.
0: பரவாயில்ல, என்னட தானே சொன்னீங்க, வேற யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க.
1: இன்னைக்கு மட்டும் உங்களோட கேட்டிருக்கிறேன்.
0: இப்ப என்ன பண்ணுவோம், இந்த சோகமான கதையை நம்மள விட்டு போக சொல்லிருவோம். வேண்டாம், போனி போன்னு அனுப்பிடுவோம். சரியா? சரி, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: அனைவருக்கும்
0: கேட்கலாம். நன்றிமா.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.

0: பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நீங்க

0: இடைக்கால பாடல்களோடு ஓர் நாள்
1: தோடிரா பாடவா.
0: செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.
2: காதல் என் காதல், அது கண்ணீரில போச்சு, அது போச்சு அட தண்ணீரில.
3: மச்சி உட்ரா,
2: ஏய் பாட விடுறா, நான் பாடி ஏத்திடுவேன்.
3: சரி பாடி தொலை.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். எங்கள் மலைப்பில் ஏற்படுத்துங்க 0312 775 0003 அல்லது 0312 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போது அழைப்பில் வந்திருக்கிறது யார்? வணக்கம். வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க ராஜலட்சுமா?
1: நிறைய
0: அம்மாக்கள் இந்த பாடல கேக்கணும்னு நினைப்பாங்கன்னு தான் தந்தேன்.
1: உண்மையிலேயே அந்த மாதிரி அம்மா அம்மார்கள் கேக்குறதா விழுந்த அந்த பாட்டெல்லாம் இப்ப கேட்க உண்மையா கவலைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் ஒரு ஆறுதலான பாடல் கேட்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு மன நிம்மதியை தரும்.
0: உங்களுக்கு என்ன அப்படி கவலை? உங்களுக்கு என்ன அப்படி கவலைன்னு கேட்டேன்.
1: எனக்கு ஒரு கவலை இல்ல, கவலை இருக்கத்தான் செய்யும், என்னுடைய கனவு இல்ல. ஆனா அதுக்காக பிள்ளைகள் விடுவாங்களா இருக்காங்க, கவலை ஒன்று உள்ள பிள்ளைகள்னாலதான் எனக்கு கவலை. வேற என்ன பேர பிள்ளைங்க தெரியாதான் மனுஷனுக்கு ஒவ்வொரு கவலைகள் தானே தவிர.
0: அது சரி,
1: எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும்.
0: பிரச்சனை இல்லாம யாருதான் இருப்பா இல்லையா?
1: காலம் பதில் சொல்லும் எல்லாருக்குமே.
0: சரி, நன்றிமா.
1: என்ன பாடல் உங்களுக்காகவும் என்னுடைய மூந்திருவாடி இல்லையா அருள்மொழி பத்மாம்மா முனகளை தன்லட்சுமி கண்டோட்டு தம்பி பாயாலிருந்து அம்மானி ஆட்டோ விஸ்வநாதன் சரோஜினி சோம்சிங்கய்யா சின்னையா மகாதேவன் மையந்தூர் தாசி அம்பாந்தத்து ஜன்யா மன்சூர் மாணிப்பாய் சுப்பரத்னம் ஐயா அவர்கள்லாம் சேர்த்துக்கிட்டு ரெண்டு பாடல்ல ஒரு பாடம் தந்தா போகின்ற
0: தாரம் கேளுங்க.
1: நன்றி.
0: நன்றிமா.

0: Streaming in Sri Lanka. Wasn't the FM. 102.6. 102.8. மனம் பேச தயங்க மொழிகளே வெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது காதல் பாதை
0: மௌனத்திற்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததாடி
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாம் சிக்கும்.

முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். எப்போதுமே இந்த உறவுகளை பற்றி எல்லாம் பேசும்போது, இல்லை பெருவுகளை பற்றி பேசும்போதும் இந்த காதல் காதலர்களை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம்ல. ஆனால் இவங்க எல்லாரையும் தாண்டி நமக்காக தியாகம் செய்த உறவுகளை பற்றியும் பேச மறந்து விடுகிறோம். அப்படிதான் இந்த அம்மாவும் அப்பாவும் இல்லையா, எத்தனையோ பேர் எத்தனையோ தருணங்களில் எப்படி எல்லாமோ இருக்கணும் அப்படின்னு கனவு கண்டு நம்மளை வளர்த்தவங்களை விட்டு ஏதோ ஒரு தூரத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருப்போம். ஒரு சில நேரம் அவங்க நமக்காக செய்த அந்த தியாகங்களை நினைத்து பார்க்கும்போது, என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளை எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்கல்ல, எப்படியெல்லாம் வளர்த்தாங்கல்ல அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசுக்குள்ளே வரும்போது அந்த எண்ணம் இன்னும் பாரமாகவும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத சுமையாகவும் மாறிவிடும். எப்போதுமே இந்த தியாகங்கள் செய்கிற உறவுகளின் வரிசையில் அம்மா மிக இலகுவாக இடம் பிடிச்சிருவா. ஏன்னா பிள்ளைகளோடவே அதிக நேரம் இருக்கிறதுனால அம்மா தான் நமக்காக தியாகங்கள் நிறைய செய்வாவோ அப்படின்னு சொல்லி பிள்ளைகளும் நினைக்கக்கூடும். ஆனால் கண்ணுக்கே தெரியாத தன் கஷ்டங்களை தனக்குள்ளே மறைத்து வைத்து எப்போதுமே வெளியில் விறப்பாக தெரிகிற ஒருத்தர் இருப்பார். அவர் கண்ணிலிருந்து எப்பயாவது தான் கண்ணீர் வரும். அப்படி வர்ற அந்த கண்ணீர் சொல்லும் அவர் நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது அழைப்பில் ஒருவர், வணக்கம். வணக்கம் அருள்மொழி, எப்படி இருக்கீங்க? நானும் சுகமாக இருக்கிறேன். எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு இருக்க அருள்மொழி கிட்ட ஒரு விஷயம் கேட்க போறோம். இப்ப கேக்குறதா வேண்டாமா? இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எத்தனை வயதுன்றா கேட்க மாட்டேன்,
1: பரவாயில்லதானும்
0: பதினாறாக இருக்கலாம். ஆனால் இது எத்தனையாவது பதினாறு என்றுதான் தெரியல இல்லையா? சரி, பிறந்த நாளுக்கான கொண்டாட்டங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வசந்தத்தின் விமான நேர் பறவைத்துறை
1: அருள்மொழி.
0: உங்க வீட்டுக்கெல்லாம் ஆனந்த குயிலின் பாட்டு மனதா இருக்கும் போல இருக்கு.
1: வீட்டுல
0: எல்லாரும் ரேடியோ கேட்டு சேர்த்துக்கலாமா அடுத்த பாடலுக்கு?
1: இல்ல இருக்கா?
0: சரி, நன்றிமா.
1: நன்றி.

0: 2.6 நூற்று 2.8 ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன் வேளை.

0: செவ்வாய் கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.
1: சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம் தான் இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷம் ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்தேன்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இந்த இரவு இந்த பொழுது எப்படியாக முடிய போகிறது அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு. நிறைய விடயங்கள் பேசணும் அப்படின்னு நினைச்சேன், ஆனால் ஒரு சில பாடல்களும் அந்த பாடல் வரிகள் தந்த தாக்கங்களும் பேசுவதை குறைத்து என்னையே சிந்தனையில் ஆழ்த்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு நாளில் இன்னும் ஒரு வசந்தம் நிலாவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பிரியமுடன் சங்கர். அனைவருக்கும் இனியிரவாக அமையட்டும்.

நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM 102.6 102.8

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

அதுதான் கா.

0: நிகழ்ச்சிகளின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: என்ன கடி டன் என்ன கடி டன் என்ன கடி டன் என்ன கடி டன் என்ன கடி டன் என்ன கடி டன் என்ன கடி.

0: வெக்கத்து பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய?
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: அழாத கண்ணா, என் ராசா என்ன அழாதடா, அழாத.

ஆயிரக்கணக்கான தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால், அதோ அதோ விழியுது சத்தத்தால், அராஜகம் அழியுது ரத்தத்தால், அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்டல் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11 திகதி. மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். நீர்கள் தொடர்ந்தும் இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியினை

தொடர்ந்தும் நம் காதுகளுக்கும் மனதுக்கும் இறை நிம்மதியை தரும் சூனமங்கலம் சகோதரிகள் பாடிய கந்தசஷ்டி கவசம் தனை கேட்கலாம்.

இருக்கும் இஸ்லாமிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இறையோசை நிகழ்ச்சி. நீங்கள் தொடர்ந்தும் விடிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

நேர்கனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 செவ்வாயகம் கண்டுவரும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகிறோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மனதிற்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக செவ்வாய்க்கிழமை விடியல் என்பது ஒரு புதிய நம்பிக்கைக்கும் சுறுசுறுப்புக்குமான தொடக்கம். இந்த அதிகாலை நேரத்தில் நாம் சிந்திக்கும் நேர்மறை எண்ணங்கள் தான் நாள் முழுவதுக்குமான ஆற்றலை நமக்கு தருகிறது. 80களின் மெல்லிசைகள் எப்படி காலங்கள் கடந்து மனதுக்கு அமைதியும் புத்துணர்ச்சியும் தருகிறதோ அதே போலவே இந்த விடியல் நம் மனதில் விதைக்கும் நல்ல எண்ணங்கள் நாள் முழுவதையுமே இனிமையாக மாற்றுகிறது. நல்ல எண்ணங்களோடும் முகத்தில் புன்னகையோடும் இந்த நாளை சந்தோஷமாக ஆரம்பியுங்கள். இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை நானும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-5505 அதே போல 0712-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக நினைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்ட பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் கூட பகிர்ந்து கொள்ள, அதாவது கேப்டன் பிரபாகரன் என்று அழைக்கப்படுகின்ற நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய அகவதினமும் இன்றைய நாள். இன்று அவர் நம்மோடு இல்லை என்றாலும் கூட அவருடைய நினைவுகளால நாங்கள் எப்பவுமே மறக்க மாட்டோம் அப்படின்றதுல இவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. தோஷா நிகழ்ச்சிக்கலாம். இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி கூட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி.

திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் கேசுதாஸ் மற்றும் ஜானகி பாடிய ஒரு இனிமையான பாடை தொண்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். 80களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள் நம் மனதை வந்து அப்படியே சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்குதா சொல்லணும். இந்த அதிகாலை வேளையில இவர்களுடைய குரலாக கேட்கும் போது அடடா ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்லாம் விதமான மாற்றுக்கருத்துக்களுமே கிடையாது. நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 20 நிமிடம் ஆய்கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக நீங்களும் இருந்தாலும் இருந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இது நேரம் பாத்தீங்கன்னா எலவெட்டிலிருந்து செந்தில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதோடு பருத்துறையில் வசிக்கும் நம்முடைய அபிமான நேயர் அருள்மொழி அவர்களுக்கு அகவிதனமா அவர்களுக்கும் சந்தோஷமான அகவிதன வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதன வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு பாராயிஸ்டர் சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சியுடைய ஆரம்ப பாடல் தொடக்கம் இப்போ வரைக்குமே ரொம்ப இனிமையான பாடல்கள் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. விஓஏ வந்து மலர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்றும் அதே போன்று அன்பு கணவர் விக்னேஸ்வரன், ஷான் சாந்தி, சந்தன மோகன், தனுஜா, பிரசீலா, சிவச்சந்திரன், இப்போல கிருத்திகா, பிரமாஸ் மற்றும் உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு டிக்கோயில் வந்து புண்ணியராஜா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகள் வந்து எனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் குடும்ப உறவுகள் யாவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்துசாமி, அதே போல என்னுடைய சிவாஜியில் சொல்லக்கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு மாத்தளை ரிக்னோ ஹோட்டல் இருந்து அனில் கும்ளி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாதுக்கையில சின்ன தம்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். துளசில பூமிக்கு சின்ன தம்பி, நித்திய பிரபா, ஸ்ரீதர், சாரங்க பிரபா, அபிசரன், ஈசான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகசுந்தரம், ரமணி, டிலக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி மற்றும் சின்னைய மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியாந்துறை சிவாஜி சொல்லக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் பாடல் விரும்பி கேட்பதோடு பருத்துறையில் கூடிய தன்னுடைய அன்பு தோழி அருள்மொழிக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் இன்றைய நல்ல பிரசுபாக ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக களத்துறையில இருந்து லசிதா வந்திருக்கிறாங்க. விவேக், அருட் மற்றும் ஜூட் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சிவானி, நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பாடல்கள் இருவும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பீர்வலி சமத் மாவட்டத்தில் நசார் வந்திருக்கிறாங்க. பசரையூர்லிருந்து பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அனுப்ப நகர்ந்து ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு காலை நேர வணக்கம் அன்பு கணவர் அப்துல் ஜமார் மற்றும் கந்தளை கே உதயன், அதே போல சபிகா ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. நாவலப்பட்டிருந்து ஸ்ரீநிலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கின்யா மஃபம் நகர்ந்து நசூர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பு காலை நேர வணக்கம் சிவானி, நல்ல சுகமா, நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக மாலிகா வத்தே சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அவா, இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். டெய்வில இருந்து ஷாலினி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம், நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு குறிஞ்சகிழந்த அசூதீன் வந்திருக்கிறாங்க. நூர்ஜகான், அசூதீன், அன்பர், ரிஷா, ரிகாஸ் மற்றும் ஜாரி ரீனா குட்டிக்காவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஊர்கூட வந்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு திருச்சந்திரன் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கிழந்த அரசு அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. அன்பு கடந்த இனிய காலை நேர வணக்கம் சகோதரி மஸ்கரியா கங்கைவத்தை சேர்ந்த டிஷான், டிலான், சஜீவன், கமிஷ்கர், லுக்ஷனா, சச்சுன், ரித்திக், தனு ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. லோகநாதன் கவிஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. ஜெகதீஷ் இருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. தீகல வட்டம் வளைந்து முருகேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி ஜெயா மகன்மார்களான மதுஷான், தருண் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கொழும்பு இருந்து ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட் இருந்து ஸ்டீபன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு கலிதாவிலிருந்து சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன்,
வேணும் ஆகியிருக்கோம் பலரும் கேட்டுக்கிறாங்க. அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக அக்கறை பத்தனை ராமன் கேதீஸ்வரன் வந்திருக்கிறாரே. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு லுணுகளிலிருந்து சி கே சந்திர நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு கோயம்புத்தூர்ல இருந்து பானு வந்திருக்கிறாங்க. செவ்வாய் ராகத்தின் இனிமையான பாடல்கள் எல்லாம் முடித்துக் கொண்டே இருக்கிறது. மனைவி லதா மற்றும் மகன் ராஜாவையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. ரொம்ப நன்றி பாலு நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு மிக்கு திருச்சக நீங்களும் இருந்தாலும் இருந்து கொண்டு உங்க அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதே போன்று பாடல்களும் விரும்பி கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கிருக்கும் பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்துக்காக ஒழிக்கின்றது பாடல்.

0: நகம் கண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 29 நிமிடம்.
1: வசந்தம் FM